அவர் தெளிவுபடுத்தினார். பாடலை உருவாக்க எப்படி இசைக்கருவிகள் ஒன்றிணைக்கப்பட்டு இன்னிசையாக ஒலிக்கிறதோ அதேபோல நாட்டில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் வளப்பத்தையும் உறுதிப்படுத்த பல்வேறு பின்னணியை கொண்ட மலேசியர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங கோர்மேங் தெரிவித்துள்ளார். நேற்று தைபிங் பன்னாட்டு இளையோர் இசை அணிவகுப்பை தொடக்கி வைத்து அவர் உரையாற்றினார். நாட்டின் உயர்கல்வித்தரம் பன்னாட்டு நிலையில் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய தகுதி நிறுவனம் MQA தலைமை நிர்வாக அதிகாரி பேராசிரியர் டத்தோ டாக்டர் முகமது சத்தர் ஜப்ரான் தெரிவித்துள்ளார். உள்ளூர் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு நெருக்கடியுடன் அது தொடர்பு படுத்தப்படக்கூடாது என்றார் அவர். தொழில்துறை தேவைகளை அடிப்படையாக கொண்டு பன்னாட்டு தரநிலையை நிறைவு செய்யும் பாடத்திட்டங்களே MQA-வால் அங்கீகரிக்கப்படுவதாக அவர் கூறினார். அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதை ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் வரவேற்றுள்ளார். அந்த ஒப்பந்தம் நிரந்தர சண்டை நிறுத்தத்திற்கும் ஹார்மோஸ் நீரினை மீண்டும் திறப்பதற்கும் வழி ஏற்படுத்தும் என்றார் அவர். அதோடு மேற்காசிய போருக்கு நிரந்தர தீர்வினை எட்ட உதவிடும். அமெரிக்கா மிசோரி பட்லரில் விமானம் விபத்துக்குள்ளானதில் 12 பலியானார்கள். பட்லர் விமான நிலையம் அருகே அந்த விபத்து நிகழ்ந்ததாக நெடுஞ்சாலை காவல் அதிகாரிகள் கூறினர். மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்படும் வேளை விபத்துக்கான காரணம் ஆராயப்படுகிறது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்பந்து இக்குழு ஆட்டத்தில் ஐவரி கோஸ்டும் எக்வாடோரும் ஆடிக்கொண்டிருக்கின்றன. முதல் பாதி ஆட்டம் கோலின்றி முடிவுற்றது. இவ்வேளை இதற்கு முன் நடைபெற்ற ஆட்டங்களில் ஜெர்மனி 7-1 என்ற கோல்களில் கோர்சோவை வென்றது. நெதர்லாந்தும் ஜப்பானும் 2-2 என சமம் கண்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: என்ன காரணம், பல காரணங்கள் இருந்திருக்கலாம், ஆனா தன்னுடைய வேலையிட நண்பர்களோட பேசினதுக்காக அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க.
1: நீங்களும் நானும் உடனே போடுவோம், பேசிக்கிட்டே தான் இருக்கும்.
0: என்னன்னா இப்போ வேலை நேரத்துல எதுக்கு, ஏன்னா சில நேரங்கள்ல வந்து அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிர்வாகிகள் எல்லாம் பாப்பாங்க இல்லையா, அப்ப அந்த மாதிரி மறைக்கான சிசிடிவில பாக்கும் போது இவர் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அவர் எதை பேசாரு, சும்மா பேசாரு, வேலையை பத்தி பேசுறதுலாம் தாண்டி வேலை நேரத்துல ஏன் பேசுனீங்க அப்படின்ற ஒரு முக்கிய காரணத்துக்காக அவர் வேலையை விட்டு நீக்கம்
1: செய்தாங்க. பேசுறதுக்கு ஆளே இல்லைன்னு சொன்ன காலம் போய் ஏன் பேசுனேன்னு கேட்டு அவர் வேலையை விட்டு தூக்கிருக்காங்கன்னா இது என்னால ஏத்துக்க முடியாது மோகன்.
0: பரவாயில்ல, நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலாது, இப்ப விஷயம் வெளியூர்ல நடந்திருக்கு. சரி, இப்ப நம்ம ஒரு கற்பனை கேள்வியாவே கொண்டு வருமே. இப்ப நம்ம நாட்டுல சில அலுவலகத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விதிமுறை கொண்டுட்டு வராங்க, வேலை நேரத்துல உங்க வேலை நண்பரோட பேசவே கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை கொண்டு வந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல எப்படி முடியும் அப்படின்னு கோவப்படுவீங்களா?
1: அந்த பாலான ஒருத்தர் பேசினார்ல, அவர் கண்டிப்பா மகிழ்ச்சி அடைவாரு, ஏன்னா அவரு தான் யாரையும் பெருசா கண்டுக்க மாட்டாரு அலுவலகத்துல சொல்லிட்டாரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏத்துக்க முடியுமா இல்லங்க அப்படி என்னங்க வேலை அப்படின்னு சொல்லி நானே தூக்கி போட்டு போயிருவா அப்படின்றீங்களா? வாங்க பேசு, உங்க குரலுக்காக நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம்.
0: அழைத்து சொல்லுங்க 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: சார்ந்து கூட பேச முடியாது. இருக்கும்போது அவங்க வந்து வேலை செய்யும் போது பேசக்கூடாது,
1: கண்டிப்பா இருந்தது
0: ரகசிய காப்பு இந்த மாதிரி ஒரு சூழல்ல இல்ல. இப்ப அவங்க வந்து சீரடை இயக்கம் சார்ந்த துறைகள்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா இருக்கும். ஆனா அலுவலகத்துல ஒருத்தர் ஒருத்தர் வேலை பத்தி கேக்குறதுக்கு கூட பேசக்கூடாதுன்னா அது என்ன அது?
1: ஆமா, வெளியூர்லதான் அப்படி நடந்திருக்குன்னு பார்த்தா சில இடங்கள்ல இப்ப நேர் சொல்ற மாதிரி நடந்திருக்கு. சரி, இப்படி ஒரு விதிமுறை கொண்டு வந்தா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கோவப்படுவீங்களா இல்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க?
0: நீங்க எப்படி பாப்பீங்க மோகன்? இந்த நேரம் தாண்டி 10 மணிக்கு மேல பேசிக்க கூடாதுன்னு ஒரு ஒரு விதிமுறை வந்தா
1: எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். என்ன வேலையை டக்கு டக்கு முடிச்சு வீட்டுக்கு போயிருவேன்ல.
0: மக்கள் மத்தியில் என்ன சொல்றீங்க? நான் தான் உங்களை ரொம்ப நேரம் இழுக்க வைக்கிறேன்னா என்ன?
1: அது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும்.
0: ஓ,
1: சும்மா சும்மா சும்மா விளையாட்டுக்கு விளையாட்டுக்கு.

0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கோம். உங்க வேலை இடத்துல பேசவே கூடாதுன்னு ஒரு விதிமுறை வந்தா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: ஆமா, நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாம். அந்த விதிமுறை வரும்போது நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல கொஞ்சம் வருத்தப்படுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் மனசு திறந்து பேசுங்க.
0: சரிங்க, இப்போ நம்முடைய மனித வள அமைச்சர் டாக்டர் ரமணன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த 5 மாதங்கள்ல வேலை இழந்தவர்களுடைய எண்ணிக்கை 38,953 பேரு. ஆனா தீவிரமாக மனித வள அமைச்சு சில நடவடிக்கைகளை எடுத்து வருது, இவங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு இன்னொரு செயலியுமே செய்யறாங்க. என்ன காரணத்தினால வேலையை விட்டுருக்காங்க? ஒருவேளை அவங்க வந்து தொழில் ரீதியில அவங்களுடைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கலாம், சொந்த தொழில் தொடங்கி இருக்கலாம், வெளிநாட்டு வாய்ப்புகளை தேடி போயிருக்கலாம். இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் கருத்தில் எடுத்து இப்போ வேலை இல்லாதவருக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியை வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க.
1: சரி, இதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலையிட சூழ்நிலை ரொம்ப ஆரோக்கியமானதா வச்சுக்கிறது அப்படின்றது நம்ம கேள்விதா இருக்கு. இப்ப நம்ம வீட்டை தாண்டி வேலைக்கு நம்ம அதிக மணி நேரம் செலவு பண்றோம், அந்த இடமும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அங்க வேலையிட சூழல்ல அங்க இருக்கக்கூடிய நம்ம வேலையிட நண்பர்களோட வந்து ஆரோக்கியமான அந்த நட்புறவு அப்படின்றது ரொம்ப அவசியம். அதுதான் அந்த வேலை தரத்தையும் உயர்த்தும் அப்படின்னு சில ஆய்வுகள் இதையொட்டி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதை பற்றி சொல்லியிருக்காங்க.
0: இப்ப இருக்கிற இந்த ஜென் ஜி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் வேலைக்கு போகும்போது எப்படி மோகன் இருக்கும் சூழல் நினைச்சு பாருங்க.
1: கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும்.
0: அவங்க எல்லாம் நான் எங்க இருந்தாலும் வேலையை முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ போற தரப்பெல்லாம் வந்துட்டு 2010 வரைக்கும் பள்ளிக்கூடம் முடிச்சவங்க, அந்த மாதிரி காலகட்டத்தில் முடிச்சவங்க, 2020 வரைக்கும் பள்ளிக்கூடம் முடிச்சு கல்லூரி எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போனவங்களும் இருப்பாங்க இல்லையா. இவங்களுடைய வேலை சூழலுமே மாறுது அப்படின்றதுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்கணும், கடிவாளத்தை வந்து அடி கொஞ்சம் விட்டாதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்வைகள் வைக்கப்பட்டிருக்கு.
1: இன்றைக்கு இது குறித்து நிறைய நம்ம பேச போறோம். நீங்களும் அழைக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு விதிமுறை வந்தா நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்களா இல்ல வருத்தப்படுவீங்களா?
0: இப்போ இதற்கிடையில வந்து உலக கிண்ண காட்பந்து போட்டி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது குறித்த விவரங்களையும் வந்து மேத்யூஸ் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு.
1: நான் தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்க மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாத்.
1: சண்டைக்கு போனா அது எவ்வளவு சத்தமா இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? அது ஏன் சத்தமா இருக்கு? ஏன்னா ஒரே நேரத்துல ரொம்ப பேர் பேசுறாங்க, ரொம்ப பேர் செயல்படுறாங்க, அங்கேயும் இங்கேயும் ஒரு அலமோதுற சூழ்நிலையா இருக்கு. ஆனா அந்த சந்தையில வந்து ஒரு நேரம் நீங்க நின்று பாருங்க, எதுவுமே இல்லை, எல்லாம் அமைதியா இருக்கு, எவ்வளவு தெளிவா இருக்குமே. என்ன இதுதான் நம்மளோட மனநிலை வந்து எப்போதும் ஒரு சந்தை மாதிரி. உயர்நிலை நிர்வாகம் வந்து எப்படி ஒரு முடிவு எடுக்குதுன்னு பார்ப்போம். பாட் ரூம்ல யாராவது ஒருத்தர் வந்து அந்த நிர்வாகத்தினர்கிட்ட வந்து ஒரு முடிவு எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்க வந்து இந்த அவங்களோட செயலாக்க திட்டத்தை வந்து அங்க போய் சமர்ப்பிப்பாங்க. அந்த செயலாக்க திட்டம் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி வளர்ச்சி இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம் இது பற்றி கொலபடி பண்ணா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இல்ல ஒவ்வொரு கட்டத்துக்கும் வந்து அவங்களுக்குள்ள ஒவ்வொரு குரல் சந்தை மாதிரி ஒழிக்கும். மனநிலையை நீங்க சந்தையை மாத்திடுவீங்க. அந்த சந்தையை மாற்றும் போது அவங்க கடைசி நீங்க முடிக்கும் போது அந்த செயல் திட்டத்தை அவங்களுக்கு வந்து முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அவங்களை குழப்பப்படுத்தியிருக்கீங்க. அதனால எளிமையா இருக்கிறது தான் பலம். எளிமையா இருந்தாதான் நம்மளுக்கு ரொம்ப தெளிவான ஆற்றல் உருவாகும், தெளிவா பதில் கிடைக்கும், அது முக்கியமா நம்ம எதிர்பார்க்கிற பதில் கிடைக்கும். அதனால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க மன உளைச்சல் நடக்கிறது வந்து கஷ்டனால இல்ல, இந்த காம்ப்ளெக்ஸ்னால. அதாவது ரொம்ப ரொம்ப சுத்தி வளர்ச்சி புரியாத நிலையில உருவாக்கின பிற்பாடு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வருது. அதனால இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து செயலாக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு செயலாக்கக்கூடிய திட்டங்கள் வந்து நம்ம மனசுல வந்து இதை கண்டிப்பா செய்யணும், இதை கண்டிப்பா செய்யணும், ஒவ்வொரு கண்டிப்பான்னு சொல்றது வந்து ஒவ்வொரு குரலா மாறும். அந்த ஒவ்வொரு குரலா மாறுறது தான் நம்ம மனநிலையை வந்து சந்தையா மாத்துறது. அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் மனிதன்கிட்ட இல்ல மத்தவங்கிட்ட வந்து தெளிவா பேசணும்னா சிறிது நேரம் அமைதியா இருந்து இந்த சந்தை சத்தத்தை நிறுத்தி நம்ம அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை எப்படி அவங்க நம்ம கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கணும். நம்ம இதுக்கு வந்து ஒரு முடிவு ஆமான்னு சொல்ற மாதிரி நம்ம அதை உருவாக்கணும் நம்ம மனநிலை.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: இப்போ 8:35
1: இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோங்க. அதாவது ஒரு புதிய விதிமுறை ஒன்னு அலுவலகத்துல வருது அப்படின்னா, அதாவது உங்க வேலை நேரத்துல வேலையிட நண்பர்களோட பேசவே கூடாதுன்னா மகிழ்ச்சியா இருப்பீங்களா வருத்தப்படுவீங்களான்னு கேட்டிருந்தோம்.
0: ஈஸ்வரி இருக்காங்க,
1: எப்படி சந்தோஷப்படுவீங்களா இல்ல வருத்தப்படுவீங்களா?
2: சந்தோஷப்படுவா.

0: இது கூட மட்டும் தான் பேசி பிடிச்சிருக்கு போல இருக்கு.
1: ஐயோ ஐயோ,
2: என்னங்க உங்க கதையே பயமா இருக்க கேக்க.
0: பேசிக்கிட்டே இருக்காரு, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே போய் ஒரு ஜேம்னாலும் பேசுவாரு, ஏதோ இருந்தாலும் பேசுவாரு. உட்கார்ந்து இருக்க கூடாது. நானு
1: இப்ப எப்படிதான் அவர்கிட்ட நீங்க தப்பிக்கிறீங்க?
0: நான் அவர்கிட்ட எப்படி தப்பிக்க ஒண்ணும் பண்ண முடியும்னா, அவரு வந்துட்டு அவரு எனக்கு பெரியவரு, அவரு அப்புறம் பேசுவார தலைத்திலே அடிப்பேன். ஏன்னா நம்ம தான் பேச விட மாட்டாரு, தலைத்திலே அடிப்பேன். ஓகே ஓகே. இன்னொன்னு வந்து நானும் அவர் மட்டும் தான் தமிழ் அலங்க, முத்தவங்க எல்லாம் மலாய்க்காரங்க சைனீஸ்ல.
1: தமிழ் பேசுவாருன்றீங்க, இப்ப வானொலி கேட்டா நீங்க உங்க நிலவரம் என்ன ஆவருது?
2: முதலாளி வேறன்றீங்க.
0: அவரும் கேட்க மாட்டாரு, அவரு மோட்டர்ல தான் வேலைக்கு போவாரு.
1: சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில கேட்டுட்டாரு.
2: அவர் நண்பர்கள் யாரோ கேட்டுட்டு உங்களை பத்தி பத்த வச்சிட்டாங்கன்னு சொன்ன என்ன செய்வீங்க நீங்க?
0: கேட்டுட்டாரு,
1: எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப இது ஒரு நல்ல வழியா போயிருச்சு. ஈஸ்வரி தானே? அவரு பேர் என்ன சொன்னீங்க? ராச்சா.
2: எது நடந்தாலும் மின்னல பேம் அதற்கு பொறுப்பேற்க அதை மட்டும் சொல்லிக்கிறோம்.
1: சரி, இன்னைக்கு அவர் ஆரம்பிக்கிறது முன்னாடி முத நீங்க ஆரம்பிங்க போய். சரி பாத்துக்கோங்க, இதுவும் வேணாம் அதுவும் வேணாம், எப்படியும்
2: மனசுல பட்டத ஒண்ணு சொன்னாங்க. அந்த மாதிரி பேச ஆள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து அவர் பேசாரு போல.
1: சரி, எது எப்படியோங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பேசுறதுக்கு கதைகள் இருக்கு, தொடர்ந்து எங்க கூட இணைந்திருங்கள்.
2: வணக்கம் மின்னல்.

0: தெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01907 2919.
3: அப்புறம் யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
4: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
3: அது சரி.
4: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க.
3: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
4: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலான் இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது.
3: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொல்லி இருந்தீங்கல்ல,
4: முடிச்சிருவீங்கல்ல? அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
3: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
4: எது நாளைக்கா?
3: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
4: சொன்னாங்க.
3: அதேதான்
0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

0: அப்பளம் அந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் தான் அது. அவர் கொடுத்திருந்தார் பாடலை.
1: இன்றைக்கு நம்ம நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், அதாவது வேலை இடத்துல ஒரு புதிய ஒரு விதிமுறை வந்துருச்சு அப்படின்னா வேலை இடத்துல யாருக்கிட்டயுமே நீங்க பேசக்கூடாது வேலை நேரத்தில் அப்படின்னா, சந்தோஷப்படுவீங்களா கவலைப்படுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: வாங்க நம்ம மனிதவள பிரிவுல பணியாற்றக்கூடிய கல்பனா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
2: பணியிடத்துல பேசலாமா பேசக்கூடாதா, இது ஒரு நல்ல டாபிக், கொஞ்சம் சிந்திக்க வச்சிருக்கு. மனித வளத்துறையில வேலை செய்யற என்னுடைய கருத்து என்னன்னா, பேசுங்க, ஆனா ஒரு நல்ல நோக்கத்தோடையும் தொழில்துறை அணுகுமுறையோடையும் பேசணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளாம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், ஒரு பணியிடத்துல வந்து நம்ம சக ஊழியர்கள் கூட பேசும் போது அது கண்டிப்பா நல்ல உறவையும் ஒரு நம்பிக்கையும் உருவாக்கும். சோ அந்த பில் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்கல்ல, பில் ரிலேஷன்ஷிப், பில் ட்ராஸ்ட், அது வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து எல்லாருக்கூடையும் நம்ம ஒன்று கலந்து உரையாடும் போது இது வந்து கண்டிப்பா நடக்கும். குழு முறையில நம்ம வேலை செய்யறதுக்கு இல்ல ஒரு ஐடியா எடுத்துட்டு வர்றதுக்கு இல்ல ஒரு பிரச்சனையா இருக்கும் போது அதை பத்தி விரைவாக விரைந்து ஒரு தீர்வு காட்டுறதுக்கும் இது வந்து கண்டிப்பா ஒரு உதவியா இருக்கும். சோ ஒரு குரூப் ஒர்க், ஒரு ஐடியா ஷேரிங் இதெல்லாம் இருக்கு. அதோட மிக முக்கியமா வந்து அந்த நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்கல்ல, நிறுவனத்துல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்கும், அது ஒரு தொடர்பு வளையம் வந்து கண்டிப்பா அது அதிகரிக்கும். அதனால ஆபீஸ்ல வந்து கண்டிப்பா வந்து நீங்க பேசலாம், உங்க சக ஊழியர்கிட்ட பேசலாம். ஆனா எப்ப பேச போறோம், எப்படி பேச போறோம், அது வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம். சோ ஆபீஸ்ல வந்து இந்த ஆபீஸ் பொலிட்டிக்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அலுவலக அதுல ஒரு அரசியல். சோ இது வந்து எப்ப நடக்கும்னா, நம்ம வந்து இந்த ரகசிய தகவல்கள் எப்படின்னா, ஒரு இன்னொரு சக தொழிலாளியோட சம்பள உயர்வு, அவருக்கு எவ்வளவு கிடைக்குது, போனஸ் என்ன கிடைக்குது, அவருக்கு ப்ரொமோஷன் இல்ல அவரோட மற்ற விதமான இதுல வந்து நம்ம பேசும்போது இந்த கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணும் போது இது வந்து கண்டிப்பா ஒரு பேசக்கூடாத ஒரு விஷயம். அடுத்தது ஒரு தீர்வு இல்லாம சும்மா குறை சொல்லிக்கிட்டு அந்த ப்ராசஸ் பத்தி எல்லாத்த பத்தியும் சில பேர் வந்து குறை சொல்லுவாங்க, அவங்களோட வேலையே இந்த குறை சொல்றது. சோ கம்ப்ளைனர்ஸ் இருப்பாங்களே, சோ அதுவும் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி உருவாக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா வந்து மத்தவங்க சீரியஸா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ மற்றவர்களோட வேலையை அடிக்கடி நீங்க இடையூறு செய்யும் போது அதுவும் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். அது தவிர்த்து இந்த கோசிப், சக ஊழியர்கள்கிட்ட போய் இல்ல நிர்வாகத்தை பத்தி, ஒரு சக தொழிலாளி இல்ல அவங்க மேனேஜர் அந்த நிர்வாகத்தை பத்தி அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது கண்டிப்பா அது வந்து அந்த ஒரு கலாச்சாரத்தை, அந்த கம்பெனியோட என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒற்றுமையை வந்து கிடைக்கும். ஸோ ஒரு பணியிடத்தில் நீங்கள் வேலை செய்யும் போது என்ன பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க, யாருக்கிட்ட பேசுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அழகாக தமிழில் சொல்லுவாங்களே, இடம் ஏவல் பொருள் பார்த்து பேசணும்னு. ஸோ அது வந்து கண்டிப்பாக பணியிடத்துலையும் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, அலுவலகத்தில் நீங்கள் கண்டிப்பாக தகவல்களை வந்து பரிமாறிக்கலாம், ஆனால் என்ன மாதிரி தகவல்களை நீங்கள் பரிமாறிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு அலுவலகத்தில் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, எல்லாரையும் நீங்க உற்சாகமா வச்சுக்கணும் அப்படின்ற சில பேர் இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, அவங்க இருந்தாவே அந்த என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். சோ உற்சாகமா வச்சிருப்பாங்க. பட் அதே சமயத்துல உங்களோட பங்களிப்பு வந்து எப்படி அந்த உற்சாகத்துல இருக்கோ அதே மாதிரி அந்த டேட் லைன்லயும் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது கண்டிப்பா அந்த உற்பத்தி திறன் இருக்கணும் இல்லைங்களா. சோ நம்ம அதையும் பாத்துக்கிறோம், நம்ம வந்து அங்க போயிட்டு மத்தவங்களை சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம போல, அங்க வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். சோ அந்த டேட்லைன், அந்த ப்ரொடக்டிவிட்டி, அதையும் வந்து நம்ம எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கூடயும் நம்ம நட்பா இருக்கலாம், ஆனா யாருகிட்ட என்ன பேசுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சிலர்கிட்ட மட்டும்தான் வந்து நம்ம வந்து நெருக்கமா இருக்க முடியும். அதுல முக்கியமா வந்து நம்ம என்ன பகிர்றோம் அப்படின்றது எப்போதுமே கவனமா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து.
0: ரெண்டு முக்கியமான புள்ளிகள் சொன்னாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது எதுவா இருந்தாலும் வேலையில கவனத்தோட இருங்க அப்படின்றத வலியுறுத்தினாங்க. கல்பனா
1: பேசலாம், வேலையை பாதிக்காத அளவுக்கு பேசினா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க.

0: இலக்கிடப்பட்ட உதவித்தொகை அடையாள அட்டை உடையவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். பட்டதாரிகள் கூடுதல் திறன்களை வளர்த்துக் கொள்ள அறிவுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஐநா அகதிகள் உயர் ஆணையம் UNHCR அட்டை உடையவர்களுக்கு அரசாங்க உதவித்தொகை கிடையாது என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சாலே திட்டவட்டமாக கூறியுள்ளார். அந்த அட்டை அகதிகளுக்கான அடையாள ஆவணமாக மட்டுமே செயல்படுகிறதே தவிர நிரந்தர குடியிருப்பாளர் அல்லது குடியுரிமை நிலைக்கானது இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே இலக்கிடப்பட்ட அரசாங்க உதவித்தொகையை பெற முடியும். மடானி உள்ளிட்ட அரசாங்க உதவித்தொகை செயல்படுத்தப்பட்டுள்ள முனைப்புகளை பெற அடையாள அட்டை தேவைப்படுகிறது. நாட்டில் டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் 20.7% அதிகரித்துள்ளன. கடந்த 13 நாள் நாட்டில் மொத்தம் 33,367 டெங்கி சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்ட வேளை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அவ்வெண்ணிக்கை 27,640 இருந்தது. சபாவில் டெங்கி நேர்வுகள் 50.4% அதிகரித்து 2,866 பதிவு செய்யப்பட்டுள்ளது கவலை அளிப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். வேலையில்லாத தொழிலாளர்களுக்கு உதவ மனிதவள அமைச்சர் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளது. 3 முதன்மை நோக்கங்களின் கீழ் பல்வேறு முனைப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். முதலாவதாக மை ஃபியூச்சர் ஜாப் தளம் வாயிலாக வேலை மாற்றம் செய்யவும் வேலை வாய்ப்பை தேடவும் உதவி வழங்கப்படுகிறது. இரண்டாவது பெர்கேசோ மூலம் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. 3வது பாதிப்படையும் சாத்தியங்களை கொண்டுள்ள துறைகள் கண்டறியப்பட்டு முன்கூட்டியே தலையீட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தொழிலாளர்கள் தங்களது போட்டித் திறனை வெளிப்படுத்தவும் புதிய வேலைக்கு மாறும் வாய்ப்பை பெறவும் இது உறுதுணையாக இருக்கும் என அமைச்சர் டாக்டர் ரமணன் கூறினார். பாடலை உருவாக்க எப்படி இசைக்கருவிகள் ஒன்றிணைக்கப்பட்டு இன்னிசையாக ஒலிக்கிறதோ அதேபோல நாட்டில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் பழப்பத்தையும் உறுதிப்படுத்த பல்வேறு பின்னணியை கொண்ட மலேசியர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டுமென வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காங்கோர் மெங் தெரிவித்துள்ளார். பன்முகத்தன்மை பலவீனமல்ல, புரிந்துணர்வுடனும் மரியாதையுடனும் வழிநடத்தும் போது அதுவே வலிமையாக உள்ளதை பல்வேறு காலநிலைகளை கடந்த இசை உணர்த்துவதாக அவர் கூறியுள்ளார். 2026 தைப்பிங் பன்னாட்டு இளையோர் இசை அணிவகுப்பை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். எரிபொருள், உணவு விநியோகம் உட்பட முக்கியமான மருந்துகளின் கையிருப்புடன் மலேசியா தொடர்ந்து நிலையாக உள்ளது என பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் நோரிஷா முசேன் தெரிவித்துள்ளார். முன்கூட்டியே செயல்படுத்தப்பட்ட தலையீட்டு நடவடிக்கையும் ஒருங்கிணைந்த நெருக்கடி மேலாண்மையும் அதற்கு பலனளித்துள்ளன. உலகளவில் இந்த சிக்கல் எழுந்தவுடன் அரசாங்கம் முக்கியமான பொருள்களின் விநியோகமும் சேவைகளும் பாதிப்படையாமல் இருப்பதை உறுதிப்படுத்த முன்னுரிமை அளித்தது என தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றத்தின் நெருக்கடி மேலாண்மை செயற்குழு தலைவருமான அவர் கூறினார். தேசிய உயர்கல்வி நிதிக் கழகம் PTPTN அண்ணா இகாசே உதவி நிதி பை PTPTN கீழ் ஒதுக்கியுள்ள 210 மில்லியன் ரிங்கெட் மூலம் வறிய நிலையில் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த 10,000 மாணவர் பலனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு உயர்கல்வி அமைச்சர் டத்தோ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த ஜனவரி 1 தொடங்கி அரசாங்க உயர்கல்விக் கழகங்களில் முழு நேரமாக பட்டய கல்வி அல்லது இளங்கலை படிப்பை மேற்கொள்ளும் இகாசே தரவுத்தளத்தில் பதிவு செய்துள்ளவர்கள் இந்த உதவி நிதியை பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். PTPTN உயர்கல்விக் கழகங்களில் பயிலும் மாணவருக்கும் படிப்பை தொடங்கவுள்ள மாணவருக்கும் உதவுவதற்காக 3 பில்லியன் ரிங்கேட்டை ஒதுக்கியுள்ளது. நிதி நெருக்கடியால் மாணவர்கள் மேற்படிப்பை தொடர்வதிலிருந்து விடுபடாமல் இருக்க PTPTN கல்வி கடனுதவி மூலம் இந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படும் என அதன் தலைவர் டத்துஸ்ரீ நூர்ரிசா அப்துல் ரஹீம் கூறினார். அத்துடன் உயர்கல்விக் கழகங்களில் பதிவு செய்வதற்கு முந்தைய செலவுகளை ஈடுகட்ட உதவ மாணவர்களுக்கு 1500 ரிங்கேட் கடன் முன்பணம் WPP ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என நூர்லிசா கூறினார். நாட்டின் உயர்கல்வி தரம் பன்னாட்டு நிலையில் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய தகுதி நிறுவனம் MQA தலைமை நிர்வாக அதிகாரி பேராசிரியர் டத்தோ டாக்டர் முகமது சத்தார் ஜப்ரான் தெரிவித்துள்ளார். உள்ளூர் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு நெருக்கடியுடன் அது தொடர்பு படுத்தப்படக்கூடாது என்றார் அவர். வேலைவாய்ப்பு உத்தரவாதத்திற்கு கல்வி அடைவு நிலை மட்டும் போதாது. சவாலான வேலை சந்தையில் போட்டி திறனுடன் இருக்க பட்டதாரிகள் கூடுதல் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டுமென அவர் அறிவுறுத்தியுள்ளார். தொழில்துறை தேவைகளை அடிப்படையாக கொண்டு பன்னாட்டு தரநிலையை நிறைவு செய்யும் பாடத்திட்டங்களே MQA-வால் அங்கீகரிக்கப்படுவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். #SatuBolaSatuDunia
0: அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவுள்ளதை ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் வரவேற்றுள்ளார். அந்த ஒப்பந்தம் நிரந்தர சண்டை நிறுத்தத்திற்கும் ஹார்மோஸ் நீரினை மீண்டும் திறப்பதற்கும் வழி ஏற்படுத்தும் என்றார் அவர். அதோடு மேற்காசிய போருக்கு நிரந்தர தீர்வினை எட்ட உதவிடும். அந்த ஒப்பந்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினர் அவர்களின் முயற்சிகளை இரட்டிப்பாக்குவர் என்ற நம்பிக்கையையும் குத்ரஸ் வெளிப்படுத்தியதாக அவரின் பேச்சாளர் ஸ்டெஃபனி டுஜாரிக் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டார்மரும் அந்த அமைதி உடன்படிக்கையை வரவேற்றுள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் அதனை முழுமையாக பின்பற்றும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் நீடித்த அமைதி மலர அந்த உடன்படிக்கை பெரும் பங்காற்றும் என கூறிய ஸ்டார்மர், இனி ஹார்மோஸ் நீரிணையை பிரிட்டன் உட்பட பிற நாடுகளின் கப்பல்கள் எவ்வித இடையூறுமின்றி கடக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். போரை நிறுத்தும் ஒப்பந்தத்திற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் பாகிஸ்தான் பிரதமர் ஷேவாஸ் ஷெரீஃபும் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டுள்ளனர். 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை தொடங்கியது முதல் காசாவில் கொல்லப்பட்டவர் எண்ணிக்கை 73,000 கடந்துள்ளது. மருத்துவமனை தரவுகள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. இவ்வேளை வட காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர். சிலர் காயமடைந்ததாக அல் ஷிஃபா மருத்துவமனை குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா மிசோரி பட்லரில் விமானம் விபத்துக்குள்ளானதில் 12 பலியானார்கள். பட்லர் விமான நிலையம் அருகே அந்த விபத்து நிகழ்ந்ததாக நெடுஞ்சாலை காவல் அதிகாரிகள் கூறினர். மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் வேளை விபத்துக்கான காரணம் ஆராயப்படுகிறது. இவ்வேளை பிரேசில் ரியோ டி ஜெனிரோவில் உலங்கூர்திகள் விழுந்து நொறுங்கியதில் 6 உயிரிழந்தனர். நுட்ப கோளாறினால் அவை மோதிக்கொண்டதாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பலியானவர்களுள் அமெரிக்க பாடகர் ஆலிவர் ட்ரியும் அடங்குவார். விளையாட்டு உலகக்கிண்ண கட்பந்து. ஜெர்மனி 7-1 என்ற கோல்களில் குரோசோவை வென்றது. ஈகுழு ஆட்டத்தில் ஐவரி கோஸ்ட் 1 சூழியம் என எக்வாடோரை வென்றது. இவ்வேளை ஜப்பான் அதன் உலகக்கிண்ண தொடக்க ஆட்டத்தில் 89th நிமிடத்தில் 2 கோலை அடித்து நெதர்லாந்துடனான ஆட்டத்தை சமநிலைப்படுத்தியது. எனினும் இந்த முடிவு மனநிறைவை அளிக்கவில்லை என ஜப்பான் அணி பயிற்றுநர் ஹஜிமி மொழியாசோ தெரிவித்துள்ளார். முன்னணி அணிகளுள் ஒன்றான நெதர்லாந்துடனான ஆட்டத்தில் நிகரான போட்டியை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். இவ்வேளை வெற்றியடையாமல் போனது ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக நெதர்லாந்து பயிற்றுநர் ரொனால்ட் கோய்மான் கூறியுள்ளார். இலக்கிடப்பட்ட உதவித்தொகை அடையாள அட்டை உடையவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். பட்டதாரிகள் கூடுதல் திறன்களை வளர்த்துக் கொள்ள அறிவுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: வணக்கம். இன்னொரு கேட்டு இருக்கீங்க தெய்வீகன் மோகன், இன்றைக்கு உங்க கூட பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
1: பொதுவா திங்கட்கிழமைகள்ல நம்ம வணிகர் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் வணிகர், பிறகு வியாபாரம் சார்ந்த நிறைய பேரை நம்ம சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்.
0: நிச்சயமா இன்றைக்கு வந்து இந்த வீட்டுல நம்ம கிட்ட மின்னியல் பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா,
1: இருக்கும்
0: மின்சார பொருட்கள் சொல்லுவாங்க. இப்போ சலவை இயந்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் பிளாண்டர் இருக்கும், இதெல்லாம் பழுதடைஞ்சிருச்சுன்னா அதோட அந்த ஃபேனை தேடுவாங்க. அதுக்கு வந்து இங்கதான் இருக்கும்னு அவ்வளவு தூரம் போவாங்க. இந்தியாவுக்கு யாராவது போனா வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்பாங்க. முன்பெல்லாம் இந்தியால இருந்து தான் வாங்கிருப்பாங்க அந்த பொருள்,
1: அந்த மாவு அரைக்கிற இயந்திரம், தோசை மாவு அரைப்பாங்க வீட்டுல பாத்துருக்கேன்.
0: இப்போ இதை பற்றி தான் இன்றைக்கு பேச போறோம். இதை வந்து பழுது பார்க்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட தான் இன்றைக்கு வணிக நிகழ்ச்சியில நம்ம பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கோம்.
1: அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னும் நிறைய கதைகள் பேசுறாங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 19.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
2: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
0: திங்கட்கிழமைகளில் வணிக நிகழ்ச்சியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த வார நிகழ்ச்சியில முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தோம், வீட்டுல இருக்கக்கூடிய மின்னியல் பொருட்கள் எல்லாம் சரி பார்க்கணும், பழுது பார்க்கணும்னா நம்மளால அது முடியாது. அதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நினைக்கிறேன் காலம் போய் ஒரு காலம் வந்துரும்.
3: ஏன்னா ஒவ்வொரு நாளும் வீட்டுல சமையல் நடக்கணும், அதுக்கு இந்த மின் சாதனுடைய உதவின்றது ரொம்ப முக்கியம். அதனால அதை பத்திரமா பாத்துக்கணும்.
0: சரிங்க, இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு பேசுறதுக்காக ரவிச்சந்திரன் சமுத்திரம் அவர் வந்திருக்காங்க. இந்த வியாபாரத்தை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் வந்து மின் சாதனங்களை பழுது பார்க்கும் சேவையை செய்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் பிரிஸ்டின் கிச்சன் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தையும் நடத்தி வந்துட்டு இருக்காரு.
3: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம், வணக்கம் தெய்வீகன், வணக்கம் மோகன்.
0: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி நினைக்கிறேன்.
4: சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி.
0: அறிவிப்பாளர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குரல் அவ்வளவு தெளிவா.
3: ஆமா ஆமா. சொந்த ஊர் எங்க உங்களுக்கு?
4: நான் பிறந்து வாழ்ந்தது எல்லாம் பேராவல்ல, தலுவின் பேரால பிறந்து வளர்ந்ததெல்லாம். அப்புறம் படிச்சு முடிச்சு நம்ம இங்க கேலுக்கு வந்துட்டோம். வந்து இந்த தொழில வந்து இங்க இருந்து கத்துக்கிட்டு மேற்கொண்டு நம்ம வந்து காலேஜ் படிச்சு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பானிஷ் பேஸ் பண்ண ஒரு கம்பெனில வேலை செஞ்சது.
0: இப்போ இது வந்து ஒரு கைத்தொழில் மாதிரி. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து யாரும் சைக்கிளை திருப்பி போட்டு அந்த ஏதாவது சங்கிலி எல்லாம் சரிப்படுத்திட்டு இருக்காங்களோ பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய அது சார்ந்த துறைக்கு வேலைக்கு போறோம் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து நீங்க இந்த மாதிரி என்னென்ன எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு சரி பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா?
4: ஆமா ஆமாம். அதாவது முதல்ல வந்து ஒரு 2 வருஷம் வந்து நான் வந்து ஒரு ஸ்பானிஷ் பேஸ் பண்ண ஒரு கம்பெனில ஃபாகோ ஹோம் அப்ளைன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனில வேலை செஞ்சது. 2 வருஷம் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு சோ நம்ம சொந்தமா, ஏன் இதை வந்து நம்ம சொந்தமா கைத்தொழிலா எடுத்து செய்யக்கூடாதுன்றது முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான் இந்த தொழில்.
3: இப்போ எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அனுபவம் பெறணும் அப்படின்வாங்க இல்லையா? இப்போ நீங்க ஒரு கைத்தொழிலா சேரீங்க, அப்ப இந்த தொழிலுக்கு அனுபவம்ன்றது ரொம்ப முக்கியம். முதல்ல கத்துக்கிட்டாதான் தொடங்க முடியும்.
4: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் நான் வந்து முத பேசிக்கா வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சது. சோ எனக்கு அந்த பேசிக் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த ஃபாகோ ஹோம் அப்ளைன்சஸ் ஒரு அந்த கம்பெனில வந்து ஒரு 2 வருஷம் கத்துக்கிட்டேன். சோ இந்த தொழில வந்து கத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம ஸ்டோவ் மட்டும் கிடையாது, அதாவது அடுப்பு மட்டும் கிடையாது, மைக்ரோவேவ், அவன், ஹூட், ஹாப்பு, சோ இந்த மாதிரி ஒரு 7 ஐட்டம் என்னால ஒண்டியாவே ரிப்பேர் பண்ண முடியும்.
0: இந்த வேலை எல்லாம் வந்து கண்ணு பார்த்து கை செய்யணும் அப்படின்னு இல்லையா? அப்போ டக்கு டக்கு டக்குன்னு செய்யணும்ல, எப்படி அந்த கற்கும் ஆற்றலை வளர்த்துக்கிட்டீங்க? அதை படிச்சுதா?
4: படிச்சதுதான், படிச்சதுதான் தேவிகன். அதாவது எப்படின்னு சொன்னா, இன்னொன்னு வந்து டெக்னிக்கல் மூலன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நீங்க பார்த்து கத்துக்கிறதை விட அதை தவிர்த்து உங்களால வந்து இன்னும் பெட்டரா அதை வந்து இன்னும் சேஃபா எப்படி செய்யணும்ன்றது நீங்க கத்துக்கணும். சொந்த
0: காலத்துக்கேற்ப புதிய புதிய நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப அதெல்லாம் வந்துருச்சு இல்லையா? அதுக்கேற்ப உங்களை எப்படி நீங்க புத்தாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, புதுசாக்கிட்டே இருக்கீங்க?
4: ஒண்ணு வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து கணினி, அதாவது இன்டர்நெட் மூலமா கூட நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். சோ அங்க வந்து யூடியூப்ல கூட இந்த புது புது அப்டேட் எல்லாம் கொடுத்துருவாங்க. சோ அதுல கூட நம்ம பார்த்து சில விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ ஏனா பேசிக் திங் வந்து அடுப்புக்கு நெருப்பு தேவை. சோ அத வந்து சேஃபா எப்படி நம்ம கொடுக்கணும்ன்றது அந்த பேசிக் வந்து மாறவே மாறாது. நீங்க என்ன பிராண்ட் எடுத்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அது வந்து அந்த பேசிக் திங் இருக்கும். பட் சில இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபிட்டிங் வச்சிருப்பாங்க, அதைத்தான் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு போவாங்க தவிர அந்த பேசிக் திங் அங்கதான் இருக்கும். சோ இந்த பேசிக் திங்க வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வந்து இத கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அடுத்தது வந்து நீங்க அதை பார்த்து அந்த இன்டர்நெட் மூலமாவோ இல்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிற டீடைல்ஸ், இந்த இன்டர்நெட்ல கிடைக்கிற டீடைல்ஸை வச்சு நீங்க வேலை செய்யும் போது அதுல உள்ள மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரா நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு அடுப்போ சரி இல்லை ஒரு அப்ளைன்சஸ், எனி கிச்சன் அப்ளைன்சஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து உடனே செஞ்சு கொடுக்கணும்.
3: ஆமா ஆமா ஆமா.
4: ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு சர்வீஸ் வந்து உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு ஒரு கம்பெனி மூலமா கூப்பிட்டீங்கன்னா அது வந்து அவங்க வந்து 48 hours பிடிக்கும் அவங்க உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கிட்ட வந்து நீங்கள் வித்இன் மேக்ஸிமம் 24 hours. ஸோ நம்ம உடனே போய் நம்ம அதை வந்து அட்டன் பண்ணி செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ இது போல வந்து ஒரு இந்த 2 வருஷம் காலகட்டமாக ரொம்ப கஸ்டமர் வந்து டைரக்டாக நம்மளை கூப்பிட வாசி. ஸோ வை நாட் வி டூ ஓன், நம்ம சொந்தமாகவே இதை திறந்து நம்மளை சொந்தமாகவே செய்யலாமே அப்படின்னு ஒரு ஐடியா
3: தான். அப்படிதான் இது வந்து ஆரம்பிச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு ஏறக்குறைய?
4: ஏறக்குறை வந்து நான் 2008 ஆரம்பிச்சேன்.
3: அப்போ ஏறக்குறைய இப்ப 20 வருஷம் ஆக போகுது,
4: 18 வருஷம்
3: அப்பதான் இந்த பிரிஸ்டின் கிச்சன் சர்வீசஸ் அப்படின்றது உருவாகி
4: உருவாகி.
3: ஒரு பாடலை கேட்கலாம், அந்த பாடலுக்கு பிறகு இத பத்தி இன்னும் பேசுவோம். நிறைய பேருக்கு இதுக்கு போகணும் ஆர்வம் இருக்கும், வீட்டுல பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது போட்டு கழட்டி திருவி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வாழ்க்கையே அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்ம பேசுவோம். இதுதான் திறன் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி கொஞ்சம் கேட்டுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது வணிகர்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109072119. வணக்கம், மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க வணிகர் நிகழ்ச்சி. இது இன்றைக்கு பிரிஸ்டின் கிச்சன் சர்வீசஸ் மின் சாதனங்களை பழுது பார்க்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய திரு ரவிச்சந்திரன் சமுத்திரம் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. இப்போ நீங்க இந்த தொழில் சொன்னீங்க இல்லையா, இதுல நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். இப்போ 1000 பேர் இந்த வேலை செய்யலாம், ஆனா உங்களை தான் குறிப்பிட்டு கூப்பிடுறாங்க. சின்ன ஒரு வாஷர் போயிருச்சு, பாய்லர்ல பிரச்சனைனாலும் கூப்பிடுறாங்க. அப்படின்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லையா. இந்த நம்பிக்கையை வர வைக்கிறது எப்படி? இப்போ நிறைய தொழில் செய்யறவங்க கேட்பாங்க, எந்த தொழிலுக்குமே இது சரி வரல, எப்படி இந்த நம்பிக்கை வர வைக்கிறது?
1: முதலாவது வந்து நேர்மை என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செய்யற தொழில வந்து முத நம்ம நேர்மையா இருக்கணும். அதோட ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து பிடிச்சி செய்வாங்க, சில பேர் இஷ்டப்பட்டு செய்வாங்க, சில பேர் ஐயோ ஏதோ வேலை அப்படின்றது செய்வாங்க, கஷ்டப்பட்டு செய்வாங்க. இதுல வந்து நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்க முதல் விஷயம். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம போய் செய்யும் போது அந்த வாஷிங் மிஷினோ இல்ல அடுப்போ இல்ல அவனோ அது வந்து நம்ம வீட்டுல ப்ரொடக்ட்னு நினைக்கணும் முதல்ல. அது நம்ம வீட்டுல உள்ள ஒரு பொருளா நினைச்சுதான் வந்து அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும். சோ அதுலதான் நம்ம முதல் நம்பிக்கைய வந்து உண்டாகும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து எந்த பொருள் நம்ம வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதோ அவங்க அந்த கஸ்டமர் நம்ம கூட இருக்கும் போது அவங்க கிட்ட காமிக்கணும், சொல்லணும், அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். ஸோ பக்கத்துல வந்தோ இல்ல சார் இதுதான் போச்சு நீங்க பாருங்க அப்படின்றது வந்து நம்பிக்கை நம்ம தான் அதை உண்டாகணும். ஸோ எதுவுமே வந்து டிரான்ஸ்பெரன்ட் சொல்லுவாங்கல்ல, டிரான்ஸ்பெரன்ட்னா எதுவுமே நீங்க பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நம்பிக்கையை ஆட்டோமேட்டிக்கா
2: பேசணும்.
1: எஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்படையா பேசணும், எதையுமே வந்து மறைச்சி எதுவுமே செய்ய முடியாது. அது அது மூலமா தான் நம்ம ஒரு நம்பிக்கையை வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட நம்ம கொண்டாட முடியும்.
2: ஆமா, நேர்மை நம்பிக்கை இது ஒரு வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா, இத்தனை வருட காலமா இதுல இருக்கீங்க, இதோட செயல்பாடு என்ன? அதாவது இப்ப எங்க வீட்டுல வந்து இப்படி ஏதாவது ஒரு சாதனம் வந்து அது பழுதாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி தொடர்பு கொள்ளுமா, நீங்க வருவீங்களா, அது எப்படி நடக்கும் சார்?
1: ஆமா, முதல் விஷயம் வந்து நீங்க ஏதாவது உங்க வீட்டுல பழுது போயிருச்சுன்னு சொன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுவீங்க. அது மூலியமா வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவேன் நானு. நான் வந்து கேப்பேன் கஸ்டமர் கிட்ட, அதாவது முதல்ல நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்ன பிரச்சனை, என்ன ப்ரோடாக்ட் அப்படின்றத விஷயத்தை வந்து முதல் கொண்டு நீங்க சொல்லிடணும். அப்ப அதுக்குள்ள அடுத்த நடவடிக்கை என்ன என்றால், அப்ப நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஓகே எனக்கு வந்து இத்தனாம் தேதி இப்ப வரேன் இப்ப வரேன்னு சொல்லுவோம். அது முன்னிக்கே வந்து நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த ஸ்பேர் பார்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்குவேன். சோ இப்ப ஒரு 20 வருஷமா செய்யற வாசி, சோ எனக்கு வந்து மெஜாரிட்டி என்ன பிரச்சனைன்றது தெரியும்,
2: தெரிஞ்சிடும்.
1: சோ அதுக்குள்ள நம்ம அந்த ஸ்பேர் பார்ட் வந்து ரெடி பண்ணிடுவோம் வர்ற முன்னுக்கு.
0: இப்போ வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு, AI வேற வந்துருச்சு. இப்ப என்ன பண்றாங்க, சமையல் அறைக்கு போறதுக்கு முன்னுக்கே விளக்க ஆன் பண்றதையும் இல்ல அடுப்பு தட்டுறதையும் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. இது சவாலா இருக்கா, இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வியாபாரத்தை பெருசாக்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்ல இல்ல, AIன்றது வந்து எப்படின்னா, எது அதாவது நான் முதல்ல சொன்னேன், அதாவது என்னன்னா பேசிக் நெருப்பு. அது வந்து அவங்க அட்வான்ஸா AI எடுத்துட்டு போலாம், எது வேணாலும் எடுத்துட்டு போலாம். அந்த பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த இப்ப உள்ள காலகட்டத்துல AI வந்தாலும் சரி, வேற எந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் சரி, அது பிரகாரம் நம்ம அதை ஃபாலோ பண்ணி போறதுதான் பெட்டர்.
0: உங்களோட வளர்ச்சிக்கு எந்த ஒரு வளர்ச்சியை பார்த்து இந்த ஒரு சமையல் அறைக்குள்ளேயே நீங்க வாவ் இப்படி வந்துருச்சா 20 வருஷத்துல அப்படின்னு நீங்க வியந்து பாத்தீங்க?
1: இப்ப ரொம்ப விஷயம் தெய்வீகன், அதாவது எதுன்னா அடுப்புகளையும் சொல்லலாம், வாஷிங் மிஷின்லயும் இருக்கு. இப்ப வாஷிங் மிஷின் வந்து நீங்க உங்க போன் மூலியமாவே கண்ட்ரோல் பண்ணலாம். ஆமாவா? சோ நீங்க எதுனாலும் நீங்க வேலை இடத்துல இருந்து கூட நீங்க வந்து AI மூலமா எல்லாத்தையும் கண்ட்ரோல்
2: பண்ணலாம்.
1: ஏமா, துணி துவைச்சிடலாம். சோ இப்ப அந்த அளவுக்கு அட்வான்ஸா ஆயிருச்சு இப்ப AI. சோ இப்ப வந்து ஒரு ஸ்டோவ், அதாவது அடுப்புன்றது கூட முந்தி வந்து நம்ம நெருப்பு தான் பார்த்தோம், இப்ப வந்து எலக்ட்ரிக்கல்ல இருக்கு எல்லாமே, இண்டக்ஷன் இருக்கு, செராமிக் இருக்கு, அதுல வந்து நீங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க.
0: சோ இப்ப இத்தனை மணிக்கு பால் பொங்கணும்னா பாலை தட்டி விடுற அளவுக்கு வந்து.
1: ஆமா ஆமா, சோ அந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்கு. பட் அதுலயும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. சோ அத வந்து நீங்க எப்படி கையாள்றீங்க அதுதான் ரொம்ப முக்கியம்.
0: இந்த தீ விபத்துக்கள் இப்ப சமையல் அறையில ரொம்ப ரொம்ப முறையா வந்து கையாண்ட முடியும், தீ விபத்துக்கள் வராம பாத்துக்க முடியும் இந்த ஏஐ உடைய வளர்ச்சியில் அப்படின்றாங்க, அது உண்மையா?
1: எஸ் எஸ் உண்மை உண்மை. அதாவது ஏஐன்றது வந்து இப்ப வந்து ஒரு கேஸ் லீக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அது டிடெக்ட் பண்ண முடியும். சோ அது மூலமா அந்த கேஸ வந்து அது ஆஃப் பண்ணிடுது. சோ அதுக்குள்ள அந்த அந்த என்ன சொல்வாங்கன்னா சேஃப்டி டிவைஸ் எல்லாம் வந்து இப்பயே வந்து அந்த அடுப்புல வந்து போட்டு
2: என்ன பிரச்சனை அதிகமா வருது, எதனால சில பேர் எல்லாம் ஒரே சாதனத்தை ரொம்ப வருஷமா வச்சிருப்பாங்க, சிலர்லாம் வந்து சாம்பார் ஊத்தி இருக்கலாம், பல பிரச்சனை இருக்கும். நீங்க இப்படி கேட்கலாம் போல, ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் எடுத்துக்கலாம், ஒன்னு சொல்லுங்க, ஒரு பொருள் சொல்லுங்க. சமையல் அறையில இருக்கிறது
3: சமையல் மாவு
2: அரைக்கிறது
3: அரைக்கிறது
2: சரி, ஆட்டுக்கல்
3: ஆட்டுக்கல் ஆட்டுக்கல்
2: எத்தனை எவ்வளவு நாள் பயன்படுத்த முடியும்
1: எப்ப காய்ச்ச வரும் சளி பிடிக்கும் யாருனாலும் சொல்ல முடியாது. அது போலதான் அது
2: ஆட்டுக்கல்லுக்கும்,
1: அதாவது நீங்க வந்து பாய்க்கிறீங்க, இப்ப காடி ஓட்டுறீங்க போறீங்க வரீங்க, அதுக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்கு. அது போல மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் வந்து ரொம்ப மக்கள் வந்து தவறிடுறாங்க செய்யறதுக்கு, சரியா? சோ இப்ப ஒரு ஆட்டுக்கல்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, சரியா? அது வந்து எப்பயா ஒரு இடத்த நீங்க பாய்க்க போறீங்க. நம்ம அடுப்புக்கு வருவோம், அது

0: எல்லாத்தையும் இப்ப காடி ஓட்டணும்னா நீங்க லைசன்ஸ் எல்லாம் போய் கலகி பழகிதான் ஆகி அதை கரெக்டா ஓட்டுறீங்களே, அது போலதான் இந்த அடுப்பும்.
1: அப்போ ஒண்ணுக்கு இப்ப வாஷிங் மிஷின் வந்து தினசரி நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அதை சர்வீஸ் பண்றது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை நம்ம?
0: ஓகே, ஆக்சுவலி வந்து வாஷிங் மிஷின் வந்து இப்ப நீங்க புதுசா வாங்கினீங்கன்னா 2 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த அப்ளைன்சஸ் வந்து 2 வருஷம் கொடுப்பாங்க. சோ அந்த 2 வருஷத்துல நீங்க 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்க கூப்பிட்டு அந்த மாதிரி டெக்னீஷியனை கூப்பிட்டு இல்ல அண்டர் வாரண்டியில இருக்கும் போது அந்த கம்பெனிலேயே நீங்க கூப்பிடலாம். அவங்கள கூப்பிட்டு நீங்க வந்து இது என்ன மிஷின் வந்து வாங்கி 2 வருஷம் ஆச்சு இல்ல 1 வருஷம் ஆச்சு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாத்து கொடுப்பாங்க. இந்த ஒரு சின்ன கட்டணம் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க போல. அது தவிர்த்து இப்ப ஓவர் வாரண்டி ஆயிருச்சுன்னா நீங்க வந்து எவ்ரி 1 இயர் வந்து அதை செஞ்சாகணும். அதுவும் இல்லாம இப்ப ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா ரொம்ப பேத்துக்கு இது தெரியல. இது நல்ல ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். என்னன்னு சொன்னா டாப் லோடிங் சொல்லுவாங்க. டாப் லோடிங்னா மேலே திறக்கிற வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான சோப் பவுடர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஃபிரான் லோடிங்க்கு அந்த மாதிரி முடியாது.
1: மின்னுக்கு திறக்கிறது,
0: ஆமா மின்னுக்கு திறக்கிறது வந்து எந்த பவுடரும் எதுவுமே நீங்க பாய்க்க முடியாது. இது ரொம்ப பேர் தவறுறாங்க. அவங்க சொன்னா இவ்வளவு நாள் நான் பாய்ச்சு எந்த பிரச்சனை இல்ல. ஆமா, அப்ப வந்து மிஷின் புதுசா இருக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அப்ப போக போக போக போக அது என்ன ஆகும், பிரச்சனை ஆரம்பிக்கும். அதாவது என்னன்னா அந்த ஃபிரான் லோடிங் கதவு இருக்குல்ல வாஷிங் மிஷின், நீங்க வந்து லோ சாட் உள்ள பவுடர் தான் பாய்க்கணும். லோ சாட் அப்படின்னு சொன்னா அதோட பபிள் வந்து குறவா இருக்கும். அந்த பேக்கிங்லயே போட்டிருப்பாங்க மோஸ்ட்லி வந்து பிரீஸ் பர்சீல் எம்வே, அப்படி பணம் கொஞ்சம் கூட இருக்கிறவங்க எம்வே பாய்க்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அப்புறம் இன்னொன்னு வந்து மேக்ஸ் கிளீன் 9. இது 3 தான் வந்து நம்ம ரொம்ப வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இது வந்து ஃப்ரான் லோடிங்கு. சோ இது என்ன ஆகும்னு சொன்னா நீங்க ராங்கான பவுடர் பாய்க்கும் போது அது பபிள் நிறைய ஃபார்ம் ஆகும் போது அந்த மிஷினோட பிரெயின் வந்து ஹே வயர் ஆயிரும். அந்த
1: ரவிச்சந்திரன் பேசிட்டு இருக்காரு.
2: இது வணிகர்

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
2: உழைப்புக்கு
0: இங்க உரிய வழி இருக்கு. இன்றைக்கு நம்ம கூட வந்து பிரிஸ்டின் கிச்சன் சர்வீசஸ் இவங்க வந்து விற்பனை, சேவை, அதுக்கப்புறம் வந்து பழுது பார்க்கும் இந்த மூன்று நடவடிக்கையும் மேற்கொண்டு இருக்காங்க. திரு ரவிச்சந்தி சமுத்திரம் இவர் வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒரு என்னது, இது எப்படி சொல்லுவாங்க, யதார்த்தமா எல்லாம் சொல்லுவாங்க, இது தமிழவங்கள்ட்ட கொடுத்தாலே அது சரியா இருக்காது, மத்தவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது நீங்க ஏத்துக்கிறீங்களா, இல்ல நீங்க தான் அந்த துறையில இருக்கீங்க இல்லையா, என்னக்கு என்ன பதில் இதுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
3: அதாவது நான் முதல்ல நான் சொன்ன மாதிரி தெய்வீகன், அதாவது அந்த நம்பிக்கை தான். தமிழவங்களும் குறைஞ்சவங்க இல்லை, தமிழவங்களுக்கு அவங்களோட ஸ்கில் இன்னும் வந்து நல்லா பெருகி நல்லா செய்யறவங்க, சிறப்பா செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து சில பேர் அது செய்யற தவறுனால நமக்கு வந்து அந்த பிளாக் மார்க் இருக்கு, அவ்வளவுதான். அது தவிர்த்து வந்து தமிழவங்களும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் செய்யறாங்க.
0: சரியான ஆளை தேடி போகணும்.
3: ஆமா
4: ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ எத்தனை வருஷம் நீங்க இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய வியாபாரத்தை நீங்க எப்படி வந்து விளம்பரப்படுத்துறீங்க, எப்படி என்ன டக்குன்னு கால் பண்ணணும், அழைத்து பேசணும், பிரச்சனைன்னு சொல்லணும், அந்த ஒரு விஷயம் எப்படி நீங்க விளம்பரப்படுத்துறீங்க?
3: ஓகே, நம்ம வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் ஒரு 2 வந்து வேலை செஞ்சிருந்தேன்ல ஒரு ஃபேக்டரியில, ஒரு கம்பெனியில. அப்ப அந்த கம்பெனியில வந்து உள்ள கஸ்டமருங்க வந்து அவங்க சர்க்கிள், அதாவது அந்த நம்பிக்கையை வந்து நம்ம கொண்டாட்டு செஞ்சுட்டோமா கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க சர்க்கிளில் உள்ளவங்க வந்து நம்ம நம்பர், நம்மளோட கான்டாக்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் இருக்காங்களே, மோஸ்ட் ஆஃப் த கொண்டோஸ் இந்த லம்பா கிளாங் வேலியில் வந்து ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் வந்து நம்மளை வந்து நாடி வர்றாங்க. ஏன்னா நம்ம சர்வீஸ் அந்த மாதிரி நம்பிக்கையான ஒரு சர்வீஸ், ஃபாஸ்டான ஒரு சர்வீஸ் கொடுக்குற வாசி அவங்களுக்கு தேவை அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நல்லா கொடுத்துடணும். ஸோ அது மூலியமா இந்த ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் நிறைய பேர் நம்மளை வந்து தொடர்பு கொள்றாங்க.
0: அப்படிதான் உங்களுடைய, அதாவது ஆங்கிலத்துல வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 நல்லதா சொல்லும் போது ஓ நம்பிக்கைக்குரியவர் தான் அப்படின்ட்டு வந்து புதுசா சில பேர் வந்து இந்த தொழிலுக்கு வரலாம்னு நினைப்பாங்க. வேலை செஞ்சிட்டு இருக்கலாம், இப்ப கேட்டுட்டு இருக்கலாம், என்ன சொல்றாரு, நான் ஒரு சின்னதா ஒண்ணு ஆரம்பிக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே பகுதி நேரமா ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை கொடுப்பீங்க?
3: ஓகே, முத விஷயம் வந்து என்னன்னா முத பேசிக்க தெரிஞ்சுக்குங்க. அதாவது எல்லாமே வந்து ஏந்திருங்க, கரண்ட் சம்பந்தப்பட்டமான ஒரு
0: சாதனை
3: பொருட்கள் இதை பேசிக்க முத தெரிஞ்சுக்கங்க. அதாவது அடுப்பு வந்து அது கேஸ் சம்பந்தப்பட்டது, ஸோ கேஸை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பேசிக்க தெரிஞ்சுட்டு அப்புறம் இந்த தொழிலுக்கு வாங்க.
0: வாய்ப்புகள் எப்படி இருக்கு?
3: வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு தெய்வீகன். ஏன்னா யாரு வீட்லயும் அடுப்பு இல்லாம இல்ல. அப்ப நம்ம 3.2 பீப்புள் இருக்கோம், அப்ப பாத்துங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு
0: சமைக்கிறோம் பயன்படுத்த.
3: அது நான் சொல்றது ஒரு அப்ளைன்சஸ், அதாவது அடுப்பு மட்டும்தான், இன்னும் வாஷிங் மிஷின், டிரையர், டிஷ்வாஷர், அவன், மைக்ரோவேவ். ஆனா இந்த 7 ஐட்டமும் என்னால ஒண்டி செய்ய முடியும். அது அதே போல அது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அதை எப்படி நீங்க கையாளுறீங்க அதுதான்.
0: மலேசியால இருக்கிற அத்தனை மில்லியன் மக்களுக்கும் இந்த தேவை இருக்கிறது அடிப்படையில யார் வேணாலும் இந்த தொழிலுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தா வரலாம் அப்படின்னு திரு ரவிச்சந்தி சமுத்திரம் அவர்கள் நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பிரிஸ்டின் கிச்சன் சர்வீசஸ் இந்த நிறுவனம் வந்து இன்னும் பெரிய வெற்றி அடையணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வணிக நிகழ்ச்சியில் நிறைய அறிவை இன்னைக்கு வந்து புகுத்திருக்கீங்க. எப்படி இதெல்லாம் நினைக்கிறேன், வாஷிங் மிஷினுக்கு ஒரு நாள், அடுத்தது பிளைண்டருக்கு ஒரு நாள், இந்த மாதிரி அடுப்புக்கு ஒரு நாள்னு பிரிக்கணும் போல, அவ்வளவு விவரங்கள் இருக்கு.
3: நான் இப்ப சொன்னது வந்து ஏதோ கொஞ்சம் பேசிக் தான். இப்ப நெருப்பு வச்சுக்கீங்களா, ஐ மீன் அடுப்பு வச்சுக்கீங்களா, அடுப்பு கூட 3 வகையான நெருப்பு எரியும். ஒன்னு வந்து மஞ்சள் கலர்ல எரியும், அது வந்து கார்பன் ரொம்ப கூட. அப்ப இது ஏன் மஞ்சள் கலர்ல எரியுது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து சமைச்சு எல்லாத்தையும் அது உள்ள கொட்டிடுறீங்க. சில நேரம் அந்த சாம்பார் இதெல்லாம் வந்து உள்ளுக்கு போயிருச்சுன்னா அடுப்பு உள்ள அது எரியும் போது மஞ்சள் கலர்ல எரியும். ஓகே, அதை விட பேசிக்கு வந்து நீளம். நீளம் வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்றதுதான், அதான் அழகு அப்படின்னு. ஆனா அதை விட இன்னும் அழகு பச்சை.
0: பச்சை
3: பார்த்ததே இல்ல. இதுல வந்து பச்சை கலர்ல வந்து எரியும் நெருப்பு. சோ அந்த பச்சை அப்படினு சொன்னா ஒரு டார்க் பச்சையா எரியும், அதுதான் வந்து பெர்ஃபெக்ட் பர்னிங் சொல்லுவாங்க.
0: ஓ
3: அந்த கேஸ் அந்த கார்பன் எல்லாம் கரெக்டா இருந்துனா அது பச்சை, பட் அது வந்து ரொம்ப ரொம்ப குறவே கிடைக்கு. எல்லாரும் வந்து நீலம் பிரிஃபர் பண்ணுவாங்க. சோ அது பிரகாரம் இது ஒரு நாலேஜ் உங்களுக்கு கொடுக்கிறதுனா புதுசு.
0: சரி நிச்சயமா நம்ம விரைவில் இன்னொரு நாளும் இதை பத்தி பேசுவோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திக்கலாம்.
3: கண்டிப்பா நன்றி. நன்றி மோகன், நன்றி தெய்வீகன்,
0: நன்றி. இன்றைக்கு வந்து வீட்டுடைய மின் சாதனங்களை பழுது பார்க்கக்கூடிய சேவையை வழங்கக்கூடிய திரு ரவிச்சந்தி சமுத்திரம் அவர்கிட்ட நம்ம வந்து பேசியிருந்தோம்.
4: மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு வணிகர்ல மற்றும் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசலாம். இணைந்திருங்கள்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க உலக கிண காட்பந்து போட்டி நடந்துட்டு இருக்கு.
1: அதை பற்றி நிலவரங்களை தொடர்ந்து நாங்க வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் நம்மோடு வந்து பாத்தீங்கன்னா காட்பந்து குறித்த வர்ணனை வழங்கக்கூடிய மெத்யூஸ் தான் பகிர்ந்துகிட்டு இருக்காரு.
0: வாங்க மீண்டும் அவர்கிட்ட பேசுவோம்.
1: குறிப்பா இன்றைக்கு நடந்த ஒரு முக்கியமான ஆட்டம் நெதர்லாண்ட்ஸ் மற்றும் ஜப்பான் அந்த ஆட்டத்துக்கும் இவர் வர்ணனை செய்திருக்காரு. அப்படித்தானே மெத்யூஸ்?
0: சமநிலையில முடிஞ்சிருக்கு 2-2 அப்படின்னு. என்ன கேட்டீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறதுனால என்னுடைய ஆதரவு வந்து ஜப்பானுக்கு தான் இந்த ஆட்டத்துல. நீங்க எப்படி மெத்யூஸ், எந்த அணிக்கு உங்க ஆதரவு இருந்தது?
2: அப்புறம் நம்மள வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகலாம்.
1: ஓ ஏன், நீங்களும் ஜப்பான் டீமா? நம்ம ரெண்டு பேரும்
2: திரும்பி
0: பார்க்கும் போது ஜப்பான் வந்து எந்த இடத்துக்கு வராங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அவங்க வந்து நல்ல ஆட்டத்தை கொடுக்கணும்ன்றதுல ரொம்ப துல்லியமா இருக்கிற மாதிரி இருக்கு மெத்யூஸ்.
2: எஸ் என்ன கேட்டீங்கன்னா தே வேர் வெரி ஹங்கிரி. கமெண்டேட் பண்ற டைம்ல கூட நான் அதுதான் ஒரு ஃபேஸ் பாய்ச்சேன், ஜப்பான் இஸ் வெரி ஹங்கிரி ஃபார் தி வின். நிறைய வாட்டி நான் பாய்ச்சிருந்தேன். அதே மாதிரி 2-2 அவங்க கோல் அடிச்சிருந்தாங்க.
0: ஆமா, சமநிலையில முடிஞ்சது.
1: அங்க இந்த ஆட்டத்தை நம்ம பார்க்கும் போது இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஜெர்மனி குராக்கா வந்த ஆட்டம் வந்து 7 goals ஜெர்மனி அடித்திருக்காங்க. அவங்களுக்கும் செம்ம பசி நினைக்கிறேன்.
2: ஐயோ நினைச்சேன் ஜெர்மன் வந்து பிரேசில் கூட விளையாடுறாங்கன்னு அவங்களுக்கு லைட்டா ஒரு ரிமைண்டர் வந்துருச்சுன்னு நினைச்சேன்.
0: ஒரு 12 பின்னால போயிட்டாங்க.
2: தொடக்கி
0: வச்சிருக்காங்க. இப்போ சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆட்டம் எல்லாம் நடந்துச்சுல, உங்களோட கவனத்தை ஈர்த்தது எது மெத்யூஸ்?
2: US டீம் அப்புறம் மொரோக்கோ இவங்க எல்லாம் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா வந்து வெல் ப்ரிப்பேர்டா இருந்திருக்காங்க. எல்லாம் நினைக்கிறாங்க வந்து ஓ இந்த டீம் எல்லாம் வந்து குரூப் போட்டு வெளியாயிருவாங்க. அப்படி இல்ல, நீங்க நல்லா பாத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறாங்க. So we really have to watch out for இந்த மாதிரி டீம். ஒரு மேட்ச் நடந்துருந்துச்சு, அதாவது வந்து மொரோக்கோ வந்து எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஓ மொரோக்கோ என்னது கோத்ரூ பண்ண முடியாதுன்னு. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மொரோக்கோ இஸ் 7th best இன் தி வேர்ல்ட் இப்ப சோஃபா ஃபிஃபா ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா. சோ அவங்களுக்கு அவ்வளவு லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ், அவ்வளவு லெவல் ஆஃப் பாயிண்ட்ஸ் வேற அவங்க கெயின் பண்ணி வந்திருக்காங்க. சோ இட்ஸ் நாட் ஈஸி டு சே ஓ இந்த நாடு வந்து போக முடியாது, இந்த நாடு வந்து கோத்ரூ பண்ண முடியாது. தே ஹேவ் வாட் இட் டேக்ஸ் டு கோத்ரூ.
0: சமநிலையில முடிஞ்சது என்னது, மொரோக்கோ பிரேசில் 1-1 அப்படின்ற மாதிரி ஆனது.
1: ஆமா, ஒரு அதிரடி ஆட்டங்கள் தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஐவரி கோஸ்ட் மற்றும் இக்வாடோ உடனான ஆட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தும் ஸ்வீடன் மற்றும் துனிசியா களம் இறங்குறாங்களே மெத்யூஸ்.
2: எஸ் நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த மேட்சஸ் எல்லாம் எக்வாடோரோட மேட்ச் வந்து ஆன் கோயிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கப்பல் ஆஃப் மேட்சஸ் வந்து இன்னும் டைம் போறப்போ கண்டிப்பா
1: நினைக்கிறேன்.
0: உலகக்கிண்ண கால்பந்து போட்டியுடைய காய்ச்சல் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆரம்பித்து இன்றைக்கு 4வது நாள் ஆகுது.
1: அதை பற்றி நிலவரங்களுக்கு தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். சரி, அடுத்த ஒரு பாடலோடு வீட்டுக்கு போகுமா?
0: நிச்சயமா, நிச்சயம் வீட்டுக்கு. அலுவலகத்துல வேலைகள் இருக்கோ.
1: சரி, அடுத்து இளமை உல்லாசத்தில் உங்களோட பேச அஸ்வினி ரொம்ப அவல காத்துட்டு இருக்காங்க.
0: இன்னைக்கு பேசின கதைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வணிகர் நிகழ்ச்சியில திரு ரவிச்சந்திய சமுத்திரம் அவர்கள் பேசினது. நிறைய பேர் அவரை பத்தி விசாரிச்சிருந்தீங்க, விவரங்கள் உங்களுக்காக காணொலியில வந்துகிட்டே இருக்கு.
1: சரி, இப்போதைக்கு விடை பெறுகின்றேன். நான் உங்கள் மோகன்.
0: தெய்வீகன் தாமரை செல்வன், உங்க உடம்ப மனசெல்லாம் பாத்துங்க. இன்னைக்கு வந்து ஜெர்மனி வந்து 7-1 தோற்கடிச்சாங்க இல்லையா, அதனால ஜெர்மன் 2014 உலக கிண்ண காட்பந்து போட்டி நடந்தப்போ அவங்க வந்து வி ஆர் ஒன் ஓலே ஓலா அப்படின்ற ஒரு பாடலை தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஜெனிஃபர் லோபஸ் அந்த பாடலை பாடி இருந்தாங்க. அந்த பாடலோட தான் இன்றைய நம்முடைய வணக்கம் மின்னலுக்கு ஒரு நிறைவை தரப்போகின்றோம்.
1: சரிங்க, போயிட்டு வரோம்.
0: கோல்னு சொல்லி முடிங்க பாப்போம்.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகே குணசேகரன். பேரா லாரோட் மத்தாங் சலாமாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 92 அதிகரித்துள்ளது. 33 குடும்பங்களைச் சேர்ந்த அவர்கள் 2 தற்காலிக உதவி மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை லாரோட் மத்தாங் சலாமா, கரியான், பகண்டாத்தோ, மஞ்சோங், ஹிலிர்பெரா ஆகியவற்றில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. பினாங்கு கபலபத்தாஸ் கம்போங் கோவிலில் 3 வீடுகள் தீக்கிரையாகின. தீ பரவும் முன் அதில் இருந்தவர்கள் விரைவாக வெளியேறியதாக பினாங்கு மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் உதவி இயக்குநர் ஜான் சாகோன் பிரான்சிஸ் கூறினார். இரவு 10:43 அவசர அழைப்பு பெறப்பட்டவுடன் கபலபத்தாஸ் தீயணைப்பு நிலைய உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் தெரிவித்தார். தீக்கான காரணமும் சேத மதிப்பும் ஆராயப்படுகிறது. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய E4 நாடுகள் ஈரான் மீதான தடைகளை அகற்ற தயாராகி வருகின்றன. எனினும் ஈரான் அதன் அணுசக்தி திட்டம் தொடர்பிலான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அவை முன்வைத்துள்ளன. அமெரிக்காவும் ஈரானும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. ரஷ்ய நகர் தூலா மீது யுக்ரைன் படைகள் நடத்திய வான் தாக்குதலில் 3 கொல்லப்பட்டனர். மேலும் 3 காயமடைந்ததாக ஆளுநர் டிமெட்ரி மெலேயெவ் கூறினார். தாக்குதலில் அடிப்படை வசதிகள் சில கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்பந்து. இக்குழு ஆட்டத்தில் ஐவரி கோஸ்ட் 1 சுழியம் என்ற கோலில் எக்வாடோரை வென்றது. எஃப் குழு நிலையில் ஸ்வீடனும் துனிசியாவும் இடையிலான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. இதனிடையே அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட சோமாலியா நடுவர் ஒமர் அப்துல் கரீம் ஆர்தானுக்கு முழு ஊதியம் வழங்கப்படும் என ஃபிஃபா அறிவித்துள்ளது. போட்டி நிறைவடைந்த பின் ஊதியம் செலுத்தப்படுவதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவர்களுக்கான சம்பளம் அறிவிக்கப்படவில்லை. 34 வயது ஆர்தான் சோமாலியாவின் முதல் உலகக்கிண்ண போட்டியின் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் மங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய தகவல்கள், பாடல்கள், போட்டி அங்கங்கள்னு சொல்லி எல்லாமே உங்களுக்காக கைவசம் வைத்திருக்கோம். நீங்க என்ன பண்ண போறீங்க? தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஸ்வஜித் சித்தாரா கிருஷ்ணகுமார் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

சின்மய் ஸ்ரீபதா மற்றும் ஜஸ்தின் பிரபாகர் கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, எப்போதும் போல வந்து மாலிவுட் தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். ₹20 கோடி முதலீட்டில் தயாரான இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய நிறையில் நிறைய பேர் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். 2024 இந்த திரைப்படம் வெளியானதுங்க. பாருங்க, நேரம் போனதே நமக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அதே இயக்குனர் பார்த்தீங்கன்னா பாலன் அப்படின்ற பேன் இந்தியா திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்கார். ஜூன் 19 இந்த திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கான திரைக்கதையை வந்து ஜித்து மாதவனுடன் இணைந்து சிதம்பரம் எழுதியிருக்காங்க. கடந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா கான் படப்பட விழா அப்படின்ற ஒரு பட விழா நடந்திருக்கு. அதில் இதை வந்து காட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லரையும் வெளியாக்கிட்டாங்க. இப்போ இனிமே இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு. ஏன்னா ரசிகர்கள் மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரொம்ப இயல்பான ஒரு திரைப்படம் இருந்தாலும் அவ்வளவு நாட்டத்தை ஒரு கூட்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இனிமே இந்த திரைப்படத்திற்கு வரவேற்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றது தாங்க பார்க்கணும்.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க. மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

நந்தினி ஸ்பீக்கர் கொண்டு வந்த அந்திமானம் அப்படின்ற பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, இயற்கை பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல மனிதர்களால உருவாக்க முடியாத கலைப்படைப்புகளை கூட உருவாக்கியிருக்கோம். பார்க்கும் போது நாமளே ரசிப்போம், யார் இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, எப்படி இயற்கையில இதெல்லாம் இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா வாட்டர்ஃபால் ஆஃப் த பிரைட் அப்படின்னு சொல்றாங்க. மணமகள் அருவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, தூரத்துல இருந்து நீங்க இந்த அருவியை பாத்தீங்கன்னா வெள்ளை திருமண ஆடை அணிந்து நிற்கும் ஒரு பெண் மாதிரியே இருக்குமா. இந்த அருவி வந்து இந்த தண்ணீர் விழும் காட்சி தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பேரு வாட்டர்ஃபால் ஆஃப் த பிரைட் அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருந்தா இதனை நீங்க கூகுள் செய்து பாருங்க. இதை பார்க்கும்போது

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

இன்றைய மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை நாம கேட்க போறோம். நஜீம் அர்ஷத் கொண்டு வரும் பாடல், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கமும் தொடங்க போகுதுங்க. அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருந்து பிடிச்சவங்களுக்காக என்ன பாடலை கேட்கலாம் அப்படின்றத யோசிச்சு வச்சுக்க மறந்துடாதீங்க. பொதுவாக வாழ்த்து சொல்லதான் அழைப்பீங்க இல்லையா, ஆனா இப்போ இந்த முறை பாத்தீங்கன்னா நீங்க பிடிச்சவங்களுக்காக நினைச்சவங்களுக்காக யதார்த்தமா ஒரு பாடலை கேளுங்களேன். அவங்க வானொலியில அந்த பாடலையே அவங்களுக்காக கேட்கும் போது அது ஒரு தனி மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் நாங்க சொல்றோம். சரி, இப்போ நஜீம் அர்ஷத் கொண்டு வரும் பாடல், மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்கள் இது அடுத்ததாக உங்களுக்காக.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மேற்காசியாவில் நிலவும் மோதலை முடிவுக்கு கொண்டுவருவதில் அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டை எட்ட இணங்கியுள்ளன. உடன்படிக்கை கையெழுத்தாகும் அதிகாரப்படியான விழா வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷேபா ஷாரிப் தெரிவித்தார். இதனிடையே ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் த்ரூட் சோஷியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். இதனையடுத்து அமெரிக்க ராணுவ கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவந்தது. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சு தொடங்குவதற்கு முன்னர் முடக்கப்பட்டிருந்த $12 பில்லியன் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்களை அமெரிக்கா விடுவிக்கும் என்று கூறப்படுகிறது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையில் எட்டப்பட்டதாக கூறப்படும் 14 அம்ச புரிந்துணர்வு உடன்பாட்டை மேற்கோள் காட்டி மேர் செய்தி நிறுவனம் இவ்வாறு கூறியுள்ளது. புரிந்துணர்வு உடன்படிக்கை இறுதி செய்யப்பட்ட பிறகு தொடங்கும் 60 நாள் பேச்சின் போது முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களான $24 பில்லியன் விடுவிக்கப்படும் என்று மேர் வெளியிட்ட அறிக்கை குறிப்பிடுகிறது. இந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை 4 விழுக்காட்டிற்கு மேல் சரிந்தது. டோக்கியோ வர்த்தகத்தில் வெக்ஸ் டெக்சஸ் இன்டர்மீடியேட்டட் எண்ணெய் கலனுக்கு 4.39 விழுக்காடு இறக்கம் கண்டு $81.15 பதிவாகியுள்ளது. மேலும் இன்று காலை வர்த்தகத்தில் ஜப்பான், தென்கொரியா ஆகியவற்றின் பங்கு குறியீடுகள் உயர்ந்தன. நிக்கே 225 குறியீடு 4.21 விழுக்காடு உயர்ந்த வேளை தென்கொரியாவின் முக்கிய குறியீடான கோஸ்பி 4.97 விழுக்காடாக அதிகரித்தது. இது மோதலின் வளர்ச்சி குறித்த முதலீட்டாளர்களின் ஆக்ககர மனநிலையை குறிக்கிறது. இதனிடையே தென்கொரிய ஓனின் மதிப்பு 2 வார கால உச்சத்தை எட்டியது. அதன் மதிப்பு டாலருக்கு 1,541 உயர்ந்துள்ளது. இம்மாத முதலாம் வாரத்தில் பதிவான மிக வலுவான ஓனின் மதிப்பாக இஃது உள்ளது. காலை 9:48 நிலவரப்படி டாலருக்கு 1,506.8 ஓன் என்ற அளவில் அது வர்த்தகம் செய்யப்பட்டது. இது முந்தைய இறுதி மதிப்பை காட்டிலும் 7.9 ஓன் அதிகமாகும். ஃபிஃபா உலகக்கிண்ணம். தற்போது எஃப் குழு தொடக்க ஆட்டத்தில் ஸ்வீடனுக்கும் துனிசியாவுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்டம் 2 பாதியில் நுழைந்துள்ள வேளை ஸ்வீடன் 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் முன்னிலை வகிக்கின்றது. முன்னதாக ஜப்பானுடனான ஆட்டத்தில் தனது அணியின் வெற்றி வாய்ப்பு தகர்த்தப்பட்டதை அடுத்து நெதர்லாந்து பயிற்றுநர் ரொனால்ட் கோய்மான் தனது வியூகங்களையும் ஆட்டக்காரர்கள் மாற்றப்பட்டது குறித்தும் தற்காத்து பேசியுள்ளார். அதேவேளை ஜப்பானுக்கு எதிரான ஆட்டத்தில் தனது அணி மிக குறைந்த அளவிலேயே செயல்பட்டதாகவும் அந்த ஆசிய அணியின் ஆற்றல்களை ஊடகங்கள் குறைத்து மதிப்பிடுவதாகவும் கோய்மான் குற்றம் சாட்டினார். 2022 காலிறுதி வரை சென்ற நெதர்லாந்து அணி ஹோசலில் நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் ஸ்வீடனை எதிர்கொள்ளவிருக்கிறது. இம்முறை இங்கிலாந்து வெற்றி பெறுவதற்கு ஹூடே பெல்லிங்ஹாம் முக்கிய பங்கு வகிப்பார் என்று சக ஆட்டக்காரர் ஜார்டன் ஹெண்டர்சன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு கிண்ணத்தை தட்டிச் செல்லும் வேட்கையில் தாமஸ் டூஹெல் அணியினர் உள்ளனர். இந்நிலையில் 22 வயது பெல்லிங்ஹாம் அடுத்து வரும் ஆட்டங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு அந்த ரியால் மேட்ரிட் நட்சத்திரம் 2020 அறிமுகமானதிலிருந்து தனது ஆட்டத்திறனை பெருமளவில் மேம்படுத்தியுள்ளது தாக லிவர்பூல் முன்னாள் கேப்டனான ஹாண்டர்சன் கூறினார். வரும் புதன்கிழமை நடைபெறும் எல் குழு தொடக்க ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவை எதிர்கொள்கிறது. இவ்வேளை உலக கிண்ணத்தில் 48 நாடுகள் பங்கேற்பது அதன் ஈர்ப்புத்தன்மையை குறைத்துள்ளதோடு தரத்தை பாதிக்கின்றது என்ற யுஎஃபா தலைவர் அலெக்சாண்டர் கெரஃபின்டின் குற்றச்சாட்டை 13 அணிகள் நிராகரித்துள்ளன. 13 காட்பந்து சங்கங்களும் புதிய விதிகளுக்கு மதிப்பளிப்பதோடு களத்தில் உள்ள நாடுகளுக்கு எந்தவொரு ஆட்டமும் முக்கியமற்றதாக கருதப்படாது என்றும் அவை கூட்டு அறிக்கையில் தெரிவித்துள்ளன. யுஎஃபா தலைவரின் அந்த அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாகவும் உலகெங்கிலும் உள்ள விளையாட்டாளர்கள், பயிற்றுநர்கள், கழகங்கள், நிர்வாகிகள், ரசிகர்கள் ஆகியோரின் முயற்சிகளையும் அர்ப்பணிப்புகளையும் பாராட்ட தவறியதாகவும் விவரிக்கப்பட்டது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

நீங்களும் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க அழைக்கலாம். சுழி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: என்னோட சீனியர் அவர் வந்துட்டு எல்லாம் உங்க வேலை செய்ய வேண்டியதான். ஆனா அவருக்கு என்னதான் பிடிக்குமோ தெரியல, ஏதாவது ஒரு கதையை பேசுவாரு. போன வருஷம் ரிலீஸ் ஆன படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு.
2: உங்களை பார்த்தா அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதோ,
3: அதை பேசணும்னு தோணுதோ,
1: நம்ம பேச விட்டாவது பரவாயில்ல, அவரே பேசுவார், நம்ம ஜஸ்ட் தலையை மட்டும் தான் ஆடுறோம்.
3: அதான் மத்தவங்கிட்ட அவர் பேச மாட்டாரு. இந்த மாதிரி
1: மத்தவங்கிட்ட யார்ட்டி பேச மாட்டாரு. ஆபீஸ் எல்லாருமே பாக்குறாங்க, ஓ இவருக்கு வந்துட்டு இது கூட மட்டும் தான் பேசி புடிச்சிருக்க போறாரு.
2: ஐயோ
3: என்னங்க உங்க கதையே பயமா இருக்க கேக்க.
2: இப்ப எப்படிதான் அவர்கிட்ட நீங்க தப்பிக்கிறீங்க?
1: எப்படி தப்பிக்க ஒண்ணும் பண்ண முடியாதுனா, அவரு வந்துட்டு அவருதான் எனக்கு பெரியவரு, அவரு நம்ம தான் பேச விட மாட்டாரு. சரி அடி ஓகே. இன்னொன்னு வந்து நானும் அவர் மட்டும் தான் தமிழாங்க.
2: தமிழ் பேசுவாருன்றீங்க, இப்ப வானொலி கேட்டா நீங்க உங்க நிலவரம் என்ன ஆவருது?
3: முதலாளி வேறன்றீங்க.
2: மின்னலம்
3: சொல்லிக்கிறோம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: சொல்லுங்க, பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்க அழைச்சிருக்கீங்களா?
1: ஆமா அஸ்வினி.
0: என்ன பாடல்? பாடல் வேணுமா? சரி சொல்லுங்க, யாருக்காக இந்த பாடலை விரும்பி கேக்குறீங்க?
1: எனக்காகவே நான் விரும்பி கேட்டுக்கிறேன்.
0: உங்களுக்காகவே வா, இருக்காத
1: நமக்காகவே நம்ம எப்படியாவது நம்ம சீர் அப் பண்ணிக்கணும்.
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ஒரு உணர்வு நல்லா இருக்கு. சொந்தமா நாமளே வந்து நம்மள புத்துணர்ச்சி கொடுத்துக்கணும்னு. சரி, அடுத்ததா பாடல கேக்கலாமா?
1: கண்டிப்பா கேக்கலாம் அஸ்வினி.

பிரகாஷ் கொண்டு வந்த பாடலை நேருக்காக நாம விரும்பி கேட்டிருந்தோம். சரி, மலேசிய ஊடக மன்ற தலைவராக தான் ஸ்ரீ நளினி, மலேசிய ஊடக மன்றம் MMC தலைவராக கூட்டரசு நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தான் ஸ்ரீ நளினி பத்மநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். தான் ஸ்ரீ நளினி இந்த ஆண்டு பிப்ரவரியில் பணி ஓய்வு பெற்றார். அவர் 18 ஆண்டுகள் நீதித்துறையில சேவையாற்றியிருந்தாங்க. பணி காலத்தில் 325 தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். மலேசியாவின் உயர்நீதித்துறையில் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் தெற்காசிய வம்சாவளி பெண், முதல் தமிழ் பெண் என்ற பெருமை பெற்றவர் தான் ஸ்ரீ நளினி.

0: அவங்க பாடல வந்து ஏதாவது நல்ல வாழ்த்து பாடுறதுமா என் மகனுக்கும் மருமகளுக்கும் நேற்று அவங்க கல்யாண நாளுமா.
1: அடடா சரி,
0: 7 ஆண்டுகள்மா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி நேற்று எனக்கு வாய்ப்பு கிடைக்கல எதுல வானொலியில பேசுறதுக்கு, இன்னைக்கு கடைசிக்கு அதுக்குதான் அவங்க ஏதாவது நல்ல வாழ்த்து பாடலாம் போட்டிருக்குமா.
1: நிச்சயமா நிச்சயமா மகிழ்ச்சி மரும, நன்றி
0: நன்றிமா நன்றிமா.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்களும் அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்ததாக ஒரு நேரம் அழைத்திருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், என் பேரை வந்து முகமது ஜோஹர்ஷா.
0: முகமது ஜோஹர்ஷா, பள்ளிக்கூடத்துக்கு போகலையா?
1: ஓ, ஸ்கூல் அப்பத்தாங்.
0: மதிய வகுப்புக்கு போறீங்களா? சரி, சொல்லுங்க, இன்றைக்கு யாருக்காக விருப்பி பாடலைக்கு அழைச்சிருக்கீங்க?

0: Yes. Nah, ya, Kak Siti Nurarsina ke birthday. உங்களுக்கு நான் வந்து ஜனநாயக பாட்டுல செல்ல மகள் பாட்டு கேட்க போறேன்.
1: சரி, நிச்சயமா அக்காவுக்காக அடுத்ததா பாடல கேட்கலாமா?
0: ஆ
1: கேட்கலாம். நன்றி.

0: திருமதி சுப்புலட்சுமி ஜிரான்தோட் பஹாங்ல இருந்து அடுத்ததா அழைப்புல இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம்மா, இன்றைக்கு என்ன சமையல்?
1: இன்னைக்கு சமையல் வந்து வவா மீன் சம்பல் பீன்ஸ் கட்டரட்டல்.
0: அட்டட்டா, சரி சொல்லுங்க, என்ன பாடலை யாருக்காக விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: பாடல் வந்து ஒரு பிறந்த நாளுக்காக நான் விரும்பி கேட்கறேன். என்னோட பேரப்பள்ளிக்கு வந்து நாளைக்கு வந்து 15 வயது பூர்த்தி ஆகிறது. அவர் சீர சிறப்புடன் நல்ல கல்வி கல்வியெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். மற்ற தாத்தா பாட்டி அத்தை மாமா அவங்க எல்லாம் சேர்ந்து வாழ்த்துறாங்க. சீனி,
0: நிச்சயமா. அவங்க பேர் என்ன?
1: அத்தை மாமா வந்து சிவனேசன் சரியா, கந்தோஷ் மாமா, அப்புறம் அகவேந்தர், மற்றும் அவங்க அம்மா வந்து மாலா, திருமதி மாலா.
0: பிறந்த நாள் கொண்டாடும் பிள்ளையுடைய பேர் என்னன்னு கேட்டு.
1: பிறந்த நாள் கொண்டாட பேர் வந்து எசிகா.
0: அடடா, சரி சரி, அடுத்து அவங்களுக்காக பாடல கேட்கலாம். நன்றி
1: நன்றி, வணக்கம் சோனி.

நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 12 மணிக்கு மேல அழைக்க முடியாதா, என்னங்க நாங்க அழைச்சிட்டு இருந்தோம் ஆர்வமா அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்ல. 12 மணிக்கு மேல ஒரு குட்டி போட்டி அங்கம் இருக்கு. இந்த போட்டி அங்கத்துல நீங்க அழைத்து பேசினீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடலையும் சொல்லலாம், உங்க வாழ்த்தையும் சொல்லலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஊடக சுதந்திரத்தை அரசாங்கம் தொடர்ந்து தற்காக்கும் என உயர்கல்வி துணை அமைச்சர் அடம் அல்லி அப்துல் ஹலீம் தெரிவித்துள்ளார். அத்துடன் தொழில் முறையுடனும் நெறியுடனும் செய்தியை வழங்க ஊடகத்தார் வாய்ப்பையும் வளங்களையும் பெற்றிருப்பது உறுதிப்படுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். மக்களின் குரலாக ஊடகத்தார் முக்கிய பங்காற்றுகின்றனர். அரசாங்கத்துக்கும் ஊடகத்தாருக்கும் இடையேயான உறவு வலுப்படுத்தப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். மலேசிய ஊடகமன்றத்தின் தலைவராக கூட்டரசு நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி தான் ஸ்ரீ நளினி பத்மநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். 2025 மலேசிய ஊடகமன்ற சட்டத்தின் கீழ் அம்மன்றம் அமைக்கப்பட்டது. கடந்த மாதம் 26 நடைபெற்ற மலேசிய ஊடகமன்ற வாரிய உறுப்பினர்கள் சந்திப்பில் அவரின் நியமனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலின் போது 5,953 அதிகாரிகளும் காவல்துறை உறுப்பினர்களும் மலேசிய தன்னார்வ துறையினரும் காவல்துறை தன்னார்வ குழுவினரும் பணிக்கமர்த்தப்படுவர். மாநில தேர்தல் சீராக நடைபெறவும் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதை உறுதிப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நெகிரி சிம்பிலான் காவல்படை தலைவர் டத்து அல் ஜஃபனி அஹ்மாடு தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து உலக எண்ணெய் விலை குறைந்துள்ளது. பிரந்த் கச்சா எண்ணெய் $84 குறைந்துள்ளதாக அனனுலு செய்தி வெளியிட்டுள்ளது. இவ்வேளை அந்த ஒப்பந்தம் அதிகாரப்படியாக கையெழுத்திடப்படும் நிகழ்ச்சி இம்மாதம் 19 சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். யுக்ரைன் தலைநகர் கியேவ், கார்கிவ் நகர் மற்றும் இதர பகுதிகள் மீது ரஷ்ய படைகள் நடத்திய வான் தாக்குதல்களில் 9 கொல்லப்பட்டனர். கியேவில் கொல்லப்பட்டவர்களில் குழந்தையும் அடங்கும். அங்கு 23 காயமடைந்தனர். ரஷ்யா டுலா நகர் மீது யுக்ரைன் படைகள் நடத்திய தாக்குதலின் பதிலடியாக இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விளையாட்டு. 2026 உலகக்கிண்ண கார்பந்து எஃப் குழு ஆட்டத்தில் சுவீடனும் துனிசியாவும் களமிறங்கின. சுவீடன் 5-1 என்ற கோல்களில் வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து உங்களுக்கு சில திரைப்பட வசனங்களை கொடுப்போம். இந்த திரைப்பட வசனங்களை நீங்க திரும்ப பேச போறீங்க, அவ்வளவு தாங்க. இதை நீங்க பேசிட்டீங்க சரியா அப்படின்னா பாடலை ஒளிபரப்புவோம் உங்களுக்காக, அல்லது நீங்க வாழ்த்து சொல்லலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். நீங்க அந்த வசனத்தை திரும்ப பேசினா மட்டும் போதுங்க.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மதுவா, சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல? யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

நவீன் மற்றும் மகத்தி கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வசனத்தை நாங்க கொடுப்போம். அந்த வசனத்தை நீங்கள் சரியாக பேசினால், அதே மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்காக ஒரு பாடல் அல்லது வாழ்த்து சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் தொடர்ந்து அழைச்சிட்டே இருக்கீங்க, ஆனா இன்னும் யாரும் சரியா அந்த வசனத்தை சொல்லாததுனால அந்த சரியா சொல்லும் நபருக்காக நேருக்காக நாங்க காத்துட்டே இருக்கோம். உங்களால திரைப்படங்கள்ல வர வசனங்களை திரும்ப அதே மாதிரி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்களோட பேச இந்த பக்கம் ரொம்ப அவளோடு காத்திருக்கோம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

காதலிக்கும் ஆசை இல்லை பாடலை நாம் நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். கே கே மகத்ரி மற்றும் திமி எல்லாரும் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, பிஃபா உலக கிண்ண கார்பந்தாட்டம் இப்பதான் வந்து ஒரு விளையாட்டு முடிந்தது, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். இன்று மட்டுமே பார்த்தீங்கன்னா 6 அணிகள் 8 அணிகள் மோதி இருக்காங்க. ஜெர்மனி, கிராக்கோ, அவங்க இருவரும் மோதி ஜெர்மனி வந்து 7 கோல்களை புகுத்தி வந்து சாதனை படைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் அல்லாமல் நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான் மோதி 2-2 அப்படின்ற கோல் கணக்கில் சமநிலை படைச்சிருக்காங்க. ஐவரி கோஸ்ட், இக்வாடோ இவங்க இருவரும் மோதி ஐவரி கோஸ்ட் 1-0 அப்படின்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க. சற்று முன்னதாக ஸ்வீடன் மற்றும் துனிசியா வந்து போட்டியிட்டுக் கொண்டிருந்தாங்க. போட்டி ரொம்ப ரொம்ப அதிக சவாலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஸ்வீடன் பக்கமா இன்றைக்கு அதிகமா காற்று அடிச்சிருக்கு. 5 கோல்கள் புகுத்தி ஸ்வீடன் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதோடு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் வந்து போட்டி இருக்க போகுது. இரவு ஸ்பெயின் மற்றும் கேபோ வர்டி வந்து போட்டியிட போறாங்க. இன்று மட்டுமே, நாளை மட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆட்டங்கள் வந்து இருக்கு. 8 அணிகள் மீண்டும் நாளை மோத போறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அணி மேல வர போறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்ததாக மாலவிகா மனோஜ் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: இளமை உல்லாசம் நம்மை சுற்றி.
1: கல்வியிலும் வணிகத்திலும் செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பில் இன்று இரவு 7:45 ஆன்லைன் இயங்கலையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளரும் IGCSE ICT கல்வியாளருமான சரண் சுப்பையா உரையாற்ற உள்ளார். முற்றிலும் இலவசமாக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி குறித்து மேல் விவரங்களை பெற அல்லது கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 01232635643 01232635643 அல்லது 01636693638 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: நம்மை சுற்றி
1: உலக தாய்மொழி நாள் விழா June 20 நாள் சனிக்கிழமை காலை 9 தொடங்கி பிற்பகல் 2 வரை கோலாலம்பூர் ஆசிய பசிபிக் பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது. கண்காட்சி, பேச்சு போட்டி, பண்பாட்டு போட்டிகள், பாரம்பரிய விளையாட்டு என பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றனர். திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. ஸ்லாங்கூர் உளுபர்ணாம் சங்காட் ஆசா தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா June 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 முதல் 8:50 நடைபெற உள்ளது. வரும் 17 நாள் தொடங்கி சிறப்பு பூசைகள் நடைபெறும். மெய் அன்பர்கள் குடமுழுக்கு விழாவில் திரளாக கலந்து கொண்டு அருள் பெற ஆலய நிர்வாகம் அழைக்கிறது.
0: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16.
3: இளமை, புதுமை, இனிமை.

சத்ய பிரகாஷ் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். அடுத்ததாக கே எஸ் ஹரிசங்கர் மற்றும் சின்மயி ஸ்ரீபதா கொண்டு வரும் பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம். வேங்குழலில் இழந்தாயடி அப்படின்ற பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா அந்த தக் லைஃப் திரைப்படத்திற்கு பிறகு சின்மயி வந்து மேடையில் பாடியிருந்த அந்த முத்தமழை, அதற்கு பிறகு சின்மயி வாங்க அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நேரத்தில் இந்த பாடலை வந்து அவங்க பாடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாங்க அந்த பாடலை நாம கேட்ட பிறகு நிகழ்ச்சியில் நிறைவாக நாம பேசலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: என்னோட சீனியர் அவர் வந்துட்டு எல்லாம் உங்க வேலையை செய்ய வேண்டியதான். ஆனா அவருக்கு என்னதான் பிடிக்குமோ தெரியல, ஏதாவது ஒரு கதையை பேசுவாரு. போன வருஷம் ரிலீஸ் ஆன படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு.
2: உங்களை பார்த்தா அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதோ,
3: பேசணும்னு தோணுதோ,
1: நம்ம பீஸ் விட்டாவது பரவாயில்ல, அவரே பேசுவார், நம்ம ஜஸ்ட் தலை மட்டும் தான் ஆடுறோம்.
3: மத்தவங்க கிட்ட அவர் பேச மாட்டாரு, இந்த மாதிரி
1: மத்தவங்க கிட்ட யார்கிட்ட பேச மாட்டாரு. ஆபீஸ் எல்லாருமே பாக்குறாங்க, ஓ இவருக்கு வந்துட்டு இது கூட மட்டும் தான் பேச பிடிச்சிருக்கு போல.
2: ஐயோ
3: என்னங்க உங்க கதையே பயமா இருக்க கேக்க.
2: இப்ப எப்படிதான் அவர்கிட்ட நீங்க தப்பிக்கிறீங்க?
1: எப்படி தப்பிக்க ஒண்ணும் பண்ண முடியல. அவரு வந்துட்டு அவருதான் எனக்கு பெரியவர், அவரு நம்ம தான் பேச விட மாட்டாரு. சரி தெரியும் அடிப்பேன். ஓகே, இன்னொன்னு வந்து நானும் அவர் மட்டும் தான் தமிழாங்க.
2: தமிழ் பேசுவாருன்றீங்க, இப்ப வானொலி கேட்டா நீங்க உங்க நிலவரம் என்ன ஆவருது?
3: முதலாளி வேறன்றீங்க.
1: அவரும் கேட்க மாட்டாரு, அவரு மோட்டர்ல தான் வேலைக்கு போவாரு.
2: சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில கேட்டுட்டாரு.
3: அவர் நண்பர்கள் யாரோ கேட்டுட்டு உங்களை பத்தி பத்த வச்சிட்டாங்கன்னு சொன்ன என்ன செய்வீங்க நீங்க?
2: ஈஸ்வரி தானே, அவரு பேர் என்ன சொன்னீங்க? ராச்சா.
3: எது நடந்தாலும் மின்னல பேம் அதற்கு பொறுப்பு இருக்கு, அதை மட்டும் சொல்லிக்கிறோம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
5: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
6: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
5: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
6: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
4: 70கள் மட்டும் பேச போகுதுங்க,
6: நினைத்தாலே இனிக்கும்.
7: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
6: ரசிங்க,
4: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

ஜான் டால்ட்ரன் மற்றும் சின்மயி கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைக்கு இளமை உல்லாசம் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. இன்றைக்கு நிகழ்ச்சியில பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோங்க. சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல சாப்பிட்டுருங்க, எப்போது கொடுக்குற ஒரு நினைவூட்டல் தான். நீங்க அப்படியே நல்ல படைப்பாற்றலோடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நல்ல சாப்பாடு, நல்ல சரியான நேரத்துல சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்ப அடுத்ததாக இசையமைசை வங்கத்தில் திரைசாலசாரு உங்களோட பேச ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியும் கேட்க மறந்துடாதீங்க. விடை தருகிறேன், நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சீக்கிரமே நம்ம சந்திக்கலாம்.

0: அமெரிக்க ஈரானிய அமைதி உடன்படிக்கை வட்டார நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கிறது. ஊடகங்கள் உயர் நெறியை பேண வேண்டும், தொடர்பு துணை அமைச்சர் வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மேற்காசியாவில் நிலவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டை எட்ட இணங்கியுள்ளன. உடன்படிக்கை கையெழுத்தாகும் அதிகாரப்படியான விழா வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்தார். இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் த்ருட் சோசியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். இதனையடுத்து அமெரிக்க ராணுவ கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வந்தது. இவ்வேளை லெபனான் உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவ நடவடிக்கைகள் முழுமையாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. பாகிஸ்தானும் கத்தாரும் இடைத்தரகராக செயல்பட்ட சில வாரங்கள் நீடித்த பேச்சுக்கு பிறகு அந்த உடன்பாட்டின் உட்கூறுகள் இறுதி செய்யப்பட்டதாக வெளியுறவு துணை அமைச்சர் கசிம் கரி பபாடி தெரிவித்தார். இந்நிலையில் இந்த முன்னேற்றம் முழுமையான தீர்வை எட்டுவதில் முக்கிய நகர்வு என ஐநா தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் குறிப்பிட்டார். அதேவேளையில் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி ஆகிய நாடுகளும் அந்த உடன்பாடு வலுப்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் அரசதந்திர முயற்சிக்கு தங்களது ஆதரவினை வெளிப்படுத்தின. இதற்கிடையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அமைதி உடன்படிக்கை தொடர்பான ஆக்குகர முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் பொருளாதார மீட்சியும் உலகளாவிய எண்ணெய் விநியோகமும் விரைவில் நிகழும் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை. உள்கட்டமைப்பு சீரமைக்கும் செயல்முறையும் ஹோர்முஸ் நீரிணை போன்ற முதன்மை வர்த்தக பாதைகளும் வடக்கு நிலைக்கு திரும்புவதற்கு நீண்ட காலம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ரா ருல்லா மொமட் நசீர் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் ஆற்றல் விநியோக நெருக்கடி, கணிக்க இயலாத உலகளாவிய புவிசார் அரசியல் தன்மைகள் ஆகியவற்றின் அழுத்தங்கள் இருந்த போதிலும் மலேசியாவின் பணவீக்கம் இந்த ஆண்டு முழுவதும் 1.5 முதல் 2.5 விழுக்காடு என கட்டுப்பாட்டில் உள்ளது. விலை அழுத்தங்கள் தொடரும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் பணவீக்கம் பொருளாதாரத்திலும் மக்களின் வாழ்க்கை செலவினத்திலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதில் அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளது என்று அக்மல் நஸ்ருல்லா தெரிவித்தார். நாட்டின் பணவீக்க விகிதம் 1.9 விழுக்காடாக பதிவாகியுள்ளது என்றும் இது 4.3 விழுக்காடு என முன்னுரைக்கப்பட்ட உலகளாவிய பணவீக்கத்தை காட்டிலும் மிகவும் குறைவு என்றும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் உலக நெருக்கடி நீடிக்குமாயின் பணவீக்க அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். விரைந்து செயல்பட வேண்டும், சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்படும் வகையிலும் உள்ளடக்கம் இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் இருந்த போதிலும் ஊடகத்தார் தகவல்களை வழங்குவதில் உயர் நெறியையும் பொறுப்புணர்வையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். தற்போது இலக்கவியல் தளங்கள், சமூக ஊடகங்கள் ஆகியவை ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் அந்த சவால் தெளிவாக இருப்பதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெரிவித்தார். எனவே ஊடகத்தார் அத்துறையின் கொள்கைகளை புறக்கணிக்காமல் தகவல்களை விரைவாக வழங்க வேண்டிய தேவையை சமநிலைப்படுத்த வேண்டியுள்ளதென்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படைகளில் எல்லா நிலைகளிலும் உயர் நெறியும் நம்பிக்கையும் தொடர்ந்து முதன்மை கூறுகளாக இருக்க வேண்டும். இது செயலாக்க அமைப்புகள் மீதான மக்களின் நம்பிக்கை தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்யும். ஓர் அமைப்பின் வலிமை அதன் வசதிகள், கட்டடங்கள் அல்லது அதிநவீன சொத்துக்களை மட்டும் அடிப்படையாக கொண்டதன்று, மாறாக அதன் உறுப்பினர்களின் உயர் நெறியையும் நேர்மையையும் பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது என்று தேசிய காவற்படை துணைத் தலைவர் தன்ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை வலியுறுத்தினார். ஒரு நிறுவனம் அனுபவம், திறன், முழுமையான சொத்துக்களை கொண்டிருக்கலாம், ஆனால் உயர்நெறி இல்லையெனில் அவை பொருள் அற்றவை என்று அவர் எடுத்துரைத்தார். கணிக்க இயலாத உலகளாவிய தன்மையின் தாக்கங்களுக்கு நடுவே மலேசியா ஆக்குகர பொருளாதார வளர்ச்சி வேகத்தை தக்க வைத்துக் கொள்வதில் வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் வேலையின்மை விகிதம் 3.5 விழுக்காட்டிற்கும் குறைவாகவே உள்ளது இதற்கு சான்று பகர்கிறது. ஏப்ரலில் வேலையின்மை விகிதம் 3 பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது உள்ளூர் தொழிலாளர் சந்தை முழுமையான வேலை வாய்ப்பை எட்டியுள்ளது என்று தலைமை புள்ளியியலாளர் டத்துஸ்ரீ டாக்டர் மொஹமட் உசேர் மஹிதீன் தெரிவித்தார். பெருந்தொற்று காலகட்டத்தில் வேலையின்மை விகிதம் ஏறக்குறைய 6 உயர்ந்ததை காட்டிலும் இந்த அடைவு நிலை மிகவும் சிறந்தது. பினாங்கு 2030 தூரநோக்கு பார்வையின் கீழ் தொழில் முனைவோர் துறையில் மகளிரின் பங்கேற்பை அதிகரிக்கும் இலக்கை 81 நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் சாவ் கொன்யூ கூறினார். இது தொடர்பான முனைப்புகளில் 5,000 பங்கேற்பாளர்களை ஈர்க்க இலக்கிடப்பட்டிருந்த வேளை 4,052 மகளிர் அத்திட்டங்களில் பங்கேற்றுள்ளனர். முன்னதாக தொழில் முனைவில் 40 மகளிர் பங்களிப்பை ஊக்குவிக்க பினாங்கு இலக்கிட்டிருந்தது. அதோடு 2030 ஆண்டுக்கு 2,000 பெண் தலைவர்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: சிறாருக்கு ஊறு விளைவிக்கும் சமூக ஊடக பயன்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர் உறுதியளித்துள்ளார். இணையத்தில் 16 நல்வாழ்வை பாதுகாப்பதில் உலக தரம் வாய்ந்த நடவடிக்கைகளை அவர் எடுப்பார் என்று டவுனிங் ஸ்ட்ரீட் கூறியது. 13 சமூக ஊடக தடைகளையும் செயலிகளுக்கான நேர வரம்புகளையும் எவ்வாறு பார்க்கின்றனர் என்று அரசாங்கம் நடத்திய ஆய்வை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இவ்வாறும் பிரான்ஸ் அதிபராக தமது இறுதி G7 உச்சநிலை கூட்டத்தை அதிபர் எமானுவல் மேக்ரோன் ஏற்று நடத்துகிறார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் 2 பதவிக்காலம் மேலும் வலுவான ஐரோப்பாவுக்கான தமது அவாவை மெய்ப்பித்துள்ளது. இருப்பினும் அந்த கனவு இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை என அவர் கூறினார். முன்னதாக மேக்ரோன் 2017 பதவியேற்ற போது ஐரோப்பா வியூக சுயாட்சியை எட்டி அமெரிக்காவை நம்பியிருப்பதை குறைக்க வேண்டும் என எண்ணம் கொண்டிருந்தார். இந்நிலையில் அவ்வெண்ணத்தை G7 மாநாட்டில் அவர் வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து மொன்டெரே அரங்கில் நடைபெற்ற எஃப் குழு தொடக்க ஆட்டத்தில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் எண்ணிக்கையில் துனிசியாவை வென்றது. ஆட்டம் தொடங்கிய 7 நிமிடத்திலேயே பிரைட்டன் மத்திய திடல் ஆட்டக்காரர் யசின் அயாரி மூலம் கிரஹம் போட்டர் அணி முன்னிலை பெற்றது. இதனிடையே அதிகாலையில் டாலஸ் அரங்கில் நடைபெற்ற நெதர்லாந்துடனான ஆட்டத்துக்கு பிறகு ஜப்பானிய ரசிகர்கள் தங்கள் இருக்கைகளை துப்புரவு செய்த செயல் மீண்டும் ஒருமுறை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இதன் மூலம் அவர்கள் தங்களது பாரம்பரியத்தை தொடர்ந்துள்ளனர். 2 எண்ணிக்கையில் சமம் கண்டபோதிலும் ஆட்டம் முடிந்த பிறகு ஜப்பானிய ரசிகர்கள் சிரமம் பாராமல் பெரிய நெகிழிப்பைகளில் குப்பைகளை சேகரித்தனர். இவ்வேளை அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட சோமாலியா நடுவர் ஒமர் அப்துல் கடிர் அர்டானுக்கு முழு ஊதியம் செலுத்தப்படும் என்று ஃபீஃபா உறுதியளித்துள்ளது. உலக கிண்ணத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நடுவர்களுக்கு தாங்கள் பெறப்போகும் உண்மையான ஊதியம் தெரியாது. ஏனெனில் போட்டி முடிந்த பிறகே அது வழங்கப்படும். இந்த போட்டியை வழிநடத்த ஃபீஃபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 34 அர்டான் முதல் சோமாலிய நடுவர் என்ற பெருமையை பெற்றார். அமெரிக்க ஈரானிய அமைதி உடன்படிக்கை வட்டார நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கிறது. ஊடகங்கள் உயர் நெறியை பேண வேண்டும், தொடர்பு துணை அமைச்சர் வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இனிய நேயர்களே, இனிய பிற்பகல் வணக்கம். புதிய வாரத்தின் புதிய உற்சாகத்துடன் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது இசையும் இசையும். இன்று திங்கட்கிழமை. ஆமா, இந்த நேரமானது உங்களுக்கு எல்லாருக்கும் இதமான ஒரு நேரமாக அமையணும், அமைய வேண்டும். ஜூன் 15 நாள் இன்று. இப்போதான் ஜூன் 1 வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாருங்க, பாதி மாதம் அப்படியே முடிச்சிட்டோம். இப்படியே நம்மை விட அதிவேகமாக நாட்கள் நகர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆக நாமுமே வந்து கொஞ்சம் ஓய்வுக்கு பிறகு ஓட ஆரம்பிச்சிடணுங்க. வேலை, பயணம், ஓய்வு எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு இனிமை சேர்க்க வந்திருக்கிறது உங்கள் விருப்பமான நிகழ்ச்சி இசையும் இசையும் இணைகின்றேன். உங்கள் தான் பிரைஸ் அலாதாரம்.

0: மடானி உங்களுக்காக
1: இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் 2026 கல்வி மடானி உதவி திட்டத்துக்கு இப்போது விண்ணப்பிக்கலாம். SPM, STPM தேர்வுகளுக்கு தயாராகும் 5000 இந்திய மாணவரின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் June 19. மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: மடானி உங்களுக்காக

இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, திங்கட்கிழமைகள்ல உங்களுக்காக நாங்க ஒரு கேள்வி வைத்திருப்போம், நீங்களும் அழைத்து பேசலாம். இப்போ உலகமே இந்த உலக கிண்ணம் கார்பந்து போட்டி காய்ச்சல்ல இருக்கு இல்லையா, அதனால தொலைக்காட்சியை சாப்பிடும் போது இந்த உணவு உண்டு கொண்டே சாப்பிடும் பழக்கம் உங்களுக்கு இருந்தா மட்டும் அழைத்து சொல்லுங்க. ஏன், என்ன அறிவில் என்ன சொல்லுதுன்னு உங்ககிட்ட நாங்க பகிர்ந்து கொள்கின்றோம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு தொலைக்காட்சி பார்க்கும் போது சாப்பிட்டுக்கிட்டே தொலைக்காட்சி பார்க்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தா மட்டும் அழைக்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: என்னோட சீனியர் அவர் வந்துட்டு உங்க வேலையை செய்ய வேண்டியதான். ஆனா அவருக்கு என்னதான் பிடிக்குமோ தெரியல, ஏதாவது ஒரு கதையை பேசுவாரு. போன வருஷம் ரிலீஸ் ஆன படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு.
2: உங்களை பார்த்தா அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதோ,
3: பேசணும்னு தோணுதோ,
1: நம்ம பீஸ் விட்டாவது பரவாயில்ல, அவரே பேசுவார். நம்ம ஜஸ்ட் தலையை மட்டும் தான் ஆடணும்.
3: அதான் மத்தவங்கிட்ட அவர் பேச மாட்டாரு. இந்த மாதிரி
1: மத்தவங்க கிட்ட யார்ட்டி பேச மாட்டாரு. ஆபீஸ் எல்லாருமே பாக்குறாங்க, ஓ இவருக்கு வந்துட்டு இது கூட மட்டும் தான் பேசி புடிச்சிருக்கு
2: போறாரு.
3: என்னங்க உங்க கதையே பயமா இருக்க கேக்க.
2: இப்ப எப்படிதான் அவர்கிட்ட நீங்க தப்பிக்கிறீங்க?
1: எப்படி தப்பிக்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவரு வந்துட்டு அவரு எனக்கு பெரியவரு, அவரு நம்ம தான் பேச மாட்டாரு. இன்னொன்னு வந்து நானும் அவர் மட்டும் தான் தமிழ்ல. அங்க
2: தமிழ் பேசுவாருன்றீங்க, இப்ப வானொலி கேட்டா நீங்க உங்க நிலவரம் என்ன ஆவருது?
3: முதலாளி வேறன்றீங்க.
2: மின்னலம்
3: அதற்கு பொறுப்பேற்காது மட்டும் சொல்லிக்கிறோம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
5: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
6: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
5: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
6: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
4: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
6: நினைத்தாலே இனிக்கும்.
7: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
6: கேளுங்க, ரசிங்க,
4: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
8: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
9: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
8: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

திருவிழா காய்ச்சல்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஒன்று மட்டும் உறுதியா சொல்ல முடியும், என்னன்னு சொல்லுங்க, சரியான தூக்கம் உங்களுக்கு பற்றாமல் இருக்கும். ஏன்? ஏன்னா ஒரு நாளைக்கு 2-4 விளையாட்டுகளை பார்க்கணுமே. பார்த்தால் மட்டும்தான் நம்முடைய அணி இறுதி சுற்றுக்கு போகுமா, உலக கிண்ணத்தை வெல்லுமா அப்படின்றத ஓரளவுக்கு நம்மால கணிக்க முடியும். சரி, இதற்கிடையில் நிஷன் எந்த பக்கம் பார்த்தாலுமே சமூக வலைதளங்களை நம்ம நாட்டிற்கும் சமுதாயத்துக்குமே பெருமை சேர்த்திருக்காருங்க. ஆமா, நிஷன் மலேசிய கார்பந்து துறையின் எதிர்கால மலேசிய கார்பந்து துறையின் புதிய நம்பிக்கையாக மிளர்கிறார் நிஷன் வேலுப்பிள்ளை. உலக கிண்ண போட்டியில் களமிறங்கியுள்ள முதல் மலேசிய வம்சாவளி விளையாட்டாளர் என்ற சாதனையும் பெருமையும் சேர்த்திருக்கிறாரு. உலகின் ஒவ்வொரு பந்து விளையாட்டாளரின் மிக உயரிய கனவே இந்த உலக கிண்ணத்துல ஒரு முறையாவது விளையாட வேண்டும் என்பதுதான். இந்த உலக கிண்ணத்தில் நாட்டுக்காக விளையாடியது எனக்கு கிடைத்த உன்னத பெருமை, நாட்டுக்கான என் மரியாதை என்கிறார் நிஷன். 2002 உலக அரங்கில் மிளிர தொடங்கினார். அங்கிருந்துதான் இவருடைய இந்த கார்பந்து பயணமானது ஆரம்பமானது. கடந்த சனிக்கிழமை ஆஸ்திரேலியாவுக்கு அவர் களமிறங்கினார். டி குழுவில் ஆஸ்திரேலியா 2-0 என்ற துருக்கியை எதிர்த்து வெற்றி பெற்றது. நிஷன் தொடர்ந்து வெற்றிகளை பெற இன்னும் உலக அரங்கில் மீற நம்முடைய மனமார்ந்த வாழ்த்தை நாம தெரிவித்துக் கொள்ளலாம். இதற்கிடையில் அதாவது குரூப் குழு பிரிவிலான ஆட்டங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் உண்மையிலேயே அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்குமே உலக கிண்ணத்தில் அதிகமான கோல்களை புகுத்திய நாடு என்ற பட்டியல்ல முதல் இடத்தில் இருந்த பிரேசிலை இப்போ யாரு தோற்கடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஜெர்மனி அதாவது இந்த 2026 உலக கிண்ணத்திலேயே அதிகமான கோல்களை புகுத்திய ஒரு அணியாக உண்மையிலேயே அந்த ஆட்டத்தை பார்த்த உங்களுக்கு தெரியுங்க. அப்படி பயங்கரமா குடுக்கணும்னு அவங்க வந்து விளையாடி அந்த அளவுக்கு வந்து அந்த கோல்களை புகுத்தி இருக்கிறார். அதே தருணத்துல குராக்கோ அதாவது அந்த அமெரிக்காவுக்கு அந்த மேற்கு பகுதியில் இருக்கிற தீவுகளில் இருந்த ஒரு குட்டி ஹைலண்ட், அதுதான் இது, ஒரு தீவுல சேர்ந்தவங்க தான் இந்த குராக்கோ. அவங்களுமே உண்மையிலேயே இந்த ஜெர்மனி அணியினருக்கு பயங்கரமா ஈடுபடுத்துதான் விளையாடுனாங்க. ஏன்னா ஜெர்மனி என்றாலே நமக்கு தெரியும் அல்லவா, பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு அணியாக திகழ்கின்றது. அந்த அணி கூட வந்து முதல் முறையாக களம் இறங்கி இந்த ஒரு கோலை புகுத்திருக்காங்கன்னா அவங்களுக்குமே பாராட்டை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆக இப்போ அதிகமான உலக கிண்ணத்தில் கோல்களை அடித்த அந்த நாடுகள் அணிகள் பட்டியல்ல ஜெர்மனி 239 கோல்களை அடித்து முதலிடத்தில் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பிரேசில் 238 கோல்கள், அர்ஜென்டினா 152 கோல்கள், பிரான்ஸ் 136 கோல்கள், இத்தாலி 128 கோல்கள். இது வந்து முதல் சுற்றுல தான், தொடக்க ஆட்டத்துல தான் இதை நம்ம பார்க்கிறோம். ஆக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் கூட ஸ்வீடனும் வந்து 5 கோல்களை புகுத்தி இருக்கின்றன. ஆக இந்த முறை இந்த பட்டியல புள்ளி விவரங்களை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா 7 கோல்களோடு ஜெர்மனி முதலிடத்தில் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக 5 கோல்கள் ஸ்வீடன் அணியை அடுத்திருக்கின்றது. இந்த பக்கமா அமெரிக்கா 4 கோல்கள். அப்ப போட்டி நாம எதிர்பார்க்கிற அணியை விட எதிர்பாராத அணிகள் பயங்கரமா களத்துல விளையாடுறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து இன்று நள்ளிரவு வந்து ஸ்பெயின், அதுக்கு பிறகு பெல்ஜியம், சவுதி அரேபியா, ஈரான், நியூசிலாந்து, உருகுவே, ஈஜிப்ட், இந்த அணிகள்லாம் களத்தில் இறங்கி விளையாட போகின்றன.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
0: தாளம், இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம் உங்களுக்காக தாளம். உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கோம். சரி, உங்ககிட்ட நாங்க கேட்டிருந்த தொலைக்காட்சி பார்க்கும் போது சாப்பிடும் பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? ஆமா, நிறைய பேர் இருக்கா அப்படின்னு அழைத்து எங்ககிட்ட சொல்லிருந்தீங்க. சரி, இந்த சாப்பிடும் போது பலர் ஏன் தொலைக்காட்சி பாக்குறாங்க அப்படின்றது முதல்ல உங்களுக்கு தெரியுமாங்க. தொலைக்காட்சி பார்க்கும் போது மூளையில மகிழ்ச்சி உணர்வை தரும் ரசாயனங்கள் செயல்படுறதுனால உணவு இன்னும் சுவையாக இருப்பதாக உணர்றாங்களாம். ஆனா கவனம் தொலைக்காட்சியில இருப்பதுனால எவ்வளவு சாப்பிடுறோம் என்பதை கவனிக்காம அதிகமா சாப்பிடும் வாய்ப்பும் இருக்கு, அப்படியும் இருக்கு, இப்படி இருக்கு. இதுதான் ஆய்வுகள் கூறுகின்றன. அதனால சாப்பிடும் போது தொலைக்காட்சி பார்ப்பவராக நீங்க இருந்தீங்கன்னா, அப்படி ஒரு பழக்கம் இருந்தா இதை கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. உணவின் சுவைக்காகவா அல்லது பொழுதுபோக்குக்காகவா இல்லைன்னா தனியாக சாப்பிடும் உணர்வை குறைக்கவா அப்படின்றதே நீங்க பாத்துக்கோங்க. சாப்பிடும் போது தொலைக்காட்சி பார்ப்பது மூளையின் இந்த ரிவார்ட் சிஸ்டம்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, அதோட தொடர்புடையது. தொலைக்காட்சியில் ரொம்ப சுவாரஸ்யமான காட்சிகளால் அது சிரிக்க வைக்கிறது, கதைகள் இதெல்லாம் பார்க்கும்போது தான் மூளையில இருக்கிற அந்த டோபமைன் சொல்லுவாங்கல்ல, மகிழ்ச்சி உணர்வை தூண்டும் அந்த ரசாயன கலவையும் வெளியாகிறது. அதே நேரத்துல சாப்பிடும் போது டோபமைனை தூண்டுகிறது. இந்த இரண்டு மகிழ்ச்சி அனுபவங்களும் தான் ஒன்றாக வருவதனால பலருக்கு சாப்பிடும் போது தொலைக்காட்சி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆவல் வருது. ஆனா என்ன சாப்பிடுறோம், எந்த அளவுல சாப்பிடுறது ரொம்ப முக்கியம் இல்லையா, இதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த உலக கிண்ணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நிச்சயமா நம்ம எல்லாம் பலவர் தொலைக்காட்சி பார்த்துட்டு கார்பன் டாக்ட் போட்டிய பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம் இல்லையா. ஒருவேளை அவங்க கோல் புகுத்தல அப்படின்னா அதிகமா சாப்பிடுவோம். கோல் புகுத்துட்டீங்கன்னா என்ன வச்சுட்டு அப்படியே நம்ம ஆர்ப்பாட்டத்துல ஆர்வம் செய்வோம். இதெல்லாம் கலந்த ஒரு சூழல் தானுங்க இது.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். கூடிய விரைவில் தொடங்கும் என கணிக்கப்பட்டுள்ள எல் நினோவை தொடர்ந்து ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் எப்போதும் தயாராகவும் விழிப்புடனும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அந்த நிகழ்வின் போது வெப்பம் வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் ஹமீதி கூறினார். மலேசிய ஊடகமன்றம் MMC-யின் தலைவராக நியமிக்கப்பட்ட தான்ஸ்ரீ நளினி பத்மநாதனுக்கு தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபடில் தமது பாராட்டினை முகநூலில் பதிவிட்டார். அந்த கூட்டரசு நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி நாட்டில் பொறுப்பான ஊடக சுதந்திரத்தை தொடர்ந்து ஆதரித்து பத்திரிகை நெறிமுறைகளை வலுப்படுத்துவார் என டத்து ஃபமி நம்பிக்கை தெரிவித்தார். குவாலலம்பூர் மாநகர் மன்றம் DBKL 2040 குவாலலம்பூர் உள்ளூர் திட்டம் PTKL-இல் திருத்தங்களை செய்ய விண்ணப்பிக்க பதிவு செய்யப்பட்ட நில உரிமையாளர்கள், மேம்பாட்டாளர்கள், பொதுமக்கள் ஆகியோருக்கு அழைப்பு விடுத்துள்ளது. விருப்பமுள்ள தரப்பினர் DBKL-இன் நகர திட்டமிடல் துறையிடம் அடுத்த மாதம் 10-ஆம் நாள் மாலை 5-க்குள் ஆர்வம் காட்டும் கடிதம் LOI-ஐ வழங்க வேண்டும் என குவாலலம்பூர் மாநகர் தலைவர் டத்துஸ்ரீ ஃபர்லோன் மௌஜோர் கூறினார். உலக தலைவர்களும் பன்னாட்டு அமைப்புகளும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புதிய அமைதி உடன்பாட்டை வரவேற்றுள்ளனர். மேற்காசியாவில் நீடித்த அமைதியை உறுதி செய்வதில் சில தரப்பினரின் அரசு தந்திர முயற்சிகள் மூலம் எட்டப்பட்ட இந்த உடன்படிக்கை உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று பிரெஞ்சு அதிபர் எமானுவேல் மேக்ரோன் கூறினார். ஃபிஃபா உலக கிண்ணத்தையொட்டி 7 மில்லியன் வெளிநாட்டு பார்வையாளர்கள் அமெரிக்காவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் மார்க் வேன் மலின் தெரிவித்தார். அத்துடன் தற்போது குறிப்பிட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். விளையாட்டு தடகள போட்டி. நாட்டின் அதிவேக ஓட்டக்காரர் அசிம் மொமட் ஃபமி அமெரிக்க ஓபன் பல்கலைக்கழகத்துடனான போட்டிகளில் வெற்றி பெறவில்லை என்ற போதிலும் தாம் பெற்ற அனுபவம் பொருள் பொதிந்தது என்று தெரிவித்துள்ளார். அந்த 4 ஆண்டுகள் பயணத்தை நினைவு கூர்ந்த அவர் அந்த அனுபவம் தன்னை செதுக்குவதற்கு உறுதுணையாக இருந்ததாக குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்வது பழம் பாடல்கள். இந்த பாடல்கள் இந்த நேரத்தில் உங்க இதயத்துல இப்பேற்பட்ட சோர்வாக இருந்தாலும் அதையெல்லாம் போக்கி திங்கட்கிழமைக்கே ஒரே ஒரு உற்சாகத்தை இதத்தை கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கேளுங்க.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

மாற்றம் ஒன்று தானே நிரந்தரமானது. மாறினா மட்டும்தான் காலத்திற்கு ஏற்றது போல நாமுமே வாழ்க்கையை அடுத்த கட்ட கொண்டு போகலாம். அவ்வளவுதான் ஒரு சிறிய சிந்தனை இந்த பாடலை கேட்கும் போது நம்ம எல்லாருக்குமே கிடைத்திருக்கும். இதற்கு அடையில நம்ம வாழ்க்கையில முழுமையா நம்மை பக்குவப்படுத்துறதே அன்பு அப்படின்ற ஒரு உன்னதமான சக்தி தான். ஆனா சில நேரங்கள்ல அன்பை காட்டிலும் கோபம் அதிகமா வருது இல்லையா? இந்த கோபம் வரும்போது ஆசை வந்து என்ன ஆகுது, அப்படியே எங்கயோ காட்டுல கலந்து போகுது. இந்த பாடலை கேளுங்க, உங்களுக்கு அதிகமா இருக்கிறது ஆசையா கோபம்?

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: என்னோட சீனியர் அவர் வந்துட்டு எல்லாம் உங்க வேலையை செய்ய வேண்டியதான். ஆனா அவருக்கு என்னதான் பிடிக்குமோ தெரியல, ஏதாவது ஒரு கதையை பேசுவாரு. போன வருஷம் ரிலீஸ் ஆன படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு.
2: உங்களை பார்த்தா அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதோ, பேசணும்னு தோணுதோ,
1: நம்ம பீஸ் விட்டாவது பரவாயில்ல, அவரே பேசுவார். நம்ம ஜஸ்ட் தலையை மட்டும் தான் ஆடுறோம்.
2: அதான் மத்தவங்க கிட்ட அவர் பேச மாட்டாரு. இந்த மாதிரி
1: மத்தவங்க கிட்ட யார்ட்டி பேச மாட்டாரு. ஆபீஸ் எல்லாருமே பாக்குறாங்க, ஓ இவருக்கு வந்துட்டு இது கூட மட்டும் தான் பேசி பிடிச்சிருக்கு போல
2: இருக்கு. ஐயோ என்னங்க உங்க கதையே பயமா இருக்க கேக்க. இப்ப எப்படிதான் அவர்கிட்ட நீங்க தப்பிக்கிறீங்க?
1: எப்படி தப்பிக்க ஒண்ணும் பண்ண முடியும்னா, அவரு வந்துட்டு அவரு எனக்கு பெரியவரு, அவரு நம்ம தான் பேச விட மாட்டாரு. இன்னொன்னு வந்து நானும் அவர் மட்டும் தான் தமிழ் அங்க.
2: தமிழ் பேசுவாருன்றீங்க, இப்ப வானொலி கேட்டா நீங்க உங்க நிலவரம் என்ன ஆவருது? முதலாளி வேறன்றீங்க.
1: பொறுப்பேற்காது
2: மட்டும் சொல்லிக்கிறோம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
4: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
5: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
4: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
5: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
3: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
5: நினைத்தாலே இனிக்கும்.
6: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
5: கேளுங்க, ரசிங்க,
3: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
7: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
3: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80ஆம் 90ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
7: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
7: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும். உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? RTM கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: நிகழ்ந்திருந்து ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.
2: தமிழுக்கு மனம் என்று இன்ப தமிழ் வாழ்வுக்கு நேரும் இந்த
1: இலக்கியம் பேசுவோம்.
0: அமுதே தமிழே
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: அஞ்சலி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து மண்ணுக்கு மரம்பாரமா அந்த பாட்டு வேணுமா? சின்ன பிள்ளைல இருந்து அந்த பாட்டு கேட்டு ரொம்ப ஆசைமா. அது இப்ப ரொம்ப நாளா கேட்கல ரேடியோல, அதனால தான் அவங்க கேக்குறேன்.
0: அப்படியா, வானொலியில நீண்ட நாள் கேட்காத இந்த பாடலை இந்த நேரம் கேட்கணுமா?
1: நான் பழைய ஆளுமா, சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா. நீங்க தயாரிக்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. எப்போதும் நீங்க பேசுறதெல்லாம் கேட்க அண்ணாட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு டிவியை விட வானொலி தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்குமா.
0: ஆனா எங்களுக்கு எது முக்கியம் தெரியுமா?
1: என்னம்மா?
0: நீங்க தான்
1: நீங்க பேசுறதா நல்லா இருக்கும். நீடோடி வாங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணுமா.
0: வானொலியில
1: வேலை செய்யறவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்.
0: நன்றி,
1: எனக்கு பிடிச்சிருக்குமா.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: பேர் எம் குணசேகரன், அலோகியா கம்பம் பஞ்சோர்லேருந்து.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கணும்னு ஆசையா இருக்கு?
0: பால் வண்ணம் பருவம் தாண்டி.
1: அந்த பருவத்துல உள்ள பாடலா? சரி, இந்த பருவத்து பாடல் கேக்கும் போது உங்களுக்கு எந்த பருவம் நினைவுக்கு வருது?
0: பழைய நினைவுதான் வருது.
1: என்ன பண்ணீங்க?
0: இந்த காலத்துல எப்படி நடந்தது போனது வந்ததுல அந்த படம் பார்த்தது
1: எல்லாம் நினைவுக்கு வந்து பாத்தீங்க. சிரிப்பு வருது தானே?
0: ஆமா சார்.
1: ஏன் சிரிப்பு வருது?
0: இல்ல
1: பரவாயில்லையே. அப்ப ஒரு காதல் மன்னனா இருந்திருக்கீங்க சொல்லுங்க, வானொலியில பாடல்களை கேட்டு. சரி சரி, அந்த பருவத்துக்கு நீங்க மீண்டும் செல்லலாம். சரியா?
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80th 90th ஆண்டு நினைவு.

0: ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது.
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது.
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீராயிசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள் திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
2: உழைப்புக்கு இங்க உரிய வழியில்.
3: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

ஓவியம் மட்டும் கிடையாது, இந்த இசையும் இசையும் நிகழ்ச்சியும் பழம் பாடல்களை இப்போவும் ரசித்து கொண்டிருக்கும் இதயங்களே, நீங்க தான் எங்களுடைய ஓவியமாக இருக்கிறீங்க. சிரிப்பு தாங்க வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய பலம், அதனால அத அந்த நொடி பொழுது அனுபவிக்க மறந்துடாதீங்க. அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது, அப்படி சிரிச்ச முகமா கலையா இருக்கணும். இருக்கும் போது உங்களுக்கு மட்டும் கிடையாது, சுற்றி உள்ளவர்களுக்கும் உங்களை பாக்குறதுக்கு ஆஹா அப்படியே ஒரு மலர் மாதிரி ஒரு மலர்ச்சியை கொடுக்கும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மடானி அரசாங்கத்தின் கீழ் எந்த ஒரு சீன பள்ளியும் தமிழ் பள்ளியும் மூடப்படாது என்று கல்வி அமைச்சு உறுதியளித்துள்ளது. தேசிய கல்வி நீரோட்டத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பள்ளி பிரிவுகளும் தொடர்ந்து பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதில் அரசாங்கத்தின் கடப்பாட்டை இந்த நிலைப்பாடு பிரதிபலிக்கிறது என்று கல்வி துணையமைச்சர் வாங் காவோ கூறினார். பொது உயர்கல்விக் கழகங்கள் தேசிய வளர்ச்சியின் உந்து விசையாகவும் சமூக நல்லிணக்க மையங்களாகவும் செயலாற்ற வேண்டும் என உயர்கல்வி தலைமை இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் அஸ்லிண்டா அஸ்மான் தெரிவித்துள்ளார். இன்றைய காலகட்டத்தில் அவற்றுக்கு ஒதுக்கப்படும் ஒவ்வொரு ரிங்கிட்டும் தேசிய வளர்ச்சி உலக சமூகத்தில் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக மாற்றப்பட வேண்டும் என்றார் அவர். எல் நினோ. தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பேரிடரை எதிர்கொள்ள தீயணைப்பு மீட்புத்துறை முழு எச்சரிக்கை நிலையில் உள்ளது. உயிர் உடைமைகளை பாதுகாப்பதில் தனது மீட்பு திறன் உயர்மட்டத்தில் இருப்பதை உறுதி செய்வதற்காக தொடர்புடைய துறைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அது தெரிவித்தது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தை ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் வரவேற்றுள்ளார். இரு தரப்பினரும் தொடர்ந்து அமைதியை பேண அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகள் இந்த உடன்படிக்கையில் சேர்க்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக வெளியுறவு அமைச்சர் பெனி வாங்குடன் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் அல்பனீஸ் தெரிவித்தார். விளையாட்டு. 24 hours ஆஃப் லோமோன் மோட்டார் பந்தயம். பிரான்சில் நடைபெற்ற இப்போட்டியில் முதன் முறையாக களமிறங்கிய ஜோஹோ மோட்டோ ஸ்போர்ட்ஸ் ரேசிங் JMR 14th இடத்தை பிடித்து மலேசிய மோட்டார் பந்தய விளையாட்டில் புதிய அத்தியாயத்தை படைத்துள்ளது. குழு உரிமையாளரும் பந்தய ஓட்டுநருமான ஜோஹோ துங்கு பங்க்லிமா, துங்கு அப்துல் ரஹ்மான் சுல்தான் இப்ராஹிம், தொழில்முறை ஓட்டுநர்களான பென் கிரீன், லோகன் ஹனஃபின் ஆகியோர் இந்த கடினமான பந்தயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் திங்கட்கிழமை இணைந்திருக்கின்றோம். பிறந்த நாள், திருமண நாள், நல்ல நாள், எந்த ஒரு நாளாக இருந்தாலுமே சரிங்க, உங்களுக்கு மின்னலின் அன்பான வாழ்த்து. வாழ்க்கையில நாங்க சொல்றது இது ஒன்றுதான், நீங்க இன்றைய தினம் மாதிரி என்றென்றைக்கும் மகிழ்ச்சியா இருக்கணும், நீங்க நினைத்த எல்லா விஷயங்களும் உங்க வாழ்க்கையில கிடைக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும்.

0: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோ, இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

சிம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். சார், 2026 ஆண்டிற்கான இரண்டாம் கட்ட பச இருள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழங்கல்ல பங்கேற்க தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை இப்போ RTM அன்போடு அழைக்கின்றது. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாங்க. அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், RFD, இதையெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளணும், ஆவணங்களை பெறணும் அப்படின்னா June 10 முதல் 30 வரை www.rtm.gov.my நாடலாம். வழங்கல் பதிவை www.etv.rtm.gov.my இணையதளம் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கு 3-2-2-8-8-7-8-1-9 என்ற எண்ணை அழைத்து பேசலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலம் கூட நீங்க தொடர்பு கொண்டு மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
2: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

உலகக்கிண்ணம் ஆமாங்க 2026 இந்த முறை வரலாற்றில் பல பதிவுகளை இந்த 2026 ஆண்டிற்கான உலக கிண்ணம் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு மத்தியில் விளையாட்டாளர்கள், பயிற்றுநர்கள், அந்த நாடு இப்படின்னு எல்லாவற்றிற்கும் ஒரு முதல் அனுபவம், முதல் கோல் அப்படின்னு இருக்கு. இதில் நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாருமே மனம் தளராம பல சவால்களை கடந்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. எப்போதும் நம்ம சொல்லுவோம் இல்லை, என்னப்பா அவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஏன் கடவுளே இவ்வளோ கஷ்டங்களை எல்லாம் கொடுக்குறேன்னு நம்ம கேள்வி இந்த உலக கிண்ணம் 2026 கார்பந்தாட்ட போட்டியின் விளையாட்டாளர்கள், அது நடக்கும் இடம், அந்த நாடு, பயிற்றுநர்கள், இவங்களோட பின்னணியை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோன்னு வைத்துக் கொள்வோமே, அதெல்லாம் நமக்கு தோணும். அதை பார்த்துக்கலாம் நானும் தயாராகிட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வை இந்த முறை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்களில் கூட அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவதை காட்டிலும் இவங்க பின்னணியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இப்போ சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய வெற்றி கதைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: என்னோட சீனியர், அவர் வந்துட்டு எல்லாம் உங்க வேலையை செய்ய வேண்டியதான். ஆனா அவருக்கு என்னதான் பிடிக்குமோ தெரியல, ஏதாவது ஒரு கதையை பேசுவாரு. போன வருஷம் ரிலீஸ் ஆன படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு.
4: உங்களை பார்த்தா அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதோ,
5: பேசணும்னு தோணுதோ.
3: நம்ம பீஸ் விட்டாவது பரவாயில்ல, அவரே பேசுவாரு. நம்ம ஜஸ்ட் தலை மட்டும் தான் ஆடுறோம்.
5: மத்தவங்க கிட்ட அவர் பேச மாட்டாரு. இந்த மாதிரி
3: மத்தவங்க கிட்ட யார்ட்டி பேச மாட்டாரு. ஆபீஸ்ல எல்லாருமே பாக்குறாங்க, ஓ இவருக்கு வந்துட்டு இது கூட மட்டும் தான் பேச பிடிச்சிருக்கு போல.
4: ஐயோ
5: என்னங்க உங்க கதையே பயமா இருக்க கேக்க.
4: இப்ப எப்படிதான் அவரு நீங்க தப்பிக்கிறீங்க?
3: எப்படி தப்பிக்க ஒண்ணும் பண்ண முடியல. அவரு வந்துட்டு அவருதான் எனக்கு பெரியவர். அவரு நம்ம தான் பேச விட மாட்டாரு. சரி தெரியா அடி. இன்னொன்னு வந்து நானும் அவர் மட்டும் தான் தமிழ் அங்க.
4: தமிழ் பேசுவாருன்றீங்க. இப்ப வானொலி கேட்டா நீங்க உங்க நிலவரம் என்ன ஆவருது?
5: முதலாளி வேறன்றீங்க.
4: பொறுப்பேற்காம
5: சொல்லிக்கிறோம்.
2: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம் இன் வானொலி நாடகம்.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
6: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
7: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
8: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள்,

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்.

0: الرحمن الرحيم ثم رددناه أسفل سافلين صدق الله العظيم அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ஒவ்வொரு வாரமும் திருக்குர்ஆனுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் சூரத்து தீனுடைய 4 வசனங்களை நாம் பார்த்தோம். இந்த வாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ثم رددناه اسفل سافلين பிறகு அவனது தீய செயல்களால் அவனை தாழ்ந்தவர்களில் மிக தாழ்ந்தவனாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். மனிதன் செய்யும் இழிவான செயல்கள் என்பது அறநெறி பண்பாடு மற்றும் மனித நேயத்திற்கு முரணானவை. ஒரு மனிதன் மற்றவர்கள் முன்னிலையிலும் காலத்தின் முன்னிலையிலும் தாழ்த்தி காட்டும் சில முக்கிய செயல்களை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். 1வது மனிதநேயமற்ற செயல்கள், அதாவது துரோகம் செய்தல். தன்னையே நம்பியிருக்கக்கூடியவர்களுக்கு துரோகம் செய்வது மிக கொடுமையான இழிவாகும். பெண்களை துன்புறுத்துதல், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக செய்யப்படும் வன்முறைகளை தூண்டுவது ஒரு மிருக நிலைக்கு அவனை தள்ளிவிடுகிறது. நன்றி மறத்தல், ஒருவன் செய்த உதவியை மறந்து அவருக்கு தீங்கு நினைப்பது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமாக இருக்கும். 2வது சுயநலம் மற்றும் பேராசை. பிறர் உழைப்பை சுரண்டுவதும் பொய்கூறி பொருள்கள் ஈட்டுவதும் இழிவானவை. அதாவது சுயநலம் என்பது இருக்கக்கூடாது, தான் மட்டும் நல்ல முறையில் வாழ வேண்டும், பிற மக்கள் வாழக்கூடாது என்பதில் சுயநலமான ஒரு நிலை என்பது இருக்கக்கூடாது. அதேபோன்று பேராசை என்பது இருக்கக்கூடாது. பேராசை யாருக்கு அதிகம் வருகிறதோ அவர்கள் தவறான வழியில் பொருளை ஈட்டுவதற்கு முயற்சி செய்து அதனால் பல மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள். லஞ்சம் மற்றும் ஊழல், அதாவது கையூட்டு பெறுவது என்பது பிற மனிதர்களை அது பாதிக்க செய்கிறது. அதேபோன்று ஊழல் செய்வதனால் மற்ற மனிதர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். 3வது பண்பாடற்ற குணங்கள், புறம் சொல்லுதல், ஒருவருடைய மறைவில் அவரை பற்றி இழிவாக பேசுவது, சாதி மத பாகுபாடு, பிறப்பு மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் சக மனிதனை தாழ்வாக நடத்துவது, ஆணவம் கொள்வது, செல்வம் அதிகரித்த காரணத்தினால் ஆணவம் கொள்வது, அல்லது அதிகாரத்தின் செருக்கால் எளியவர்களை துன்புறுத்துவது, மேலும் ஒழுக்கத்தை விட்டு மோசமான செயல்பாடுகளில் ஈடுபடுவது, பிறர் மனம் நோகும்படி நடப்பதும் ஒரு மனிதனுக்கு என்றென்றும் நீங்காத இழிவை தேடித்தரும். ஒரு மனிதன் அல்லாஹுவிற்கும் அவனது கட்டளைக்கும் கீழ்படியாத போது அவன் மிருகங்களை விட தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்பதை அல்லாஹு தஆலா 5வது வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். ஒரு மனிதன் தாழ்ந்த நிலையை அடைவதும் உயர்ந்த நிலையை அடைவதும் அவனுடைய செயல்பாடுகளை பொறுத்தே இருக்கிறது. மனித படைப்பை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அந்த மனிதன் தன்னை அவனுடைய மோசமான செயல்களின் காரணமாக இழிவாக்கிக் கொள்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக சூரத்து தீனுடைய 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு முடிவில்லாத நற்கூலி உண்டு. பொறுமையாளர்களுக்கு முடிவில்லாத நற்கூலி என்பது உண்டு. இப்பொழுது ஈமான் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இறை நம்பிக்கை யாருக்கு வந்து விடுகிறதோ நிச்சயமாக அவருடைய செயல்கள் அழகாக்கப்பட்டுவிடும். அடுத்து எந்த மனிதரிடத்திலே நற்செயல்கள் வருகிறதோ அவருடைய செயல்களும் அழகாக்கப்பட்டுவிடும். அதைத்தான் அல்லாஹு தஆலா வஅமிலுஸ் ஸாலிஹாத் என்று சொல்கிறான். நற்செயல்கள் என்பதற்கு சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். 1வது நிச்சயமாக பல வகையான சோதனைகள் வரும் பொழுது நாம் பொறுமையுடன் உறுதியுடன் இருந்து அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி செய்வது அற்புதமான நற்செயலாக இருக்கிறது. அத்தியாயம் 2:153 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். ஆக பொறுமை என்ற நற்செயல் மிகப்பெரிய ஒரு நற்பாக்கியத்தை ஏற்படுத்துகிறது. 2வது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அது நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். கஷ்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு லேசான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதை தொடர்ந்து ஒரு நிம்மதியும் எளிமையும் கண்டிப்பாக வரும் என்பதை அல்லாஹ் இரண்டு முறை சூரத்துல் இன்ஷிராஹிலே சொல்லிக் காண்பித்திருக்கிறான். அதனால் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் விலகிவிடும் என்ற நம்பிக்கை மிகப்பெரிய நற்செயலாக இருக்கிறது. மூன்றாவது, நன்றி செலுத்தக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கிய எல்லா விதமான அருள் குடைகளை நினைத்து பார்த்து அல்லாஹுவிற்கும் நன்றி செலுத்தக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். அதே போன்று நமக்கு யார் உதவி செய்தாலும் அந்த மனிதர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அடிப்படையில் கண்ணியமாக அவரிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும், அல்லது அவருக்காக துஆ செய்து நன்றியினை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹும் தாலா குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு என்னுடைய அருளை அதிகமாக்குவேன் என்று அத்தியாயம் 14:7 வசனத்திலே அல்லாஹு சொல்லித் தருகிறான். அதாவது ஒரு மனிதர் கிடைத்த நன்மைக்காக அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தினால், மேலும் அல்லாஹுடைய ஒவ்வொரு அருள் கொடைகளையும் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் அவனுடைய ரிசுக்கை இன்னும் அதிகப்படுத்துவான், இன்னும் அவரை சிறப்பாக அல்லாஹ் வாழ வைப்பான். நான்காவது நற்செயல், அதாவது எப்பொழுதும் எந்த சிரமங்கள் வந்தாலும் உள்ளச்சத்துடன் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையான உள்ளத்தோடு அல்லாஹுவிடம் கையேந்தினால் அவன் அதற்கு பதில் அளிக்கிறான். நீங்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்கிறேன் என்று அத்தியாயம் 40:60 வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான். துஆ என்பது மிகப்பெரிய ஒரு நற்செயலாக இருக்கிறது. அந்த நற்செயலில் அடியார்கள் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் அவருடைய தலை எழுத்தையே அல்லாஹ் மாற்றி உயர்ந்த நிலைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து விடுகிறான். ஆனால் பொதுவாக மனிதனுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்றால், துஆ கேட்கக்கூடிய விஷயத்திலே மிகவும் அலட்சியமாக இருக்கிறார்கள். சிறிது நேரம் ஃபர்துடைய தொழுகையை நிறைவு செய்த பிறகு துஆ கேட்பதற்கு கூட அவர்கள் மனமில்லாமல் எழுந்து சென்று விடுகிறார்கள். துஆவிலே அதிகம் ஈடுபட வேண்டும். அதே போன்று முக்கியமான நாட்கள், முக்கியமான இரவுகள், இதில் அதிகம் துஆவிலே ஈடுபட வேண்டும். அப்படி துஆவிலே ஈடுபட்டால் அவருடைய வாழ்க்கையின் நிலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வந்துவிடும். சில இடங்களில் யாராவது துஆ ஓதினாலும் கூட அந்த துஆ நீண்ட நேரம் சற்று சென்று விட்டால் அதை கூட மக்கள் வெறுக்கிறார்கள். நீண்ட நேரம் துஆ தேவையில்லை, உங்களுடைய துஆவை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று மக்கள் பேசக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். இது போன்ற நிலைக்கு வந்துவிடக் கூடாது. பிரார்த்தனை என்பது, துஆ என்பது சிறந்த நற்செயலாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, மறுமை மற்றும் கூலி வழங்கப்படுவது என்பது நிச்சயம் என்பதை நம்ப வேண்டும். ஆக மறுமையையும் அதே போன்று கூலி வழங்கப்படுவதையும் ஒருவர் எதிர்பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அதுவும் மிகச்சிறந்த நற்செயலாக இருக்கிறது. இவ்வுலகத்தில் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் தகுந்த கூலி உண்டு என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். மரணம் நிச்சயம் ஒவ்வொரு மனிதருக்கும் வந்தே தீரும். மரணத்தை ஒவ்வொரு மனிதரும் சுவைத்தே ஆக வேண்டும் என்று அத்தியாயம் 385 வசனத்திலே அல்லாஹு சொல்லித் தருகிறான். நிச்சயமாக மரணத்தை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது. எந்த மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மறுமை என்ற அந்த விஷயத்தில் நம்பிக்கை கொண்டு அந்த நற்செயலின் மீது அவர் உறுதியாக இருக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லித் தருகிறான், ஒரு மனிதன் அணுவளவு நன்மை செய்தாலும் சரி, அதை நாளை மறுமையிலே நிச்சயமாக அவனுக்கு முன்னால் அதை நான் காண்பிப்பேன். அணுவளவு தீமை செய்தாலும் நாளை மறுமையில் அவனுக்கு முன்னால் அதை நிச்சயமாக நான் காண்பிப்பேன் என்று பல இடங்களில் அல்லாஹு சொல்லி இருக்கிறான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது மறுமையின் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் நிச்சயமாக அந்த மனிதரிடத்திலிருந்து நல்ல செயல்கள் வெளிப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சில சமயம் தவறான செயல்களை அவர் செய்து இருந்தால் அதை நினைத்து வருத்தப்பட்டு திருந்தி அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், அவன் மகா மன்னிப்பாளனாகவும் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லிக் காண்பித்திருக்கிறான். நற்செயல்களில் ஆறாவது, மிகப்பெரிய பாதுகாப்பு அல்லாஹுவால் தான் ஏற்படுகிறது என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். யார் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்து தவக்கல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவே போதுமானவன். எவர் அல்லாஹுவை சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு போதுமானவன், அவனே அவர்களுக்கு உதவி செய்வான் என்று அத்தியாயம் 65:3 அல்லாஹு சொல்லித் தருகிறான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நற்செயல்களை செய்தோம் என்றால் நிச்சயமாக அந்த நற்செயல்களுடைய பரக்கத்தை கொண்டு நல்ல மனிதர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கலாம். தீமையான செயலை செய்யும் பொழுது தாழ்ந்த நிலைக்குத்தான் செல்ல முடியும் என்பதை அல்லாஹு தஆலா 5:6 மூலம் சொல்லித் தருகிறான். சூரத்து தீனுடைய 7 ஃபமா யுகத்திபுக பஅது பித்தீன், இதற்கு பின்னரும் தீர்ப்பு நாளை பற்றி உன்னை பொய்ப்பிக்க செய்வது எது என்று அல்லாஹு கேட்கிறான். இதன் பொருள் என்னவென்றால், இறைவன் மனிதனை மிக அழகிய முறையிலே படைத்திருக்கிறான். அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் வழங்கியிருக்கிறான். ஆனாலும் மனிதன் இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? மரணத்திற்கு பின் ஒரு விசாரணை நாள், தீர்ப்பு நாள் இருக்கிறது என்பதை அவன் முழுமையாக நம்பாததே ஆகும். முழுமையாக நம்பினால் நிச்சயமாக அவனிடத்திலே தவறுகள் வராது. தீர்ப்பு நாளை யாரும் நிராகரித்து விடக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். சூரத்து தீனுடைய 8 அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், தீர்ப்பு அளிப்பவர்களில் அல்லாஹ் மிக மேலான நீதிபதி அல்லவா என்று அல்லாஹு கேட்கிறான். இந்த அத்தியாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி முடித்த பிறகு நபி அவர்கள் இந்த வசனத்திற்கு பதிலாக, பலா வஅன அலா தாலிக மினஷாஹிதீன், ஆம், நான் இதற்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த அத்தியாயத்தை ஓதி முடிக்கக்கூடிய சமயத்திலே நாமும் இப்படி சொல்வது அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இந்த அத்தியாயம் ஒரு கேள்வியுடன் முடிகிறது. அல்லாஹ் நீதிமன்றங்களில் எல்லாம் மேலான நீதிமன்றத்தை அவன் வைத்திருக்கிறான். நீதிபதிகளில் அவன் மேலான நீதிபதியாக இருக்கிறான். உலகில் பல அநீதங்கள் நடக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், அன்று ஒவ்வொரு அணு அளவு நன்மைக்கும் தீமைக்கும் அல்லாஹ் மிக சரியான தீர்ப்பை வழங்குவான். மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட அறிவையும் ஆற்றலையும் தவறாக பயன்படுத்தக்கூடிய சமயத்திலே அவன் தாழ்ந்தவர்களில் மிக தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான். அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தின் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி, ஒரு வைரம் அழுக்கில் விழுந்தால் அதன் மதிப்பு குறையாது, ஆனால் மனிதன் தன் குணத்தை இழந்து விட்டால் அவன் மிருகத்தை விட கீழானவனாக ஆகிவிடுகிறான். இருப்பினும் இந்த வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்க இரண்டு வழிகளை அல்லாஹு சொல்கிறான். ஒன்று, உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டாவது, நற்செயல்கள் செய்ய வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், இறை கட்டளைகளை செய்து நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு சொல்கிறான். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இந்தளவில் நிறைவடைகின்றது இசையும் இசையும் நிகழ்ச்சி. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ட்ரைசா லசரு. அடுத்து தீரா இசையில் மௌனராகம் ஒரு சுழல் இன்றுமே உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த சுழலோடும் பல இனிமையான உங்கள் இதயம் கவரும் கானங்களோடு உங்களை சந்திக்கின்றார் எஸ் குமரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். உலக கிண்டம் கார்பந்தாட்ட போட்டி தொடர்ந்து பாருங்க. ஆக கடைசி நிலவரங்களை உங்களுக்காக நாங்களுமே கொண்டு வருகின்றோம். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரே கிருஷ்ணன். உலகளாவிய விநியோக நெருக்கடிக்கு இடையே கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவதால் இவ்வாண்டின் முதல் 4 மாதங்களில் சபா சரவா மாநிலங்களுக்கான டீசல் உதவித்தொகை செலவினம் 1.4 பில்லியன் ரிங்கிட்டுக்கு அதிகரித்துள்ளதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசன் மொமன் அலி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு முழுவதும் இவ்விரு மாநிலங்களுக்கும் டீசல் உதவித்தொகைக்காக அரசாங்கம் 2 பில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். பினாங்கு ராஜாஜி தமிழ் பள்ளி பண்டாபரு ஆயிரித்தம் ஃபாலிம் பகுதியில் 8 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான புதிய கட்டடத்தை பெறவுள்ளது. இதன் நிர்மாணிப்புக்கான ஒப்புதலை கல்வி அமைச்சு வழங்கியுள்ளதாக துணை அமைச்சர் வொங் காவோ தெரிவித்துள்ளார். 76 ஆண்டு பழமையான இப்பள்ளி இட நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் இத்திட்டம் புதிய விடியலாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2030 பினாங்கு தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் மாநில பெண் தொழில் முனைவோரின் பங்கேற்பு 81% இலக்கை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் சாவ் கொன்யூ தெரிவித்துள்ளார். குறிப்பாக 2030 ஆண்டுக்குள் இத்துறையில் பெண்களின் பங்களிப்பை 40% உயர்த்தவும் 1000 பெண் தலைவர்களை உருவாக்கவும் மாநில அரசு இலக்கிட்டுள்ளதாக அவர் கூறினார். லெபனான் உட்பட மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள உடன்பாட்டை இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமா பென் குவீர் சாடியுள்ளார். தனது நாடு அந்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்படவில்லை என்றும் அவர் சூளுரைத்தார். கிழக்கு பாகிஸ்தானில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஹனியாவை காவல்துறை சுட்டுக் கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் அந்த 10 வயது சிறுமியின் குடும்ப உறுப்பினர்கள் 2 காயமடைந்த நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கென்பரா அழைப்பு விடுத்தது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. துனிசியா 1-5 என ஸ்வீடனிடம் வீழ்ந்ததற்கு சில எளிய தவறுகளே காரணம் என்று அதன் பயிற்றுநர் சப்ரி லமூசி ஒப்புக்கொண்டார். மேலும் இதுபோன்ற தவறுகள் இப்போட்டியில் முன்னேறுவதற்கான அணியினரின் வாய்ப்பை பாதிக்கலாம் என்றும் அவர் எச்சரித்தார். எஃப் குழு ஆட்டத்தில் துனிசியா அடுத்து ஜப்பானையும் நெதர்லாந்தையும் எதிர்கொள்ளவிருக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மாலை மணி 4:04 நேர்களே, தீரா இசை திங்கட்கிழமை தீரா இசையில் சந்திக்கின்றோம். வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அருமையான பாடல்களை தொகுத்து கொண்டு வந்திருக்கின்றேன். உங்கள் நண்பரிடம் உறவினரிடம் சொல்லுங்க, வாட்ஸ்அப் வாயிலாக ஒரு தகவலை சொல்லுங்க. இன்றைய தீரா இசையை கேட்க மறக்க வேண்டாம் என்று நிகழ்ச்சியின் முதல் பாடலே உங்களை அப்படியே தூக்கி எங்க கொண்டு போகும் நீங்க முடிவு பண்ணிக்கீங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:42. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:42.

பத்திரமா கொண்டு போனா பருத்தி கொட்டை வாங்கி தாரேன்.

உங்களுக்காகத்தான் இந்நேரமாக நானும் காத்துட்டு இருந்தேன். திங்கட்கிழமை எப்பொழுது வரும், நமது நேயர்களோடு எப்பொழுது பேசலாம் என்று அருமையான பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நேர்களை, உங்களுடைய கேட்கும் சக்தியை இன்று நாம் சோதிக்கப் போகின்றோம். உங்களுடைய கேட்கும் சக்தி, அதாவது ஒரு கதை சொல்வேன், அந்த கதையை கேட்ட பிறகு உடனடியாக நீங்கள் அழைக்க வேண்டும். அழைத்து நான் கேட்கின்ற அந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்படி பதில் சொன்னீங்கன்னா நீங்க சிறந்த. சரி, கதைக்கு வருவோமா? ஸோ கதைக்கு வரும் கதை இதுதான். நேற்று மஞ்சள் தொப்பி அணிந்த ஒரு பெரியவர் 5 ஆரஞ்சு பழங்களை கையில் ஏந்தி வந்தார். அவர் காலை 8 மணிக்கான பேருந்தை தவறவிட்டார். பிறகு அந்த ஆரஞ்சு பழங்களை ஒரு சிறுமியிடம் கொடுத்து மகிழ்ந்தார். உங்களுக்காக இன்னொரு முறை, நேற்று மஞ்சள் தொப்பி அணிந்த ஒரு பெரியவர் 5 ஆரஞ்சு பழங்களை கையில் ஏந்தி வந்தார். அவர் காலை 8 மணிக்கான பேருந்தை தவறவிட்டார். பிறகு அந்த ஆரஞ்சு பழங்களை ஒரு சிறுமியிடம் கொடுத்து மகிழ்ந்தார். இதுதான் கதை. இந்த கதையை நீங்கள் உள்வாங்கிட்டு நான் கேட்கின்ற அந்த சட்டப்பூர்வமான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. ஊத காத்து வருது பாருங்க, சில்லுன்னு.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படினா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 7 29 19.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த

0: ஆசமல்லி.
1: ரொம்ப இரும்புறாரு, மருந்து எடுக்கணும். சரி, முன்பெல்லாம் அந்த தூது செல்றதுக்கு நமது சகோதரிகளுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க சொல்ல மாட்டாங்க, கூடவே ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. இப்பொழுது நேரம் மாலை மணி 4:26 நேர்களே. சற்று முன் நாம் கேட்ட அந்த கதையை ஒரு தடவை தான் சொல்லியிருக்கணும், இன்று 2 தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் ஒரு தடவை சொல்லும் பொழுதே அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சிருக்கணும். அதனால் உங்களுடைய இந்த கேட்கும் சக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் லிசனிங் ஆர்ட்ஸ். சரி, உண்மைக்குமே நமது நேயர்கள் ரொம்ப அறிவாளிகள். ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு நேயர் மட்டும் ஒரு பதிலை வந்து தப்பாக சொன்னார், மற்றபடி அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்து. நீங்களே
2: கேளுங்களேன்,
1: எந்த இடத்துல இருந்து கூப்பிடுறீங்க? சரி சொல்லுங்க, கதையை கேட்டீங்களா? நான் சொன்ன கதையை
2: கேட்டேன்.
1: அந்த பெரியவரின் தொப்பி என்ன நிறம்?
2: பெரிய தொப்பி மஞ்சள் நிறம்.
1: எத்தனை ஆரஞ்சு பழங்களை கையில வச்சிருந்தாரு?
2: 4 ஆரஞ்சு பழம்.
1: 4ஆ?
2: ஆமா.
1: எத்தனை மணி பேருந்தே அவர் தவற விட்டார்?
2: 8:00.
1: யாருக்கு அந்த ஆரஞ்சு பழங்களை கொடுத்தாரு?
2: சிறுமிக்கு.
1: அந்த சிறுமி உங்களுக்கு தெரியுமா?
2: தெரியாது.
1: சரி, ரொம்ப நன்றி. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: ஓ, அருமையா கூட நீங்க போட்ட மத பாட்டு அருமையான பாட்டு.
1: அந்த காலம் ஞாபகம் எல்லாம் வந்துருச்சவங்க ஞாபகத்துக்கு நன்றி.
3: யூஎஸ்ஜி.
1: சரி, கேட்டீங்களா அந்த பெரியவரோட கதையே?
3: கேட்டேன்.
1: அப்ப பதில் சொல்றீங்களா?
3: ஒரு மஞ்சள் தொப்பி இந்த பெரியவர் 5 ஆரஞ்சு பழங்களை
1: கையில் ஏந்தி வந்தார்.
3: அவர் 8 மணி பஸ்ஸை தவற விட்டார். பிறகு அந்த பழங்களை, ஆரஞ்சு பழங்களை ஒரு சிறுமியிடம் கொடுத்து மகிழ்ந்தார்.
1: ரொம்ப சமத்து. நீங்க இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? நீங்க
3: இன்றைக்கு நாசி கோரிங் செய்தேன்.
1: நாசி கோரிங்கா? நல்லா சமைப்பீங்களா நீங்க?
3: ஓரளவுக்கு சமைப்பேன்.
1: அப்படிங்களா? சரி, பாடலாம் நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல?
3: அருமையான பாடல்.
1: ரொம்ப நன்றி.
3: என்னுடைய உற்ற தோழனே மின்னல் எப்ப.
1: நீங்களும் தான் எங்களுடைய உற்ற தோழி. நன்றி.
4: பெருமாள் பேசுறேன்.
1: பெருமாள் வணக்கம், எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
4: வணக்கம், கிளங்கில இருந்து கூப்பிடுறேன்.
1: கிளங்கில இருந்து. சரி, கதையை கேட்டீங்களா? தாத்தாவோட கதையை
4: கேட்டேன்.
1: சரி, அவரது தொப்பி என்ன நிறம் சொல்லுங்க பாப்போம்.
4: அவரின் தொப்பி மஞ்சள் நிறம்.
1: எத்தனை ஆரஞ்சு பழங்களை கையில் ஏந்தி வந்தார்?
4: 5 ஆரஞ்சு பழங்களை கையில் ஏந்தி வந்தார்.
1: எத்தனை மணி பேருந்தை தவற விட்டார்?
4: அவர் 8 மணி பேருந்தை தவற விட்டார்.
1: யாருக்கு அந்த ஆரஞ்சு பழங்களை கொடுத்தார்?
4: ஒரு சிறுமிக்கு அந்த ஆரஞ்சு பழங்களை கொடுத்து மகிழ்ந்தார்.
1: நீங்க இவ்வளவு, நீங்க ஆசிரியரா? நீங்க சொல்லுங்க. ஆசிரியர்?
4: இல்ல.
1: இவ்வளவு சிறப்பா பதில் சொன்னா அப்புறம் நான் எப்படி போட்டியை நடத்துறது? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சரியாக எல்லா பதிலையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி பெருமாள்.
4: மிக்க நன்றி.

0: பகல் நிலவு திரைக்காகிடம் பெற்ற பாடலை கேட்டோம். இதில் ராதிகா நடிச்சிருக்காங்க. நான் நினைச்சேன் ரேவதியும் முரளியும் தானே. பிரவீன்குமார்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப வருஷமா அந்த படத்தை, பல வருஷமா அந்த படத்தை பார்க்கல, இன்னைக்கு பார்த்துடுறேன். இப்பொழுது நேரும் மாலை மணி 4:34. நேர்களே, கடந்த வாரம் மறைந்த இறைவனடி சேர்ந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஞாபகத்திற்கு வருகின்றார்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன்.
0: நான் குடை மழை வைரமுத்து, இளையராஜா, பாரதி ராஜா. பிரார்த்திப்போமா?

காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

எனக்குத்தான் சொன்னா ஒன்றும் கொடுக்க முடியாது. சரி நேர்களே, எம் எஸ் வாசுதேவன், பாரதி ராஜா இருவரும் காவியம் தானே. நமது நாட்டை சேர்ந்த எம் எஸ் வாசுதேவன் பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம், பாரதி ராஜாவும் அவர்களுடைய நட்பை குறித்தும். சற்று முன் பிரார்த்திப்போம் என்று சொன்ன உடனேயே இந்த பாடல் தான் வந்திருக்க வேண்டும், ஆனால் பி கேயின் பக்கத்தில் உட்கார்ந்து ஏதோ செஞ்சிட்டாரு. ஆனால் இந்த பாடலை இப்பொழுது கண் மூடிட்டு கேளுங்களேன். ஆனால் வாகனம் ஓட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அப்படி செய்ய முடியாது.

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
2: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்துவிடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ-டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல. இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI AI டெக்னாலஜி மைனர்ஸ் இ-டியூஷனின் மிக

0: மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்காமல் விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனப்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே, இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
1: மைனப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 0309072119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனப்ஸ் இ டியூஷன்.
2: நீங்கள் FM, இளமை, புதுமை, இனிமை.

0: நீங்க நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க பாப்போம். கவிதை வருமா? சில பேர் பார்த்தாலே நமக்கு பயமாவும் இருக்கும், ஆனா சில பேர் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி பார்வை கொண்ட நீங்கள் இன்று எத்தனை பேருக்கு வணக்கம் சொன்னீங்க? வணக்கம் சொல்வதை ஒரு பாரம்பரியமாக நம்ம செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கும் அதை போய் சொல்லி கொடுங்க, சரிங்களா? நம்ம ஒரு நாளைக்கு அத்தனை பேருக்கு வணக்கம் சொல்லுவோம் இங்கே மின்னல்ல, அது ஒரு சிறந்த ஒரு கலாச்சாரம் இங்கே. சரி, நீங்க டீ குடிச்சிருக்கீங்க, அப்புறம் இப்ப வணக்கத்தை பத்தி பேசினேன், ஒரு நகைச்சுவை வருது பாருங்க. இந்த டீக்கும் வணக்கத்துக்கும் நடக்கிற போராட்டத்தை கேளுங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷம் சிரிப்பீங்க.
1: என்ன
2: ஒரே குழப்பா இருக்கேன்.
1: வணக்கம் வணக்கம் குடுத்துரு.

நிசதனிதனி பாமகனிதாப கூட்டத்திலே கோயில் பூரா கமகமகச கமபமகச பாப்ப நின்னிதா தசாச நின்னிகாக பதனிச கமப கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிடத்தோம் கிடக தகிடத்தோம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிட

0: விஜய வணக்கம். மின்னலில்
1: என்னோட சீனியர், அவர் வந்துட்டு எல்லாம் உங்க வேலையை செய்ய வேண்டியதான். ஆனா அவருக்கு என்னதான் பிடிக்குமோ தெரியல, ஏதாவது ஒரு கதையை பேசுவாரு. போன வருஷம் ரிலீஸ் ஆன படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு.
2: உங்களை பார்த்தா அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதோ,
3: பேசணும்னு தோணுதோ,
1: நம்ம பேச விட்டாவது பரவாயில்ல, அவரே பேசுவாரு, நம்ம ஜஸ்ட் தலையை மட்டும் தான் ஆடணும்.
3: அதான் மத்தவங்கிட்ட அவர் பேச மாட்டாரு. இந்த மாதிரி
1: மத்தவங்கிட்ட யார்ட்டி பேச மாட்டாரு. ஆபீஸ்ல எல்லாருமே பாக்குறாங்க, ஓ இவருக்கு வந்துட்டு இது கூட மட்டும் தான் பேச பிடிச்சிருக்கு போறாரு.
2: ஐயோ
3: என்னங்க, உங்க கதையே பயமா இருக்க கேக்க.
2: இப்ப எப்படிதான் அவர்கிட்ட நீங்க தப்பிக்கிறீங்க?
1: எப்படி தப்பிக்க ஒண்ணும் பண்ண முடியல. அவர் வந்துட்டு அவரு எனக்கு பெரியவரு, அவரு நம்ம தான் பேச விட மாட்டாரு. இன்னொன்னு வந்து நானும் அவர் மட்டும் தான் தமிழாங்க.
2: தமிழ் பேசுவாருன்றீங்க, இப்ப வானொலி கேட்டா நீங்க உங்க நிலவரம் என்ன ஆவருது?
3: முதலாளி வேறன்றீங்க.
2: பொறுப்பேற்காத
3: மட்டும் சொல்லிக்கிறோம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: Linkums.
1: எல் நினோ, வெப்பத்தை எதிர்கொள்ள மக்கள் தயாராக வேண்டும். மடானி அரசின் கீழ் தமிழ் பள்ளி சீன பள்ளி மூடப்படாது, கல்வி அமைச்சு உறுதி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். எல் நினோ நாட்டின் வானிலையை பாதிக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அடுத்த ஆண்டு தொடக்கம் வரை தென்மேற்கு பருவகாலம் முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவும். இது மழைப்பொழிவை குறைப்பதோடு நீர் பற்றாக்குறை, காட்டுத்தீ, புகை மூட்டம் ஏற்படும் இடரையும் அதிகரிக்கக்கூடும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமீடி கூறினார். எனவே பொதுமக்கள் நீரை விவேகமாக பயன்படுத்துமாறு தேசிய பேரிடர் மேலாண்மை குழு தலைவருமான அவர் அறிவுறுத்தினார். திறந்த வெளியில் இருப்பதை தவிர்ப்பதும், இடர் அதிகம் உள்ளவர்கள் உடல் நலத்தை பேணுவதும் அதில் அடங்கும். பினாங்கு ஜார்ஜ்டவுன் ராஜாஜி தமிழ் பள்ளி 8 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான புதிய கட்டடத்தை பெறவுள்ளது. பண்டபரு ஐரிதம் ஃபாலிமில் அதன் கட்டுமானத்தின் புதிய தளத்துக்கான ஒப்புதலை கல்வி அமைச்சு வழங்கியது. 76 ஆண்டு பழமையான பள்ளியில் பயிலும் 100 மாணவர்களுக்கு இடம் போதாததால் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கல்வி துணை அமைச்சர் வொங் காவோ கூறினார். இதன் கட்டுமானத்திற்கு 18 மாதங்கள் வரை ஆகும் நிலையில் 2029 கல்வியாண்டுக்குள் புதிய இடத்தில் பள்ளி செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜாஜி தமிழ் பள்ளிக்கான புதிய கட்டட கட்டுமானத்திற்கான ஒப்புதல் கடிதத்தை ஒப்படைக்கும் விழாவில் வொங் காவோ கலந்து கொண்டு இவ்வாறு பேசினார். அதே நிகழ்ச்சியில் பேசிய கல்வி துணை அமைச்சர், மடானி அரசாங்கத்தின் கீழ் எந்த ஒரு சீன பள்ளியும் தமிழ் பள்ளியும் மூடப்படாது என உறுதியளித்தார். மாணவர் சேர்க்கை, பள்ளி கட்டுமான சிக்கல், தாய்மொழி பள்ளிகளின் எதிர்காலம் குறித்த சீன இந்திய சமூகத்தின் தொடர் கவலைகள் நிலவுகின்றன. இதற்கிடையில் தேசிய கல்வி அமைப்பின் ஒரு பகுதியாக அனைத்து பள்ளி பிரிவுகளையும் பாதுகாக்கும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை இது வெளிப்படுத்துகிறது. இதையே நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் உள்ளேயும் கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே தொடர்ந்து வலியுறுத்துவதையும் வொங் சுட்டிக்காட்டினார். பன்னாட்டு விநியோக சிக்கல், உலக சந்தையின் ஏற்ற இறக்கத்தை தொடர்ந்து பன்னாட்டு பொருளாதார நிலைத்தன்மையற்ற சூழலை எதிர்கொண்டாலும் சிலாங்கூரின் நிதி நிலைமை ஆரோக்கியமாகவே உள்ளது. அதோடு வருவாய் வசூல் இதுவரை நேர்மையான பாதையில் இருக்கிறது என மாநில மந்திரி பிசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். ஆகவே மாநில அரசு அவசர நடவடிக்கை எடுப்பதற்கான தேவை இல்லை என்று அவர் கூறினார். கடந்த மே மாதம் வரை மாநிலத்தின் வருவாய் 1.6 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவாகியுள்ளது. இது இவ்வாண்டு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கின் ஒரு பகுதி என்பதை டத்துஸ்ரீ அமீருடின் சுட்டிக்காட்டினார். 2020 தொடங்கி குவாலலம்பூர் முழுவதும் 10,000 மறைக்காணி சிசிடிவிக்களை பொருத்திய நடவடிக்கை அரசு மலேசிய காவல்துறை PDRM-இன் குற்ற விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளது. அத்துடன் PDRM-இன் சோதனை நடவடிக்கையின் செயல்பாட்டு திறனையும் மேம்படுத்தியுள்ளதாக தேசிய காவல்படை தலைவர் தான் ஸ்ரீ முகமது ஹலீத் இஸ்மாயில் கூறினார். இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் பொது பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய சொத்தாக உள்ளதென்று அவர் மேலும் குறிப்பிட்டார். அத்துடன் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு AI பயன்பாட்டை விரிவுபடுத்தும் PDRM-இன் கடப்பாட்டையும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த ஆண்டு இணைய மோசடி குற்றங்களால் ஏற்படும் இழப்பு 2.97 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியதாக தான் ஸ்ரீ முகமது ஹலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். இது முந்தைய ஆண்டின் 1.57 பில்லியன் ரிங்கிட்டுடன் ஒப்பிடுகையில் 1.4 பில்லியன் ரிங்கிட் அதிகமாகும். அந்த தொகையில் மிக அதிகமாக தோன்றா முதலீட்டு மோசடியால் 1.47 பில்லியன் ரிங்கிட் இழப்பு பதிவாகியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். 2024 இணைய மோசடி தொடர்பில் 35,368 வழக்குகள் பதிவாகியிருந்தன. கடந்த ஆண்டு 87 விழுக்காடு அதிகரித்து 66,204 அது பதிவாகியிருந்தது. கிளந்தானில் தற்போது 13,000 மேற்பட்ட ரோஹிங்யாக்கள் இருப்பதாக காவல்துறை மதிப்பிட்டுள்ளது. இருந்தும் அந்த மாநிலத்தின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்வதில் அவர்களின் நடமாட்டமும் இருப்பிடங்களும் சிறப்பு பிரிவு மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அவர்களுள் 5,373 பேர் ஐநா அகதிகள் உயர் ஆணையம் UNHCR அட்டையை கொண்டிருப்பதாக கிளந்தான் காவல்படை தலைவர் டாக்டர் மொமன் யூசுப் மாமட் தெரிவித்தார். மேலும் எந்த ஒரு சிறப்பு குடியிருப்பு மையத்திலும் அவர்கள் இல்லை என குறிப்பிட்ட அவர், உள்ளூர் சமூகத்தினரிடையே ஆங்காங்கே வசிப்பதாக கூறினார். இன்று மாலை 6 வரை நாட்டிலுள்ள 9 மாநிலங்களிலும் கூட்டரசு பிரதேசத்திலும் இடியுடன் கூடிய கனமழை பலத்த காற்று வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெர்லிஸ், கெடா, திருங்கானு, பஹாங், சிலாங்கூர், நெகிரி சிம்பிலான், ஜோஹூர், சபா, சரவா ஆகியவை அந்த 9 மாநிலங்களாகும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
0: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
1: புவிசார் அரசியல் மோதல்கள், உலகளாவிய சந்தை ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் தடங்கல்களின் இடரை குறைப்பதற்காக விநியோக மூலங்களை பன்முகப்படுத்தும் வியூகம் வழி சிங்கப்பூரின் ஆற்றல் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்படுகிறது. பன்னாட்டு சந்தையிலிருந்து திரவ மயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை பயன்படுத்துவதன் மூலம் அந்த குடியரசு குறிப்பிட்ட ஒரு விநியோகிப்பாளரை சார்ந்திருக்கும் நிலையை குறைத்துள்ளதாக தேசிய பல்கலைக்கழகத்தின் கொள்கை ஆய்வுக்கழக மூத்த ஆய்வாளர் ஃபைசல் யாஹியா தெரிவித்தார். சிங்கப்பூர் எல்என்ஜி இறக்குமதி திறனை அதிகரித்துள்ளதோடு வட்டார ஒத்துழைப்பையும் விரிவுபடுத்தி வருகிறது. மக்களாட்சி செயல்முறையையும் அரசியல் பங்கேற்பையும் வலுப்படுத்தும் தேர்தல் சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக பாலஸ்தீன அதிபர் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் சட்டமன்றத்தின் இடங்களின் எண்ணிக்கையை 200 அதிகரித்துள்ளதோடு வாக்களிப்பதற்கான தகுதி வரம்பை 1 குறைக்கும் சட்ட ஆணையில் கையெழுத்திட்டுள்ளார். இந்த உருமாற்றம் குறைந்தபட்ச ஒதுக்கீட்டின் மூலம் பெண்களின் பங்கேற்பை விரிவுபடுத்தியதுடன் வேட்பாளர்களுக்கான வயது வரம்பையும் 23 குறைத்தது. மேற்காசியாவில் மோதல் வெடித்ததிலிருந்து ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கியிருந்த தென்கொரியாவின் தொடர்புடைய 20 கப்பல்களுக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான அமைதி உடன்படிக்கை நம்பிக்கை அளித்துள்ளது. இருப்பினும் வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்பட உள்ள உடன்பாட்டின் விதிமுறைகள் விவரிக்கப்படாததை அடுத்து அந்த முக்கியத்துவம் வாய்ந்த தடம் மீண்டும் திறக்கப்படுவது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. தென்கொரிய கப்பல் பணியாளர்கள் 137 பேர் உள்ளிட்ட 103 கப்பல்களும் வெளிநாட்டு கப்பல்கள் 34 அந்த வட்டாரத்தில் சிக்கியுள்ளன. விளையாட்டு, உலகக்கிண்ண கார்பந்து. நியூசிலாந்து உடனான தொடக்க ஆட்டத்திற்கு முன்னதாக அரசியல் பதற்றங்கள், விசா சிக்கல்கள் ஆகியவை ஈரான் மேற்கொண்டு வரும் ஆயத்தப் பணிகளை பாதித்துள்ளதாக கூறப்படுகிறது. பயிற்சி முகாம் அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு மாற்றப்பட்டதும் பயணத்தில் ஏற்பட்ட கால தாழ்வுகளும் தனது அணியின் தயார் நிலையை பாதித்துள்ளதாக ஈரான் தலைமை பயிற்றுநர் ஆமிர் கெலேனோய் தெரிவித்தார். இருப்பினும் தனது அணி கவனம் சிதறாமல் இருப்பதாகவும் களத்திற்கு அப்பாற்பட்ட சர்ச்சைகளால் பாதிக்கப்படாது என்றும் அவர் வலியுறுத்தினார். நாளை லாஸ் ஏஞ்சலஸில் திட்டமிடப்பட்டுள்ள ஜி குழு தொடக்க ஆட்டத்தில் ஈரான் நியூசிலாந்துடன் பொருதுகிறது. எல் நினோ, வெப்பத்தை எதிர்கொள்ள மக்கள் தயாராக வேண்டும். மடானி அரசின் கீழ் தமிழ் பள்ளி, சீன பள்ளி மூடப்படாது, கல்வி அமைச்சு உறுதி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களே, எப்படி இருக்கீங்க? உங்கள் இடத்தில் மழையா வெயிலா? அநேகமான இடங்களில் மழைதான் என்று நினைக்கின்றேன். நாம் கூடவே வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மகிழ்ச்சியா இருங்க. எப்போதுமே ஒரு நேயர் அழைத்து சொன்னார், மனைவி அடிக்கடி கோச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நீங்க கோச்சுக்கிறீங்க? ஒரு தடவை கோச்சுக்கலாம், ரெண்டு தடவை கோச்சுக்கலாம், அடிக்கடி கோவித்தா என்ன என்ன செய்யறது? இந்த பாடலை கேளுங்க, உங்களுடைய கோபம் பறந்து போயிடும்.

உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: 5:27 நேர்களை தீர இசையில் இனிய பாடல்கள். சற்று முன் இடம்பெற்ற பாடல் வில்லு பாட்டுக்காரன் திரைக்காக இடம்பெற்ற பாடல். பாடல் பிடிக்கலையோ இல்லை தொலைபேசி அழைப்புகளை காணாதான் கேட்டேன், இல்லை ரொம்ப வேலையாக இருக்கீங்களோ எது எப்படியோ. புதன்கிழமை உங்களுக்கு பொது விடுமுறை, நன்றாக ஓய்வெடுத்து அந்த நாளை குடும்பத்தோடு உல்லாசமாக கழிக்க வேண்டும். ஐபித்தியே எங்கள் முதல் தேர்வு இயக்கத்தைச் சேர்ந்த ஷகீலன் கிருஷ்ணா எஸ்பிஎம் முடித்த மாணவர்களுக்கு ஏதோ ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கின்றார். அண்ணனுக்கு இப்போதான் திருமணம் நடந்திருக்கு, அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லிடுவோம். தொடரட்டும் உங்கள் சேவை ஷகீலன் கிருஷ்ணா.
1: அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வருஷம் எஸ்பிஎம் ரிசல்ட்ஸ் வந்த மாணவர்களுக்கு வந்து யூபியில் டிப்ளமா பாலிடெக்னிக்கும் கிடச்சிச்சு, டிப்ளமா யூனிவர்சிட்டியாகவும் கிடச்சிச்சு. ஆனால் அதில் ஒரு சில குறிப்பிட்ட மாணவர்களுக்கு வந்து டிப்ளமா பாலிடெக்னிக்கும் கிடைக்கல, டிப்ளமா யூனிவர்சிட்டியாகவும் கிடைக்கல. ஸோ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு சின்ன தகவல் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எதை பத்தினா, டிப்ளமா பாலிடெக்னிக் பத்தி. ஸோ நீங்க டிப்ளமா பாலிடெக்னிக் கிடைக்கலன்னா வந்து கண்டிப்பா யூபியில ரைவ் ஒன் செஞ்சிருப்பீங்க. இந்த ரைவ் ஒன் செஞ்சு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா வாழ்த்துக்கள், கண்டிப்பா நல்லபடியா போய் படிச்சுட்டு வாங்க. ஆனால் திருப்பி இந்த ரைவ் ஒன் மூலியமா உங்களுக்கு கிடைக்கலன்னா தயவு செஞ்சு சோர்ந்து விடாதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து திருப்பி எட்டாம் மாசம், இந்த வருஷம் எட்டாம் மாசம் இல்லைன்னா 9ஆம் மாசம் போல வந்து மை பாலிசிசி, அதாவது MYPOLYCC வெப்சைட்ல வந்து பாலிடெக்னிக் டைரக்டா அப்ளை பண்ற ஒரு போர்ட்டல் திறக்க போடுவாங்க, திறந்துருவாங்க. ஸோ அது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுல 5 choices இருக்கும், எல்லாமே டிப்ளமா இல்லைன்னா சிஜிஎல் கோர்சஸ் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். அது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஜனவரி போல திருப்பி செகண்ட் இன்டேக்ல நீங்க பாலிடெக்னிக்கு டிப்ளமா இல்லைன்னா காலேஜ் கம்யூனிட்டிக்கு சர்டிபிகேட் படிக்க கண்டிப்பா போகலாம். ஸோ இதை பத்தி மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பா வந்து மை பாலிசிசி வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல்கள் தெரிய வரும். நன்றி, வணக்கம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3 1 9 7 29 19.

சின்னவர் திரைக்காக இடம்பெற்ற பாடல். முன்பெல்லாம் சின்னவர் பெரியவர்னு வீட்டில் பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம், இப்படிதான் அழகா ஒரு அடைமொழி வைத்து அழைப்போம். சரி, கொட்டுக்களி கொட்டு நாயனம்னா என்னங்க? உடனே கூகுள் அண்ணன்ட்ட கேளுங்க என்னன்னு சொல்லிட்டு. அது ஒரு இயல் இசை நாடகம் சம்பந்தப்பட்டது. இப்பொழுது நேரம் மாலை மணி 5:40 நேரிலேயே திரை இசையில் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீரென்று உலக கிண்ணம் குறித்த செய்தி ஒன்று, அப்புறம் உங்களுடைய உலக கிண்ண கற்பந்தாட்ட போட்டியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஜெர்மனியே தனது உலக கோப்பையை பயணத்தை பிரம்மாண்டமாக தொடங்கி இருக்கிறது. உலக கோப்பையின் முதல் முறையாக விளையாடும் கொஞ்சம் இரும்பல் வந்துருச்சாதுனா கீரோசோவை 7-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான். இந்த போட்டி இதுவரை தொடரின் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்திருக்கிறது. ஜெர்மனியை பார்த்தீங்கன்னா 2018 மற்றும் 2022 உலக கோப்பைகளில் குழு சுற்றிலேயே வெளியேறியிருந்தது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் பிறகு முதல் முறையாக மீண்டும் உலக சாம்பியன் பட்டத்திற்கான முக்கிய வேட்பாளராக தங்களை அறிவித்திருக்கின்றது. இதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இது இந்த டெஜாவு மாதிரி 2014 ஜெர்மனி பிரேசிலை 7-1 என்ற கோல் எண்ணிக்கையில் தோற்கடித்த சம்பவத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறது. இப்படிங்க அப்படியே 7-1 அப்படின்னு வருது. அதுதான் இப்போ ஜெர்மனிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமோ தெரியல, தை மாதம் தான் தெரியும். ஏன்னா தை பிறந்தா நல்ல வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பாடல் வருது அதனால தான் அப்படி சொன்னேன். கேளுங்களேன்.

0: தம்பிக்கு எந்த ஒரு திரைக்காக இடம் பெற்ற ஒரு அருமையான பாடல். இந்த நேரத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கோம். உங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய மகிழ்ச்சியும் கூட. ரேடியோ பிசினஸ், ஒவ்வொரு சிறு வியாபாரிகளும் மின்னல் எஃப்எம் ஒவ்வொரு நாளும் தீராயிசையில் அறிமுகப்படுத்தி வருகிறது. இன்று நளினி தான் அந்த தொடர்பை நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருந்தார். வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஒளிப்பதிவு அனுப்பி இப்படி தான் பேசணும் இந்த சிறு வியாபாரிக்கு, இப்படி தான் நீங்கள் அறிமுகம் செய்யணும் அப்படின்னு சொன்னாருங்க. அது என்னன்னு நீங்களே கேளுங்களேன்.
1: அவங்க பேர் அங்கையர் செல்வி. அங்கையர் செல்வி தஞ்சோங் ரம்புத்தன் பலை போலீஸ் மனுக்கு சப்பாத்தி கடை போட்டிருக்காங்க. சப்பாத்தி மெயின்ல அவங்களுடைய பிசினஸ் மெயின் சப்பாத்தி. பட் மத்த சாப்பாடும் இருக்கு, கேட்டரிங் அதெல்லாம் செய்யறாங்க.
2: இன்னைக்கு தீரா இசை பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் தஞ்சோங் ரம்புத்தன் சின்ன வியாபாரம் பண்ணிட்டு

0: இருக்கேன். தஞ்சாவூர் தான் பாலாய் போலீஸ் மில்லுக்கு தான் எங்க கடை இருக்கு. சிதஸ்தோலு நாங்க ஏற்பாடு செய்யறோம். நாங்க வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, மீன் எல்லாம் சரிமா எல்லாம் வச்சிருக்கோம். ரொம்ப எல்லாரும் வந்து விரும்பி எல்லாம் வாங்குவாங்கன்னா சப்பாத்தி ரொம்ப பேர் சொல்லுவாங்க, சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க சப்பாத்தி. தஞ்சாவூர் தான் பாலாய் போலீஸ் ஸ்டேஷன் மில்லுக்கு அண்டி அங்கிள் கடை எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப விரும்பி எல்லாரும் கேட்கறது வந்து சப்பாத்தி ரொம்ப கேட்பாங்க, நல்லா இருக்கு உங்க சப்பாத்தி ரொம்ப மெதுவா இருக்குன்னு எல்லாரும் இஷ்டப்பட்டு வாங்குவாங்க. இங்க வந்து 3 வருஷமா நாங்க வியாபாரம் பண்றோம். அதுக்கு முன்னே வேற இடத்துல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது போக வீட்டு தேவைக்கும் நாங்க கட்டியும் செய்யறோம். ஒரு 200 பேருக்குள்ள செய்வோம். மற்றபடி கோயிலுக்கு கேட்டா இல்ல வீட்டு தேவைக்கு எதுக்கும் பர்சமா பர்த்டேவா எல்லாத்துக்கும் செய்வோம் நாங்க. எனக்கு ரொம்ப ஒத்துணையா இருக்கிறது என் கணவரு, அவர் ரொம்ப வசதி எனக்கு எல்லாம் அவரு தான். செய்வோம் அசைவோம் ரெண்டுமே என்னால செஞ்சு கொடுக்க முடியும். எப்படி ஆர்டர் கொடுக்குறாங்களோ அது அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன் எல்லாம். அப்படி ஏதாவது உங்க வீட்டு தேவைக்கு ஏதாவது நீங்க என்கிட்ட ஆர்டர் பண்றதா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். கோசம் 1 கோசம் 3932716 இந்த நம்பருக்கு நீங்க அழைக்கலாம். என்ன நான் காலையில 4 மணிக்கு முன்னேற சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் நான் கேட்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் முன்னேற எஃப்எம் கேட்கறதுல பாட்டுங்க எல்லாம் எப்போதுமே முன்னேற எஃப்எம் துணையா தான் இருக்குது. இன்னைக்கு எனக்கு தீரா விஷயம் பேசுறது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த முன்னேறதுக்கு ரொம்ப நன்றி.
1: அங்கே செல்வி, எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். சரி, இந்த பாடல் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. கேளுங்கள் தீரா இசையில்.

மனசு மட்டும் வச்சிருந்தா மாளிகையும் கெட்டவரும்னு ஒரு வரி வரல. அது எவ்வளவு நம்பிக்கையான ஒரு வரி பாருங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் வெற்றி பெறுகின்றவர்கள். நிச்சயமா பேச நல்லா இருக்கும் அப்படின்றீங்களா? இல்லை, நீங்கள் நம்புங்க, அதுவே நடக்கும். இந்த காடலை பாடலை கேட்ட பிறகு கதர் சட்டை வேட்டி சேலை இப்படி தான் வருது, அப்படியே கம்பீரமான ஒரு தோற்றம். சரி நேர்களே, மாலை 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மௌன ராகம் உங்களுக்காக இடம்பெற்றிருக்கிறது. மௌன ராகத்தை மௌன காகம்னு எழுதி வச்சிருக்காரு பி கே, பாருங்க மௌன ராகம். சரி, இங்க மறக்க முடியாத காதல், அப்புறம் முதல் காதல், பொதுவாக பலருக்கு இருக்கும் அப்படி ஒரு கதை ஒரு சூழலை கொண்டு வந்திருக்கேன். புதிய நேர்கள் அழைத்து அந்த சூழலுக்கு உங்களுடைய தீர்ப்பு கொடுக்கணும். சரிங்களா? 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8 செய்திகளுக்கு முன்பாக முத்துமணி மாலையை பரிசாக தருகின்றோம், எடுத்துக்கிங்க.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். கீதா ஸ்லாங்கூர் பற்றுச்சீட்டு முனைப்பின் கீழ் ஸ்லாங்கூரில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் 50,000 குடும்பங்கள் 100 ரிங்கிட் உதவித்தொகையை ஒவ்வொரு மாதம் என 6 மாதங்களுக்கு பெறுவர். இம்மாத இறுதியில் தொடங்கும் இம்முனைப்பு 140 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான முதலாம் கட்ட ஸ்லாங்கூர் மீள்திறனை வலுப்படுத்தும் தொகுப்பின் ஒரு பகுதி என மந்திரி பசார் இடது ஸ்ரீ அமினுடின் ஷாரி கூறினார். பேராக்கில் ரோஹிங்யா அகதிகளுக்கு சட்டவிரோதமாக வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட வணிக மனைகளை வாடகைக்கு விடும் உள்நாட்டினருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனெனில் எந்தவொரு நபருக்கும் வழங்கப்படும் வணிக உரிமம் உள்நாட்டினர் அல்லது வெளிநாட்டினருக்கு மாற்றப்படக்கூடாது என மந்திரி பசார் இடது ஸ்ரீ சரானி முகமது கூறினார். முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7,000 முதல் 8,000 ரோஹிங்யா சமூகத்தினர் அரசுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பின் மூலம் 3 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டனர் என்று தேசிய காவற்படை தலைவர் தான்ஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். இருப்பினும் தொடர்புடைய நாடுகள் எதிர்கொள்ளும் பல்வேறு தடைகள் காரணமாக இந்த செயல்முறை தற்போது முடங்கியுள்ளது என்றார் அவர். மியான்மர் அதிபர் மின் ஹங் லிங் சீன சகா ஜி ஜின்பிங்குடன் சந்திப்பு நடத்துவதற்காக பெய்ஜிங் சென்றுள்ளார். வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கும் அவரது பயணத்தினோடு மினோங் பிரதமர் லீ சிங்யாங்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜவ் லீஜியையும் சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சு கூறியது. இந்தியாவுக்கு பிறகு மினோங் மேற்கொள்ளும் 2வது அலுவல் பயணம் இதுவாகும். ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வொன் டெர் லெயன் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்பட்ட உடன்பாட்டை வரவேற்றுள்ளார். இந்த உடன்படிக்கை ஹார்மஸ் நீரினை உடனடியாக மீண்டும் திறக்க வழிவகுக்க வேண்டும். இது வட்டார நிலைத்தன்மைக்கும் உலக பொருளாதாரத்திற்கும் இன்றியமையாதது என்று அவர் கூறினார். 2026 ஃபீஃபா உலகக்கிண்ணம் நாளை மயாமி அரங்கில் நடைபெறும் ஹெஷ் குழு தொடக்கத்தில் உருகுவேவை எதிர்கொள்ளும் சவுதி அரேபியா முழு நம்பிக்கையுடன் உள்ளது. சவாலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்த அதன் பயிற்றுநர் ஜார்ஜஸ் டோனிஸ், இதே குழுவில் உள்ள ஸ்பெயின் கேப் வெர்டே ஆகியவற்றுடனான ஆட்டமும் சவால் மிக்கதாக இருக்கும் என்று ஒப்புக்கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: மாலை மணி 6:04 நேர்களே, மின்னல் எஃப்எம்மில் திராயிசையில் உங்களுக்கு பிடித்த அங்கம் வந்துவிட்டது. சூழலுக்கேற்ற பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டீங்களா? இன்னும் பயணத்தில் தான் இருக்கீங்களா? எது எப்படியோ கூட நாங்கள் வரோம் கடைசி வரைக்கும். சரி, இன்று ஒரு இனிமையான சூழலா? ஆமாம், பழைய ஞாபகத்தை நமக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல். உண்மைக்குமே இந்த காதல் தோற்றுதா இல்லை வென்றதான்னு தெரியல, கொஞ்சம் கேளுங்களேன்.
1: சென்றால் திரும்பவும் மீட்டெடுக்க முடியாத அழகான காலகட்டம், பள்ளி நாட்களில் இருந்து கல்லூரி வரை. மதனும் ரேணுகாவும் காதலித்தது சாதாரண காதல் இல்லைங்க. ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராக நேசிச்சாங்க. திருமணம் செய்து அழகான வாழ்க்கை வாழணும், அதுதான் அவங்களோட கனவு. ஆனா விதி பாருங்க, வேறொரு முடிவை அவங்களுக்கு எழுதியிருக்கு. இந்த காதலுக்குமே வரக்கூடாத ஒரு சோதனை. இரு குடும்பங்களோட எதிர்ப்பால அவங்களுடைய அந்த புனிதமான காதலை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. பிரிவின் வலி அது இருவரையுமே ஆண்டுகள் துரத்திக்கிட்டே வந்துச்சு. காலம் மட்டும் மெதுவாக அவங்களுடைய காயங்களை ஆற்றியிருக்கு. திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே அன்பான துணை, அழகான குழந்தைகள். ஆனா பாருங்க, விதி மீண்டுமே தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு திருமண விழாவில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரேணுகா திடீர்னு மதனை பார்க்கறா. அவளுடைய முகம் மலர்ந்தது, இதயம் துள்ளி குதிச்சது. மதன் என்று மகிழ்ச்சியுடன் அவனுடைய பெயரை அழைக்கிறான். ஆனா மதன் ஒரு நொடி அவளை பார்த்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா அங்கிருந்து போயிட்டான். என்ன நடக்குதுங்க? இப்ப கேள்வி இதுதாங்க, ரேணுகா மேல தவறா அல்லது முடிந்தது முடிந்ததுதான்? இதற்கு மீண்டுமே அந்த பழைய நினைவுகளை கொண்டு வரணும்னு நினைக்கிற மதன் சரியா? ஒருவேளை இப்படி இருக்குமோ? சில காதல்கள் மறக்கப்படுறதில்ல, அதனாலதான் அவன் அமைதியா எல்லைகளை காத்தானோ? பல ஆண்டுகள் கழித்து ஒரு பசுமையான நினைவுகளை நினைவுபடுத்திய ரேணுகா இந்த பக்கம். ரேணுகா தான் தெரிஞ்சு அமைதியா அந்த இடத்த விட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி பாக்காத மாதிரி போயிட்ட மதன் இன்னொரு பக்கம். இதுல நீங்க யாருடைய பக்கம்? புரியுது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கலாம். ஒருவேளை மதனோட மனசுல ரேணுகா மேல இன்னும் அந்த பழைய காதல் இருக்கா? அது எங்கடா ரேணுகா கிட்ட பேசினா அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டுரும்னு தவிர்த்தானா? அல்லது ரேணுகா நடந்தது நடந்துருச்சு, அது ஒரு பசுமையான காலகட்டம், இப்ப நல்ல நண்பர்களாக இருக்கலாமே, அப்படி ஒரு எண்ணத்துல பார்த்தாலா என்னவா இருக்கும்? இன்றைய மௌன ராகத்துல அழைத்து சொல்லுங்க, காத்திருக்கின்றோம்.
0: நம்ம திரேசா பேசுறத பார்த்தா எனக்கே அழுக வந்துடும் போல. சரி நேர்களை, கதை கேட்டீங்க இல்லையா? அவர் மதன் பேசியிருக்கலாம், பழைய வாழ்க்கையை மறந்து புதிய வாழ்க்கையில் இருக்கும் அவருக்கு இன்னும் பழைய விஷயத்தை மறக்க முடியலையோ என்னவோ, உடனே அவங்கள்ட்ட பேசாம அந்த இடத்துல இருந்து நவர்ந்துட்டாரு. மௌனம் காப்பது ஒருவேளை மதனின் முதிர்ச்சியை காட்டுறதா, இல்ல இன்னும் அவரால் அவங்கள மறக்க முடியலையா, இல்ல ரேணுகா ஒரு பழைய நண்பரை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் மதன் என்று அழைத்தாரா? சரி, நீங்கள் அழைத்து பேசலாம். மதன், ரேணுகா இருவரில் யார் சரி? மதன் பேசாமல் போனதற்கு என்ன காரணம்? சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8.
2: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9

0: சென்றால் திரும்பவும் மீட்டெடுக்க முடியாத அழகான காலகட்டம். பள்ளி நாட்களில் இருந்து கல்லூரி வரை மதனும் ரேணுகாவும் காதலித்தது சாதாரண காதல் இல்லைங்க. ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராக நேசிச்சாங்க. திருமணம் செய்து அழகான வாழ்க்கை வாழணும், அதுதான் அவங்களோட கனவு. ஆனா விதி பாருங்க, வேறொரு முடிவை அவங்களுக்கு எழுதியிருக்கு. இந்த காதலுக்குமே வரக்கூடாத ஒரு சோதனை. இரு குடும்பங்களோட எதிர்ப்பால அவங்களுடைய அந்த புனிதமான காதலை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. பிரிவின் வலி அது இருவரையுமே ஆண்டுகள் துரத்திக்கிட்டே வந்துச்சு. காலம் மட்டும் மெதுவாக அவங்களுடைய காயங்களை ஆற்றியிருக்கு. திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே அன்பான துணை, அழகான குழந்தைகள். ஆனா பாருங்க, விதி மீண்டுமே தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு திருமண விழாவில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரேணுகா திடீர்னு மதன பாக்குறா. அவளுடைய முகம் மலர்ந்தது, இதயம் துள்ளி குதிச்சது. மதன் என்று மகிழ்ச்சியுடன் அவனுடைய பெயரை அழைக்கிறான். ஆனா மதன் ஒரு நொடி அவளை பார்த்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா அங்கிருந்து போயிட்டான்.
1: நிர்மலா பேசுறேன்.
2: நிர்மலா எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: ரேணுகா மதன் கதையை கேட்டேன் மதன் ஏன் பேசாம போனாரு. ஆமா, ஏன் பேசாம போனார்னா, ஒருவேளை அவரு போய் அங்க பேசி இருந்துட்டு ரேணுகாவோட
2: கணவர் பார்த்துட்டாரா?
1: கணவர் பார்த்துட்டாருன்னு இல்ல, மேபி பிரச்சனை வரலாம். நம்மனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுடைய சந்தோஷம் கிடைக்கூடாதுன்னு இவர் ஒருவேளை பேசாம இருந்திருக்க.
2: ஓ, இப்படியோ? எங்கிருந்தாலும் நான் எந்த ரீதியிலும் உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, தூரத்துல இருந்தாலும் நான் அன்பா உன்னை பாத்துக்கிறேன்.
1: உன்னே அந்த தெய்வீக காதல்னா இப்படிதான் இருக்கும். அது 80 காலகட்டத்துல
2: இன்னமும் அனுபவம் பேசுற மாதிரி இருக்கு. ஆக நீங்க சொல்றது பேசாம போனது சரிதான்றீங்க.
1: ஒருவேளை இருக்கலாம்.
2: சரி, நன்றி, நான் சொல்லிடுறேன்.

0: பாதிச்சிருக்கு, அது மீண்டும் தொடர வேணான்றதுதான் அது குறிக்குதுன்னு தோணுது. மேபி அவங்க வந்து ஒரு ஒரு சந்தோஷத்துல கூப்பிட்டுருக்கலாம், பட் இந்த இந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துச்சுன்னா மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு கஷ்டம் நடக்குமோன்னு தோணுது. மேபி அவர் அது வந்து மதன் அந்த அளவுக்கு மேச்சுரிட்டி ஆகலையோன்னு தோணுது.
1: ஆமா, அவர் நல்ல நண்பரா பழகலாம் பாருங்க, ஏன்னா அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்கு இல்லையா, பழசெல்லாம் மறந்தாச்சு, காலம் கடந்துருச்சு. இதுக்கு பிறகு இன்னும் அப்படி அவர் நடந்துக்கிறது தவறு இல்லையா?
0: மகிழ்ச்சி.

0: சென்றால் திரும்பவும் மீட்டெடுக்க முடியாத அழகான காலகட்டம். பள்ளி நாட்களில் இருந்து கல்லூரி வரை மதனும் ரேணுகாவும் காதலித்தது சாதாரண காதல் இல்லைங்க. ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராக நேசிச்சாங்க. திருமணம் செய்து அழகான வாழ்க்கை வாழணும், அதுதான் அவங்களோட கனவு. ஆனா விதி பாருங்க, வேறொரு முடிவை அவங்களுக்கு எழுதியிருக்கு. இந்த காதலுக்குமே வரக்கூடாத ஒரு சோதனை. இரு குடும்பங்களோட எதிர்ப்பால அவங்களுடைய அந்த புனிதமான காதலை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. பிரிவின் வலி அது இருவரையுமே ஆண்டுகள் துரத்திக்கிட்டே வந்துச்சு. காலம் மட்டும் மெதுவாக அவங்களுடைய காயங்களை ஆற்றியிருக்கு. திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே அன்பான துணை, அழகான குழந்தைகள். ஆனா பாருங்க, விதி மீண்டுமே தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு திருமண விழாவில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரேணுகா திடீர்னு மதனை பார்க்கறா. அவளுடைய முகம் மலர்ந்தது, இதயம் துள்ளி குதிச்சது. மதன் என்று மகிழ்ச்சியுடன் அவனுடைய பெயரை அழைக்கிறான். ஆனா மதன் ஒரு நொடி அவளை பார்த்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா அங்கிருந்து போயிட்டான்.
1: ஏய் மதன், இப்படி பண்ணீங்க நீங்க, இது உங்களுடைய முதிர்ச்சியை காட்டுகிறதா? நேர்களே, மதனின் முதிர்ச்சியை காட்டுகிறதா, இல்லை இன்னும் அவருக்கு பயம் இருக்கா, இல்லை அவங்கள மறக்க முடியலையா, இல்லை பேசுனா வந்து ஏதாவது தவறா முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரேணுகாவுக்கு அந்த எண்ணமே இல்லை. பாருங்க, பழைய நண்பர் என்னை நினைத்து அவர் அழைக்கிறார், ஆனால் அவர் தெரியாத மாதிரி போறாரு. அதை பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஒரு பாடலுக்கு பிறகு அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். இந்த பாடல் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்ல. இது உங்களுடைய 90s கிட்ஸ், 90 ஆம் ஆண்டு ஞாபகங்களை கொண்டு வரும்.

0: சரி, சுங்கை பட்டாணி கடா.
1: சுங்கை பட்டாணி கடா, நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கு.
1: அங்க எப்படி இருக்கு வானிலை?
0: வானிலை மழையாவும் இருக்கு வெயிலாவும் இருக்கு. மழை வந்து இரவு நேரங்கள்ல வருது.
1: அப்ப நம்ம மனசு மாதிரி வாழ்க்கைனா வந்து மழையும் இருக்கணும் வெயிலும் இருக்கணும்,
0: துன்பமும் துன்பமும் கலந்து இருக்கிறது.
1: சரியா சொன்னீங்க. சரி சொல்லுங்க ரேணுகா. மதன் மதன் பேசாம போயிட்டாரு. என்னங்க இது, வருஷம் கழிச்சு ஒரு நண்பரை பாக்குறோம், அதுவும் நம்ம கூட பழகினவங்க, தெரியாத மாதிரி போலாமா?
0: கண்டிப்பா போக முடியாது. ஆனா ஒரே வரியில சொல்லணும்னா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்க கூடாதுன்னு அவர் போயிருப்பாரு.
1: நீங்க தானே காசு கொடுத்தீங்க.
0: ஆமா, ஏன்னா சில நேர

0: அரசி காஜாங்கிலேருந்து கூப்பிடுறோம்.
1: அரசி, உங்க பேரு அரசி தானா?
0: முத்தரசி
1: சொல்லுங்க.
0: என்னோட அவங்கள பார்த்தோடனே அவங்க அவர் வந்து ஒரு எதிர்பார்க்கல, அவங்கள பார்த்தத வந்து அவர் எதிர்பார்க்கல.
1: அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல,
0: அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த மனசுல வந்து அவருக்கு ஒரு போராட்டமா ஆகி என்ன செய்யணும்னு தெரியாம அவருக்கு அதை போயிட்டாரு, அவ்வளவுதான்.
1: இருந்தாலும் இத்தனை வருஷம் சென்று அதை மறந்து அவரு நண்பரா
0: மறக்கல இல்ல, அவருக்கு வந்து திடீர்னு பார்த்த கையோட அவருக்கு என்ன செய்யணும் ஏ செய்யணும் அவருக்கு தெரியல.
1: நீங்க அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தான் ஆதரவு தரீங்க,
0: ஏன்னா அவரோட வந்து உண்மை காதல், அவருடைய உண்மை காதல்,
1: அதுக்கு நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க.
0: அவங்களுடைய திங்கிங் வந்து ஐயோ நம்ம நம்மளுடைய பழைய காதலரை பாக்குறோமே, அங்க அவங்களுக்கு வந்து அது சந்தோஷம், அவருக்கு அது வந்து ஒரு கேள்வி.
1: ஆனா இருவரும் திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது, இருந்தாலும் அப்படி ஒரு எண்ணம் சரியானதா என்ன நினைக்கிறீங்க அரசி?
0: அதனால அவரால் அதை பேச முடியல, அவரால் என்ன சொல்லணும்னு அவருக்கு தெரியல. திடீர்னு பார்த்த கையால அவர் வந்து ரொம்ப பதட்டமா ஒரு சிந்தனையில பேசுமா வேணாமா சொல்லி அவர் கிளம்பிட்டாரு.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம். நான்
1: பானு கேரள இருந்து பேசுறேன்.
2: பானு, கோலாலம்பூர்ல எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க பானு?
1: சிகாம்பூர்.
2: இன்றைய நாள் நல்ல நாளா அமைந்ததா?
1: ரொம்ப அருமையா அமைந்தது. ரொம்ப
2: எல்லாமே வெற்றி,
1: எல்லாமே வெற்றி, எல்லாமே வெற்றி.
2: இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஐயோ, பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கு.
2: நீங்க என்னுடைய வாழ்க்கைய மகிழ்ச்சியா கிட்டீங்க. சரி, இப்ப நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கீங்க, நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். இப்ப மதனை பத்தி சொல்லுங்க.
1: ஆமா, நானும் கேட்டேன். பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இயல்பா கடந்து போயிருவாங்க, அடுத்த ஸ்டெப்க்கு போயிருவாங்க இல்லீங்களா. ஆனா ஆண் சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் தயக்கம் அதுல இருக்கும். சோ அவர் என்னதான் இன்னொரு வாழ்க்கையா நல்லபடியா அமைஞ்சாலும், அவருக்கு வந்து மேபி ஏதோ ஒரு ஓரத்துல இந்த பழைய காதல் வந்து ஒட்டிட்டு இருக்கோ என்னன்னு தெரியல. மேபி அவங்களை பார்க்க போய் பழைய காதல் திரும்பி வந்துருச்சுன்னா அந்த பயமா கூட
2: ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு
1: கூட
2: இருக்கலாம். ஏன்னா இருக்கிற இந்த உறவுல நியாயமா நேர்மையா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு.
1: ஆமா, அது அது அது உண்மைதான்.
2: இது வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா சொல்லணும், டிக்டாக்ல சொல்லணும். நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. சரி, நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். இன அடிப்படையில் சமூகத்தை பிளவுபடுத்தும் அரசியல் பரப்புரைகளால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடாது என்று பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது அதிக அளவிலான அரசியல் பரப்புரைகள் இன உணர்வுகளில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்த அவர், மக்களின் நலன், எதிர்காலம், மனித விழுமியங்கள் ஆகியவையே கவனம் செலுத்தப்பட வேண்டிய உண்மையான விவகாரங்கள் என சுட்டிக்காட்டினார். தலைநகர் புகிட் கியாரா நீண்ட வீடுகளில் வசிக்கும் 98 குடும்பங்களுக்கு 2 இலவச வீடுகள் வழங்கப்படும். தமன் ரிம்பா கியாராவை பொது பசுமை பகுதியாக பராமரிக்கும் சீரமைப்பு திட்டத்தின் இவ்வீடுகள் வழங்கப்படுவதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றம் நாட்டில் உள்ள 14 பள்ளிகளில் பாதுகாப்பான பள்ளி வளாகம் என்ற முன்னோடி திட்டத்தை தொடங்கவுள்ளது. இத்திட்டத்தின் வழி ஏறக்குறைய 20,000 மாணவர்களும் பணியாளர்களும் பயனடைவர் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். பிலிப்பீன்ஸின் தெற்கு பகுதியில் ரிக்டர் கருவியில் 6.2 பதிவாகியுள்ள நிலநடுக்கம் உலுக்கியுள்ளது. மிண்டானோ தீவின் கடற்பகுதியில் இன்று மாலை 5:18 மணி அளவில் கடலுக்கடியில் 112 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் நிறுவனம் USGS கூறியது. எனினும் சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்படவில்லை. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புக்கொண்ட சில மணி நேரங்களில் லெபனான், சிரியா, காசா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்படும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரால் காட்ஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய எல்லைகளையும் எல்லையோர இஸ்ரேலிய குடியிருப்புகளையும் ஜிஹாடி கூறுகளுக்கு எதிராக பாதுகாக்க இஸ்ரேல் பாதுகாப்பு படை IDF லெபனான், சிரியா, காசாவில் உள்ள பாதுகாப்பு பகுதிகளில் வரம்பற்ற காலத்திற்கு தொடர்ந்து என குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு. AIA மலேசியா நிறுவனம் நாட்டின் தொழில்முறை ஆடவர் இரட்டையர் பூப்பந்து வீரர்களான கோசேவை நூர் இசுடின் ரும்சானி ஆகியோருடன் இணைந்து நடத்திய ஸ்மாஷ் இட் பீன் #ஃபைட்டின் என்ற சிறப்பு பூப்பந்து கலந்துரையாடலை நடத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் 30 ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டுமல்லாது பொதுமக்களிடையே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டதாக அமைந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

நேரம் 7:04. நேர்களே, பாட்டு கடை ராத்திரியில் பாடி பாடி விற்கின்ற ஒரே கடை, உலகத்தில் இருக்கின்ற ஒரே கடை, மின்னல் எஃப்எம்மின் பாட்டு கடை. சரி, எங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களை அறிமுகப்படுத்தி வைங்க. உங்களுடைய நண்பரை கூப்பிட சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 3-2-2-8-2-4-7-6-8 புதிய நேர்கள் உங்க சகோதராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அழைத்து விரும்பிய பாடல்களை கேட்கலாம். ஒலிபரப்பு நாங்கள் தயார். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ராத்திரியில் பாடும் பாட்டு, அருண்மொழி, MS வாசுதேவன்.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301907219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: மணிமேகலை, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கண்ணே.
1: இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, சர்ப்ரைஸ், ஆச்சரிய கால் அழைப்பீங்க.
2: எனக்கும்
1: ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு மாறி ஆயிருச்சு. என்ன மணிமேகலை, நம்ம இன்னும் வாய்ப்பு கொடுக்காம இருக்கோம்னு சொல்லிட்டு யாரு அன்னைக்கு பேசுனது?
2: அன்னைக்கு
1: நீங்க
2: உடனே
1: நம்ம பிரவீன் குமார் உங்களை பிடிச்சு நான் இன்னைக்கே கூப்பிடலாம்னு சொல்லிட்டேன், அதனாலதான்.
2: ஆமா ஆமா, நன்றி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்.
1: ஆக உங்களுடைய அக்காவுக்கு நானு, நீங்க, பிரவீன் குமார், மூணு பேரும் இந்த விருப்ப பாடலை அனுப்பி வைக்கிறோம் ஜோகருக்கு, சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.

0: உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: வணக்கம் குமரன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்படி சொல்லணும், உங்க புண்ணியத்திரன் நல்லா இருக்குன்னு
1: சொல்லணும். உங்க புண்ணியத்தையே நல்லா இருக்குமே.
2: சரி, நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க சொல்லுங்க?
1: சிரம்பன்ல இருந்து கூப்பிடுறேன்.
2: சிரம்பன்ல இருந்து கூப்பிடுறீங்க, பெயர் என்னவோ?
1: என் பெயர் மேகலா.
2: மேகலா, சரி சொல்லுங்க மேகலா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவோ அந்த பாடல் வேணும்.
2: அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவோ, இது வந்து ரஜினி நடித்த திரைப்படமோ?
1: ரஜினியான்னு தெரியல, பாடுறது வந்து நம்ம மலேசியா வாசுதேவன்.
2: சரி, அப்ப அவருடைய குரலில் அள்ளி தந்த பூமி வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க. சரிங்களா, நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: நீலாயிலிருந்து கூப்பிடுறேன். என் பேரு பிரேமலதா கோவிந்தராஜு.
2: என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து இன்னைக்கு என் தங்கைக்கு பிறந்த நாள். அவங்க பேரு வந்து கௌரி கோவிந்தராஜு. எஸ், அவங்க வந்து விடுஞ்சா கல்யாணம்ல வந்து காலம் இளவி நீர் காலம் அந்த பாட்டு போடுங்க.
2: ஏன் உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும்?
1: அந்த பாட்டு வந்து ஒரு பாண்ட், அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி, அவங்க கூட நம்ம அந்த ஹாப்பினஸ்ஸா இருக்கிற மாதிரி. எப்பயுமே அந்த பாட்டு ஓடுறா, அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, அக்கா ரேடியோல அந்த பாட்டு ஓடுதுக்கா அப்படின்வாங்க. சோ இன்னைக்கு அவங்களோட திருநாள்ல வந்து இந்த பாட்டு நான் அவங்களுக்காக கேட்டுக்கிறேன்.
2: சரி, பாட்டு எப்படி ஓடும்?
1: பாட்டு ஓடாது, பாட்டு வந்து
2: ஒலிபரப்புறோம், கேட்டுட்டே இருங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 19.
1: ரேகா சொல்லுங்க. ரேகா,
2: எனக்கு சிகரம் படத்துல இருந்து போட முடியாது. ஏன் போட முடியாது?
1: ஏன்னா நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்கன்னு சொல்லல.
2: நான் ஷாலாம்ல இருந்து கூப்பிடுறேன்.
1: சரி, ஷாலாம்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க.
2: நன்றி.

0: திலக அறுமுகம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: மீனம்மா
0: பக்கத்துல யாரு இருக்காரு? அவர் யாரு?
1: நான் மீனம்மா தெரிய வேணாமா? கணவர் தான்
0: இருக்காரு. அவர் பேர் என்னவோ?
1: அவர் பேரு விக்னேஸ்வரன் மகாலிங்கம்.
0: சரி, அவருக்காகவும் உங்களுக்காகவும் பாட்டு வந்துகிட்டே இருக்கு.
1: ரொம்ப நன்றி.

0: வணக்கம்.
1: யாரு பேசுறீங்க தலைவா? உங்க பேர் சொல்லுங்க.
0: சுப்ரா, ஜோபாலன் பேசுறேன்.
1: சுப்ரா, உங்க குரலை கேட்டுன்னு எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா ஆண் நேயர்களே ரொம்ப குறைவா கூப்பிடுறாங்க.
0: உங்களை
1: கேட்டு நீங்க பேசின உடனே எனக்கு ஒரே மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு அந்த பாட்டு வேணும்.
1: சரி, அவங்க பேர் என்னவோ?
0: என் மனைவி பேர் வனிதா.
1: வனிதாக்கு கடைசியா என்ன பொருள் வாங்கி கொடுத்தீங்க?
0: அவங்களுக்கு 8th பர்த்டே வருது, கண்டிப்பா வாங்கி கொடுத்தாவணும்.
1: இன்னைக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு. சரியா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. பிளான் பண்ணிக்கு. அப்ப நைட்டு கூட்டி போய் கடையில் சாப்பிட்டு நாளைக்கு காலையில் அவங்களுக்கு ஃபிரைடே 8 கேலாயில. அப்ப ஜோர்ல இருந்து கேலாய்க்கு டிராவல் பண்ணிட்டு போனோம் அவங்க கூட்டிட்டு வரத்துக்கு.
1: உண்மைக்குமே இந்த பாடலை எப்படி தெரியுமா பாடணும்? நல்ல கணவர் வாய்ந்ததுக்கு அப்படின்னு மாத்தணும் நம்ம.
0: நன்றி நண்பா, நன்றி நண்பா,
1: நன்றி.

0: கப்பங்கிலிருந்து விமலா பேசுறேன்.
1: விமலா ரொம்ப நன்றி. விமலா
0: எனக்கு பிடிச்ச பாட்டு, எனக்கு விருப்பி கேட்கிற பாட்டு வந்து தர்ம யுத்தத்திலிருந்து ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நீல.
1: ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு வேணும்?
0: அது அதோட இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மலேசியா வாசியனோட குரல், அவரோட அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பாட்டு எனக்கு தான்.
1: அதுக்கு முன்ன உங்களுக்கு நன்றி சொன்னேன், நீங்க ஏன்னு கேட்டீங்க.
0: ஆமா, சாரி, மன்னிச்சிருங்க.
1: இல்ல, மின்னல் எஃப்எம் கழித்ததுக்காக நன்றி சொன்னேன்.
0: நன்றி சொல்லணும். அஜி என்ன எடுத்துட்டீங்கல்ல, அதுக்குதான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: அப்பா அப்பு சிங்கப்புலோ.
2: ரொம்ப தூரத்துல இருந்து கூப்பிடுறீங்க போல. அப்பு எப்படி இருக்கீங்க? அப்பு நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க பாருங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன்.
3: சரி, ரொம்ப ரொம்ப இதா இருக்கு.
2: உங்க கூட பேசுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பு ரொம்ப நன்றி. அப்பு சந்தோஷமா இருங்க.
3: எனக்கு ஒரு பாட்டு வேணும்.
2: சொல்லுங்க என்ன பாட்டு.
3: என்ன
2: வச்சு குளிக்கிறீங்களா இல்லையா நீங்க?
3: இல்ல வந்து குளிக்க சார்.

0: ஹலோ, வணக்கம். மின்னலா சார்?
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
0: சிலம்பரசி, நான் பிணைங்கிலிருந்து பேசுறேன்.
1: ரொம்ப நல்ல பேருங்க. யாருங்க உங்களுக்கு இந்த பேர் வச்சா?
0: அம்மா.
1: அம்மாவா? அம்மாவோட பேர் என்னங்க?
0: அம்மா பேர் மல்லிகா.
1: மல்லிகாவுக்கும் சிலம்பரசிக்கும் என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு குருவாயூரப்பா பாட்டு வேணும்.
1: குருவாயூரப்பா பாட்டு, அது என்ன திரைப்படம் சொல்லுங்க, அப்பதான் அந்த பாடல் உங்களுக்காக வெளியிட்டுருவேன்.
0: புதிய கீதங்களா?
1: புது புது அர்த்தங்கள்.
0: புது புது அர்த்தங்கள்.
1: உங்க பேருக்காக அந்த பாடல நான் ஒளிபரப்புற, மன்னிச்சிட்டேன். சரிங்களா சிலம்பரசி? நன்றி.
0: நன்றி.
1: சிலம்பரசி தான் இன்றைய பாட்டுக்கடையின் கடைசி வாடிக்கையாளர். பாட்டுக்கடையை நாங்கள் சாத்துறோங்க. இசை மழையில நனைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது நன்றி. எனக்கு உதவியாக இருந்த பிரவீன்குமாருக்கு நன்றி சொல்லி நானும் விடைபெறுகின்றேன். எஸ் குமரன், அடுத்த அறிவிப்பாளர் பொன்கோகிலம் உங்களை காற்றின் மொழி வழி சந்திக்கின்றார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஸ்லாங்கூர் ஷாலாம் அதை சுற்றியுள்ள பகுதிகளை இணைக்கும் 3 இலகு ரயில் திட்டம் LRT 3 இம்மாத இறுதியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். அதன் செயல்பாடுகள் தொடங்கும் நாள் குறித்து 2 வாரங்களில் அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் வணிகங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு B2B-ஐ வலுப்படுத்த மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் இணக்கம் தெரிவித்துள்ளன. வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சபுவிற்கும் உஸ்பெகிஸ்தான் விவசாய அமைச்சர் ஐப்ரோகிம் அப்டுக்கரானா மோனோவிற்கும் இடையிலான இருதரப்பு சந்திப்பில் இந்த இணக்கம் காணப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு தொடக்கம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் வலுவான அல்நினோ காரணமாக ஏற்படும் வெப்பமான வானிலையை சமாளிக்க மத்திய மாநில அளவிலான அரசாங்க நிறுவனங்கள் தங்கள் தயார் நிலையை அதிகரித்து வருகின்றன. அல்நினோ மழைப்பொழிவை குறைப்பதோடு நீர் பற்றாக்குறை, காட்டுத்தீ, புகை மூட்டம் ஏற்படும் இடரையும் அதிகரிக்கக்கூடும். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது பிரான்ஸ் விதித்துள்ள இலக்கவியல் சேவை வரியை அந்நாடு நீக்க தவறினால் பிரெஞ்சு வைன் ஷாம்பின் மீது 100 விழுக்காட்டு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் ஜெனீவாவில் G7 உச்சநிலை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக அதிபர் டிரம்பிற்கு விருந்தளிக்க உள்ள சூழலில் இம்முரண்பாடு வெடித்துள்ளது. சூடான் கிழக்கு சாட் பகுதியில் உள்ள பெண் அகதிகள் அளித்த பாலியல் வன்முறை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணையை தொடர்ந்து எல்லைகளற்ற மருத்துவர்கள் MSF அமைப்பு அதன் 18 பணியாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் இனிவரும் காலங்களில் MSF அமைப்பில் பணியாற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அது தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தம், உலகளாவிய எரிசக்தி விநியோக தடை, பணவீக்க அழுத்தம் குறித்த கவலைகளை பெருமளவு தணித்துள்ளது. இந்த அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 5 விழுக்காடு வரை சரிவடைந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: தொடக்கம் நீங்கள் மின்னலோடு இணைந்திருக்க வேண்டும். உங்களோடு நான் பொன் கோகிலம். தொடக்க பாடலை கேட்போமா?
1: அம்மடி நீ சூசேஸ்தி ஆறு சகசு பைட்டேசி போலீசுக முடிச்சு வளச்சின சேத்த

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:41. கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:41.

தெலுங்கு பாடல்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நேரம் இப்பொழுது 8:24. சரிங்க, புதிய வரவு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லும் போது இந்தி பங்காரம் அப்படிங்கிற திரைப்படத்தை தான் பலரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றார்கள். சமந்தா இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பு மட்டுமல்லாது சமந்தாவுக்கே ஒரு புதிய ஒரு பாதையை கொடுக்கும் அப்படிங்கிறதும் நம்பப்படுகின்றது. ஏன்னா அவங்களே ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வித்தியாசமான ஒரு கதை அம்சம் கொண்ட திரைப்படமாகவும் இருக்கின்றது. சரி, அடுத்து எஸ்பி சரண் ஹரிணி கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல், அந்த பாடல் 8:41 தெலுங்கு பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். சரி, உலகக்கிண்ண காட்பந்து போட்டி ஆரம்பமாகி விட்டது, உங்களுக்கே தெரியும். ஆக துக்கம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு எந்த விளையாட்டு, எந்த விளையாட்டாளர் அப்படின்னு உங்களோட அபிமான விளையாட்டாளர்களுக்கும் உங்களுடைய அபிமான குழுக்களுக்கும் நீங்கள் காத்துக்கொண்டே இருப்பீர்கள். காத்திருப்பது மட்டுமல்லாது ரொம்ப ரொம்ப ஆர்வமாக மறுநாள் வேலைக்கு போகணும். அதையும் சிலர் வந்து தவற விட்டுருக்கலாம், சிலர் வந்து முன்கூட்டியே ஒரு சில நீண்ட விடுமுறைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சில முக்கியமான விளையாட்டுகளுக்கெல்லாம் விடுமுறையை நீங்கள் எடுத்தும் வச்சிருப்பீங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல கருத்தில் கொள்ளணும். அது மட்டுமல்லாது எங்கேயாவது தூக்கத்தை திருடிட முடியும், அந்த பவர் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது ஆரோக்கியமான ஒரு ஒரு தூக்கம் உறக்கம் நம்மளுக்கு தேவை, அதை எங்கெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்து வச்சுக்கோங்க. விளையாட்டு முக்கியம் தான், உங்களுடைய டீம்ன்ற அந்த குழு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். இருந்தாலும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் முக்கியம் இல்லை, தூக்கமும் முக்கியம் இல்லை, அதை நீங்கள் வந்து புறந்தள்ளிடக்கூடாது, அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க.

0: போகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
2: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு?
1: சார் என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
2: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
2: அதிகமாவா? அதிகமானா?
1: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
1: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார்
2: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப
3: புரிஞ்சுகிட்ட முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: பிரதமரின் ரஷ்ய பயணம் நாட்டின் எரிபொருள் விநியோகத்தில் கவனம் செலுத்தும். சமூகத்தை பிளவுபடுத்தும் அரசியல் பரப்புரைகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். வணக்கம், சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை ரஷ்யா கசானுக்கு அலுவல் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அங்கு அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான முக்கிய சந்திப்பில் நாட்டின் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்யும் செயல் திட்டம் முக்கிய இடம் பெறுகிறது. ஆசியான் தலைவர்களுக்கும் ரஷ்ய தலைமைக்கும் இடையிலான சந்திப்பை உள்ளடக்கிய இந்த பயணம் மலேசியாவிற்கான எரிபொருள் விநியோகத்தின் தொடர்ச்சியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய பயன்படுத்தப்படும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு நிலவரத்தில், இன அடிப்படையில் சமூகத்தை பிளவுபடுத்தும் அரசியல் பரப்புரைகளால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடாது என்று பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போது அரசியல் பரப்புரைகள் இன உணர்வுகளில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்த அவர், மக்களின் நலன், எதிர்காலம், மனித விழுமியங்கள் ஆகியவையே கவனம் செலுத்தப்பட வேண்டிய உண்மையான விவகாரங்கள் என சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் மடானி அரசாங்கம் அதன் ஒவ்வொரு கொள்கை வரைவிலும் மனிதநேயம், கருணை, இரக்கம் ஆகியவற்றுக்கு எப்போதும் முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் வணிகங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு B2B-ஐ வலுப்படுத்த மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் இணக்கம் தெரிவித்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான வியூக உறவை மேலும் உறுதியான பொருளாதார விளைபயனாக மாற்றுவதற்கான ஒருபடியாக இது அமைகிறது. வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சபுவிற்கும் உஸ்பெகிஸ்தான் விவசாய அமைச்சர் இப்ரோகிம் அப்டுரா மோனோவிற்கும் இடையிலான இருதரப்பு சந்திப்பில் இந்த இணக்கம் காணப்பட்டது. அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வேளாண் துறையில் முதலீடு, வர்த்தக வாய்ப்புகளை ஆராய்வதற்காக சிறப்பு குழுவை அமைக்கவும் இரு நாடுகளும் இணங்கியுள்ளன. தலைநகர் புக்கிட்கியாரா நீண்ட வீடுகளில் வசிக்கும் 98 குடும்பங்களுக்கு 2 இலவச வீடுகள் வழங்கப்படும். தமன் ரிம்பாக்கியாராவை பொது பசுமை பகுதியாக பராமரிக்கும் சீரமைப்பு திட்டத்தின் கீழ் இவ்வீடுகள் வழங்கப்படுவதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். தொடக்க ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஓர் இலவச வீடு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும், இரண்டாவது வீட்டை 175,000 ரிங்கிட் விலையில் வாங்க வேண்டியிருந்தது தாகவும் தெரிவித்தார். இருப்பினும் இப்பகுதியில் வசிப்பவர்கள் B40 தரப்பினர் என்பதால் கலந்தாய்விற்கு பின் இரண்டாவது வீடும் அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என ஹெனா குறிப்பிட்டார். இன்று அத்திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையேற்றார். ஸ்லாங்கூர் ஷாலாம் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளை இணைக்கும் 3 இலகு ரயில் திட்டம் LRT-3 இம்மாத இறுதியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். அதன் செயல்பாடுகள் தொடங்கும் நாள் குறித்து 2 வாரங்களில் அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தற்போது சோதனை ஓட்டங்கள் இறுதிக்கட்டத்தில் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற சாலை பாதுகாப்பு மன்றத்தின் 62வது ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு ஆண்டனி லோக் தலைமையேற்றார். இதனிடையே மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றம் நாட்டிலுள்ள 14 பள்ளிகளில் பாதுகாப்பான பள்ளி வளாகம் என்ற முன்னோடி திட்டத்தை தொடங்க உள்ளதாக ஆண்டனி லோக் தெரிவித்தார். இத்திட்டத்தின் வழி ஏறக்குறைய 20,000 மாணவர்களும் பணியாளர்களும் பயனடைவர் எனவும் அவர் குறிப்பிட்டார். பள்ளி பகுதிகளில் ஆண்டுதோறும் சராசரியாக 70 சம்பவங்கள் நடப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டுவதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே விபத்துகள் நிகழ அதிக இடர் உள்ள பிற பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் சொன்னார். மலேசிய ஊடக மன்றத்தின் தலைவராக கூட்டரசு நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி தான்ஸ்ரீ நளினி பத்மநாதன் நியமிக்கப்பட்டதை ஊடகவியலாளர்கள் வரவேற்றுள்ளனர். நீதித்துறையில் அவருக்கு இருக்கும் பரந்த அனுபவம் நாட்டின் ஊடகத்துறையின் சுதந்திரம் உயர்நெறி நம்பகத்தன்மையை வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தான் ஸ்ரீநளினியின் சட்ட பின்னணி ஊடகமன்றத்தின் முடிவுகளும் கொள்கைகளும் நீதி வெளிப்படைத்தன்மை பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைவதை உறுதி செய்வதற்கான அடித்தளத்தை வழங்கும் என மலேசிய பத்திரிகை நிறுவனம் எம்பிஐயின் தலைவர் டத்து யோங் சுஹியோங் தெரிவித்துள்ளார். இதனிடையே அவரின் நியமனம் சுதந்திரமான நடுநிலையான தகுதியான நபரால் இந்த மன்றத்தை வழிநடத்தப்பட வேண்டும் என்ற அதன் நோக்கத்தை நிறைவு செய்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளரான டத்து அப்துல் கரி ஜாசின் குறிப்பிட்டுள்ளார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சதுபோலா சதுருனியா.
0: சிங்கப்பூரின் ஆழ்வலச்சந்தை இவ்வாண்டின் முதல் காலாண்டில் தொடர் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அந்நாட்டின் ஒட்டுமொத்த வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கை 9400 உயர்ந்துள்ளதாக மனிதவள அமைச்சர் MOM தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் மக்களின் வேலை வாய்ப்பு முதல் காலாண்டில் 5400 வலுவான உயர்வை கண்டுள்ளது. இது முந்தைய காலாண்டை விட அதிகமாகும். அதேவேளையில் குடியுரிமை இல்லாதவர்களின் வேலை வாய்ப்பு வளர்ச்சி மிதமாக உள்ளதாக அவ்வமைச்சு அதன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது பிரான்ஸ் விதித்துள்ள இலக்கவியல் சேவை வரியை அந்நாடு நீக்க தவறினால் பிரெஞ்சு வைன் ஷெம்பின் மீது 100 விழுக்காட்டு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். கடந்த 2019 அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்களான ஃபேஸ்புக், அமேசான், ஆப்பிள், கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் உள்ளிட்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் பிரான்ஸ் நாட்டின் எல்லைக்குள் ஈட்டும் வருவாய்க்கு அதன் அரசாங்கம் 3 விழுக்காட்டு வரியை விதித்தது. பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் ஜெனீவாவில் உச்சநிலை மாநாடு தொடங்குவதற்கு முன்னதாக அதிபர் டிரம்பிற்கு விருந்தளிக்கவுள்ள சூழலில் இம்முரண்பாடு வெடித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தம் உலகளாவிய எரிசக்தி விநியோக தடை பணவீக்க அழுத்தம் குறித்த கவலைகளை பெருமளவு தணித்துள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 5 விழுக்காடு வரை சரிவடைந்துள்ளது. வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் 1 $80 பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 4 விழுக்காட்டுக்கும் மேலாக சரிந்து பீப்பாய் 1 சுமார் 83.6 சுழியம் அமெரிக்க டாலராக வர்த்தகமாகியுள்ளது. இதற்கு முன்னதாக அமெரிக்கா ஈரான் மோதல் வெடித்த சில நாட்களிலேயே இவ்விரு முதன்மை கச்சா எண்ணெய் விலைகளும் $110 கடந்தது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் விரைவு நகரங்களுக்கு இடையேயான பேருந்து கட்டணங்களில் தள்ளுபடி வழங்கப்படும் என அதன் சுற்றுலா நிறுவனம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் தலைநகர் பகுதிக்கு அப்பாற்பட்டு வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த 30 வட்டாரத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்பவர்களுக்கு பேருந்து கட்டணத்தில் தலா 5,000 won என 8,000 வெளிநாட்டு பயணிகளுக்கு தள்ளுபடி வழங்கப்படும் என்று கொரிய சுற்றுலா நிறுவனம் கூறியது. தேசிய தடகள சைக்கிள் ஓட்ட வீரர் டத்து முகமது அசிசுல் அஸ்னியாவாங் நாட்டின் சைக்கிள் ஓட்ட திட்டத்தின் எதிர்காலம் குறித்து கவலை தெரிவித்துள்ளார். மலேசிய சைக்கிள் ஓட்ட துறையில் நிலவும் உட்பூசல்கள், அதிகாரத்துவ சிக்கல்கள், அடிமட்ட உள்கட்டமைப்பு பற்றாக்குறை ஆகியவற்றால் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக தொழில்நுட்ப இயக்குநர் ஜான் பெஸ்லி இவ்வாண்டு இறுதியில் பதவி விலகலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அசிசுல் அஸ்னி இவ்வாறு தெரிவித்துள்ளார். பெஸ்லி ஒரு பயிற்றுநர் மட்டுமல்ல, அவர் தடகளத்திலும் அதற்கு வெளியேயும் விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு வழிகாட்டி என்று அசிசுல் ஹஸ்னி விவரித்தார். பிரதமரின் ரஷ்ய பயணம் நாட்டின் எரிபொருள் விநியோகத்தில் கவனம் செலுத்தும். சமூகத்தை பிளவுபடுத்தும் அரசியல் பரப்புரைகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2013 ஆண்டு இன்றைய நாளில் புரோட்டோன் புதிய வாகனம் புரோட்டோன் சாகா சூப்பர் வேல்யூ SVA அறிமுகப்படுத்தியது. 1.3 லிட்டர் இயந்திரத்தை கொண்ட இந்த வாகனம் தானியங்கி அல்லாத வகைக்கு 33,438 ரிங்கிட் முதல் 33,888 ரிங்கிட் வரையும், தானியங்கி வகைக்கு 36,438 ரிங்கிட் முதல் 36,888 ரிங்கிட் வரையும் விற்பனை செய்யப்பட்டன. இந்த விலை புரோட்டோன் சாகா FLX விலையுடன் ஒப்பிடுகையில் சுமார் 12 விழுக்காடு அல்லது 5,000 ரிங்கிட் வரை குறைவாக இருந்தது. அதிகமான மலேசியர்கள் சொந்த வாகனம் வாங்கும் வாய்ப்பை பெறுவதற்கும், உள்ளூர் வாகன உதிரிபாக உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்களின் போட்டியாற்றலை மேம்படுத்துவதற்கும் குறைந்த விலையில் இந்த வாகனத்தை விற்பனை செய்யும் நடவடிக்கையை புரோட்டோன் மேற்கொண்டது. பாதுகாப்பு கூறுகள் மேம்படுத்தப்பட்ட இந்த வாகனத்தில் 2 காற்று பைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதோடு ஏசியன் NCAP வழங்கிய பாதுகாப்பு மதிப்பீட்டில் புரோட்டோன் சாகா SV 3 நட்சத்திர அங்கீகாரத்தையும் பெற்றது. புரோட்டோன் சாகா SV அறிமுகம் மலிவான விலையில் பாதுகாப்பான தரமிக்க வாகனங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் புரோட்டோன் நிறுவனத்தின் முயற்சியில் ஒரு மைல் கல்லாக அமைந்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثُمَّ رَدَدْنَاهُ أَسْفَلَ سَافِلِينَ. ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ஒவ்வொரு வாரமும் திருக்குர்ஆனுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் சூரத்து தீனுடைய 4 வசனங்களை நாம் பார்த்தோம். இந்த வாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஸும்மா ரததனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன். பிறகு அவனது தீய செயல்களால் அவனை தாழ்ந்தவர்களில் மிக தாழ்ந்தவனாக ஆக்கினோம் என்று அல்லாஹு கூறுகிறான். மனிதன் செய்யும் இழிவான செயல்கள் என்பது அறநெறி பண்பாடு மற்றும் மனித நேயத்திற்கு முரணானவை. ஒரு மனிதன் மற்றவர்கள் முன்னிலையிலும் காலத்தின் முன்னிலையிலும் தாழ்த்தி காட்டும் சில முக்கிய செயல்களை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். 1வது, மனிதநேயமற்ற செயல்கள். அதாவது துரோகம் செய்தல். தன்னையே நம்பியிருக்கக்கூடியவர்களுக்கு துரோகம் செய்வது மிக கொடுமையான இழிவாகும். பெண்களை துன்புறுத்துதல், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக செய்யப்படும் வன்முறைகளை தூண்டுவது ஒரு மிருக நிலைக்கு அவனை தள்ளிவிடுகிறது. நன்றி மறத்தல். ஒருவன் செய்த உதவியை மறந்து அவருக்கு தீங்கு நினைப்பது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமாக இருக்கும். 2வது, சுயநலம் மற்றும் பேராசை. பிறர் உழைப்பை சுரண்டுவதும் பொய்கூறி பொருள்கள் ஈட்டுவதும் இழிவானவை. அதாவது சுயநலம் என்பது இருக்கக்கூடாது. தான் மட்டும் நல்ல முறையில் வாழ வேண்டும், பிற மக்கள் வாழக்கூடாது என்பதில் சுயநலமான ஒரு நிலை என்பது இருக்கக்கூடாது. அதே போன்று பேராசை என்பது இருக்கக்கூடாது. பேராசை யாருக்கு அதிகம் வருகிறதோ அவர்கள் தவறான வழியில் பொருளை ஈட்டுவதற்கு முயற்சி செய்து அதனால் பல மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள். லஞ்சம் மற்றும் ஊழல், அதாவது கையூட்டு பெறுவது என்பது பிற மனிதர்களை அது பாதிக்க செய்கிறது. அதே போன்று ஊழல் செய்வதனால் மற்ற மனிதர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். 3வது, பண்பாடற்ற குணங்கள். புறம் சொல்லுதல், ஒருவருடைய மறைவில் அவரை பற்றி இழிவாக பேசுவது, சாதி மத பாகுபாடு, பிறப்பு மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் சக மனிதனை தாழ்வாக நடத்துவது, ஆணவம் கொள்வது, செல்வம் அதிகரித்த காரணத்தினால் ஆணவம் கொள்வது, அல்லது அதிகாரத்தின் செருக்கால் எளியவர்களை துன்புறுத்துவது, மேலும் ஒழுக்கத்தை விட்டு மோசமான செயல்பாடுகளில் ஈடுபடுவது, பிறர் மனம் நோகும்படி நடப்பதும் ஒரு மனிதனுக்கு என்றென்றும் நீங்காத இழிவை தேடித்தரும். ஒரு மனிதன் அல்லாஹுவிற்கும் அவனது கட்டளைக்கும் கீழ்படியாத போது அவன் மிருகங்களை விட தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்பதை அல்லாஹு தஆலா 5வது வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். ஒரு மனிதன் தாழ்ந்த நிலையை அடைவதும் உயர்ந்த நிலையை அடைவதும் அவனுடைய செயல்பாடுகளை பொறுத்தே இருக்கிறது. மனித படைப்பை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அந்த மனிதன் தன்னை அவனுடைய மோசமான செயல்களின் காரணமாக இழிவாக்கிக் கொள்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக சூரத்து தீனுடைய 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ்ஸாலிஹாதி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு முடிவில்லாத நற்கூலி உண்டு. பொறுமையாளர்களுக்கு முடிவில்லாத நற்கூலி என்பது உண்டு. இப்பொழுது ஈமான் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இறை நம்பிக்கை யாருக்கு வந்துவிடுகிறதோ நிச்சயமாக அவருடைய செயல்கள் அழகாக்கப்பட்டுவிடும். அடுத்து, எந்த மனிதரிடத்திலே நற்செயல்கள் வருகிறதோ அவருடைய செயல்களும் அழகாக்கப்பட்டுவிடும். அதைத்தான் அல்லாஹு தஆலா வஅமிலு ஸாலிஹாத் என்று சொல்கிறான். நற்செயல்கள் என்பதற்கு சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்றாவது, நிச்சயமாக பல வகையான சோதனைகள் வரும் பொழுது நாம் பொறுமையுடன் உறுதியுடன் இருந்து அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி செய்வது அற்புதமான நற்செயலாக இருக்கிறது. அத்தியாயம் 2:153 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். ஆக பொறுமை என்ற நற்செயல் மிகப்பெரிய ஒரு நற்பாக்கியத்தை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அது நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். கஷ்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு லேசான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதை தொடர்ந்து ஒரு நிம்மதியும் எளிமையும் கண்டிப்பாக வரும் என்பதை அல்லாஹ் 2 சூரத்துல் இன்ஷிராஹிலே சொல்லிக் காண்பித்திருக்கிறான். அதனால் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் விலகிவிடும் என்ற நம்பிக்கை மிகப்பெரிய நற்செயலாக இருக்கிறது. மூன்றாவது, நன்றி செலுத்தக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கிய எல்லா விதமான அருள் குடைகளை நினைத்து பார்த்து அல்லாஹுவிற்கும் நன்றி செலுத்தக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். அதே போன்று நமக்கு யார் உதவி செய்தாலும் அந்த மனிதர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அடிப்படையில் கண்ணியமாக அவரிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும், அல்லது அவருக்காக துஆ செய்து நன்றியினை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு என்னுடைய அருளை அதிகமாக்குவேன் என்று அத்தியாயம் 14:7 வசனத்திலே அல்லாஹு சொல்லித் தருகிறான். அதாவது ஒரு மனிதர் கிடைத்த நன்மைக்காக அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தினால், மேலும் அல்லாஹுடைய ஒவ்வொரு அருள் கொடைகளையும் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் அவனுடைய ரிசுக்கை இன்னும் அதிகப்படுத்துவான், இன்னும் அவரை சிறப்பாக அல்லாஹ் வாழ வைப்பான். நான்காவது நற்செயல், அதாவது எப்பொழுதும் எந்த சிரமங்கள் வந்தாலும் உள்ளச்சத்துடன் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையான உள்ளத்தோடு அல்லாஹுவிடம் கையேந்தினால் அவன் அதற்கு பதில் அளிக்கிறான். நீங்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்கிறேன் என்று அத்தியாயம் 40:60 வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான். துஆ என்பது மிகப்பெரிய ஒரு நற்செயலாக இருக்கிறது. அந்த நற்செயலில் அடியார்கள் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் அவர்களுடைய தலை எழுத்தையே அல்லாஹ் மாற்றி உயர்ந்த நிலைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து விடுகிறான். ஆனால் பொதுவாக மனிதனுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்றால், துஆ கேட்கக்கூடிய விஷயத்திலே மிகவும் அலட்சியமாக இருக்கிறார்கள். சிறிது நேரம் ஃபர்துடைய தொழுகையை நிறைவு செய்த பிறகு துஆ கேட்பதற்கு கூட அவர்கள் மனமில்லாமல் எழுந்து சென்று விடுகிறார்கள். துஆவிலே அதிகம் ஈடுபட வேண்டும். அதே போன்று முக்கியமான நாட்கள், முக்கியமான இரவுகள், இதில் அதிகம் துஆவிலே ஈடுபட வேண்டும். அப்படி துஆவிலே ஈடுபட்டால் அவருடைய வாழ்க்கையின் நிலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வந்துவிடும். சில இடங்களில் யாராவது துஆ ஓதினாலும் கூட அந்த துஆ நீண்ட நேரம் சற்று சென்றுவிட்டால் அதை கூட மக்கள் வெறுக்கிறார்கள். நீண்ட நேரம் துஆ தேவையில்லை, உங்களுடைய துஆவை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று மக்கள் பேசக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். இது போன்ற நிலைக்கு வந்துவிடக் கூடாது. பிரார்த்தனை என்பது, துஆ என்பது சிறந்த நற்செயலாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, மறுமை மற்றும் கூலி வழங்கப்படுவது என்பது நிச்சயம் என்பதை நம்ப வேண்டும். ஆக மறுமையையும் அதே போன்று கூலி வழங்கப்படுவதையும் ஒருவர் எதிர்பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அதுவும் மிகச்சிறந்த நற்செயலாக இருக்கிறது. இவ்வுலகத்தில் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் தகுந்த கூலி உண்டு என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். மரணம் நிச்சயம் ஒவ்வொரு மனிதருக்கும் வந்தே தீரும். மரணத்தை ஒவ்வொரு மனிதரும் சுவைத்தே ஆக வேண்டும் என்று அத்தியாயம் 3:185 வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நிச்சயமாக மரணத்தை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது. எந்த மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மறுமை என்ற அந்த விஷயத்தில் நம்பிக்கை கொண்டு அந்த நற்செயலின் மீது அவர் உறுதியாக இருக்கிறாரோ, அவருடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லித் தருகிறான், ஒரு மனிதன் அணுவளவு நன்மை செய்தாலும் சரி, அதை நாளை மறுமையிலே நிச்சயமாக அவனுக்கு முன்னால் அதை நான் காண்பிப்பேன். அணுவளவு தீமை செய்தாலும் நாளை மறுமையில் அவனுக்கு முன்னால் அதை நிச்சயமாக நான் காண்பிப்பேன் என்று பல இடங்களில் அல்லாஹு சொல்லி இருக்கிறான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது மறுமையின் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் நிச்சயமாக அந்த மனிதரிடத்திலிருந்து நல்ல செயல்கள் வெளிப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சில சமயம் தவறான செயல்களை அவர் செய்து இருந்தால் அதை நினைத்து வருத்தப்பட்டு திருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், அவன் மகா மன்னிப்பாளனாகவும் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறான். நற்செயல்களில் ஆறாவது மிகப்பெரிய பாதுகாப்பு அல்லாஹுவால் தான் ஏற்படுகிறது என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். யார் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்து தவக்கள் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவே போதுமானவன். எவர் அல்லாஹுவை சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு போதுமானவன், அவனே அவர்களுக்கு உதவி செய்வான் என்று அத்தியாயம் 65:3 வசனத்திலே அல்லாஹு சொல்லித் தருகிறான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நற்செயல்களை செய்தோம் என்றால் நிச்சயமாக அந்த நற்செயல்களுடைய பரக்கத்தை கொண்டு நல்ல மனிதர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கலாம். தீமையான செயலை செய்யும் பொழுது தாழ்ந்த நிலைக்குத்தான் செல்ல முடியும் என்பதை அல்லாஹு தஆலா 5:6 வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். சூரத்து தீனுடைய 7 வசனத்திலே இதற்கு பின்னரும் தீர்ப்பு நாளை பற்றி உன்னை பொய்ப்பிக்க செய்வது எது என்று அல்லாஹு கேட்கிறான். இதன் பொருள் என்னவென்றால் இறைவன் மனிதனை மிக அழகிய முறையிலே படைத்திருக்கிறான், அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் வழங்கியிருக்கிறான். ஆனாலும் மனிதன் இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? மரணத்திற்கு பின் ஒரு விசாரணை நாள், தீர்ப்பு நாள் இருக்கிறது என்பதை அவன் முழுமையாக நம்பாததே ஆகும். முழுமையாக நம்பினால் நிச்சயமாக அவனிடத்திலே தவறுகள் வராது. தீர்ப்பு நாளை யாரும் நிராகரித்து விடக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். சூரத்து தீனுடைய 8 வசனத்திலே அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், தீர்ப்பளிப்பவர்களில் அல்லாஹ் மிக மேலான நீதிபதி அல்லவா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த அத்தியாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி முடித்த பிறகு நபி அவர்கள் இந்த வசனத்திற்கு பதிலாக பலா வஅன அலா தாலிக மின ஷாஹிதீன், ஆம் நான் இதற்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த அத்தியாயத்தை ஓதி முடிக்கக்கூடிய சமயத்திலே நாமும் இப்படி சொல்வது அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இந்த அத்தியாயம் ஒரு கேள்வியுடன் முடிகிறது. அல்லாஹ் நீதிமன்றங்களில் எல்லாம் மேலான நீதிமன்றத்தை அவன் வைத்திருக்கிறான். நீதிபதிகளில் அவன் மேலான நீதிபதியாக இருக்கிறான். உலகில் பல அநீதங்கள் நடக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், அன்று ஒவ்வொரு அணு அளவு நன்மைக்கும் தீமைக்கும் அல்லாஹ் மிக சரியான தீர்ப்பை வழங்குவான். மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட அறிவையும் ஆற்றலையும் தவறாக பயன்படுத்தக்கூடிய சமயத்திலே அவன் தாழ்ந்தவர்களில் மிக தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுகிறான். அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தின் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி, ஒரு வைரம் அழுக்கில் விழுந்தால் அதன் மதிப்பு குறையாது, ஆனால் மனிதன் தன் குணத்தை இழந்து விட்டால் அவன் மிருகத்தை விட கீழானவனாக ஆகிவிடுகிறான். இருப்பினும் இந்த வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்க இரண்டு வழிகளை அல்லாஹு சொல்கிறான். ஒன்று உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும், இரண்டாவது நற்செயல்கள் செய்ய வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், இறை கட்டளைகளை செய்து நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு சொல்கிறான். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
1: மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, செவ்வாய்க்கிழமை 9:15 மாற்றமில்லா ஏற்றமில்லை. புதன்கிழமை காலை 6:00 ஹிஜ்ரத்து சிறப்பு தீன்ஸ்வே கானங்கள், மாலை 4:30 சிறப்பு நாடகம் ஆகிய மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியற்க தவறாதீர்கள்.
0: இளமை புதுமை இனிமை.

ஹரிச்சரன் சாஷா திருப்பதியை கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 9:33 காற்றின் மொழி நிகழ்ச்சியில பாடல்களை நாம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்களோட நான் பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன். 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு அருமையான தலைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஏன் அருமையான தலைப்பு அப்படின்னு சொல்றேன்னா, காட்பந்து காய்ச்சல் இப்போ இருக்கிறதுனால உலக கிண்ணத்தை பத்தி அங்கங்க பேசிட்டே இருக்கோம், சட்டை போடுறோம், அடிக்கடி வந்து சமூக வலைத்தளங்களை கொஞ்சம் பார்க்கக்கூடிய வாய்ப்புமே தான் இருக்கு. சரிங்க, பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க, பெண்களும் இப்பெல்லாம் ரொம்ப தீவிரமா தான் இருக்காங்க, அது பார்க்க முடியுது. ஆனா அதே வேளையில இரண்டு அணிகள், இரண்டு வெவ்வேறு குழுக்களா வீட்டுல இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்பா ஒரு வேற அணியா இருப்பாங்க, அப்புறம் அவருடைய மகன் வேற அணியில இருப்பாங்க. இப்படி உங்க வீட்டுல இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் இருக்கா? ஒரே அணிதான் சிக்கலே இல்லைங்க, சந்தோஷமா மகிழ்ச்சியா பார்க்கலாம், ஆரவாரம் பண்ணலாம், தோல்வினா தோல்வி அடையலாம், மகிழ்ச்சினா கொண்டாடலாம், இப்படி எல்லாமே இருக்கும். ஆனா வெவ்வேறு அணிகள் அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் நீங்க பேச போறீங்க 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு. 03-2282-5733 அல்லது 4768 அல்லது உங்களுடைய நண்பர்களுக்குள்ள வெவ்வேறு அணிகளா நீங்க இருக்கும்போது அந்த ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் அழைச்சி சொல்லுங்க. அது இந்த முறைதான் நமக்கு வந்து இந்த காட்பந்து உலகக்கிண்ண காட்பந்து காய்ச்சல் வரும்போது மட்டும்தான் இந்த வேற்றுமைகள் ஒற்றுமைகள் இப்படி எல்லாமே இருக்கும் இல்லையா? இருந்தாலும் இதுவரும் இதுவும் ஒரு பரஸ்பர அன்பு தான் இல்லைங்களா? அதனால நீங்க 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு அழைச்சி சொல்லுங்க. நீங்க எந்த அணி, உங்களுடைய நண்பர் எந்த அணி, அல்லது உங்களுடைய அப்பாவோ அல்லது மகனோ எந்த அணியில இருக்காங்க, எப்படி நீங்க வந்து இந்த முறை உலகக்கிண்ண காட்பந்து போட்டியை பாக்குறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க.

எல்லாருமே காத்துட்டு இருக்கிறது ஒரே ஒரு சொல்லுக்காக தானே. அன்பெனும் சொல் மட்டும் நாம சொல்லுவோம், ஏன்னா ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பான சொல்களை சொல்லும் போது அதுவும் மனசுக்கு ரொம்ப திருப்திகரமா மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? அதே வேளையில சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நடிக்க தெரியாதுங்க, நான் வந்து எதா இருந்தாலும் நேரடியா தான் சொல்லிடுவேன், எதா இருந்தாலும் மனசுல வச்சுக்காம மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலுமே நாம பக்குவப்பட்டவர்கள் அப்படின்னும் போது நம்முடைய சொல் ஒருத்தரை வந்து நேரடியாக ஒரு விஷயத்த வெளிப்படையா சொன்னாலும் கூட ஒருத்தவங்களுடைய மனதை புண்படுத்தாமல் சொல்வது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கலை, அதுவே ஒரு பெரிய அறிவு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில சொற்களை பயன்படுத்தும் போது ஒருத்தவங்களை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தக்கூடிய சொற்களாக இருந்தா யோசிச்சு பயன்படுத்தணுமா அப்படின்னு பார்க்கணும். அது காயப்படுத்துதுன்னா நமக்கு வலிக்கும்னா அவங்களுக்கு வலிக்கும் இல்ல? அதனால சொற்களை ரொம்ப கவனமா கையாள்வோம். 9:46 காற்றின் மொழியை கேட்டுட்டு இருக்கோம். சரி, அடுத்து நம்முடைய மலேசிய பாடலுக்கு செல்ல போகின்றோம். கொல்லாதே அப்படிங்கிற பாடல், சரண் நாராயணன் அவருடைய அவரே பாடுகின்ற ஒரு பாடல். நிச்சயமாக இந்த நேரத்தில் இந்த பாடலை கேட்டு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்.

கொல்லாதே சரண் அவரே எழுதி பாடல் வரிகளையும் அவர் தான் எழுதியிருக்காரு. இசையமைத்திருந்தார். அவரே பாடிய பாடலை தான் நாம கேட்டோம். அடுத்து ரூப்குமார் ராத்தோட் திப்பு கொண்டு வரக்கூடிய பாடல்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எனே பாஸ்டினால் ராயப்பன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்பாட்டு பலன்களும் அனைத்து தரப்பினரையும் குறிப்பாக அடித்தட்டு மக்களை முழுமையாக சென்றடைய வேண்டும் என பிரதமர் இடதுஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டங்கள் விவசாயிகள், மீனவர்கள், சிறுதோட்டக்காரர்கள் உள்ளிட்ட மக்களின் மேம்பாட்டை பிரதிபலிக்க வேண்டும் என நிதியமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு தொடக்கம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் வலுவான அல்நினோ காரணமாக ஏற்படும் வெப்பமான வானிலையை சமாளிக்க மத்திய மாநில அளவிலான அரசாங்க நிறுவனங்கள் தங்கள் தயார் நிலையை அதிகரித்து வருகின்றன. இன்று நடைபெற்ற 2026 தேசிய புகைமூட்ட வறண்ட வானிலை முதன்மை குழு கூட்டத்தில் அதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. பேரா லருட் மத்தாங் ஸ்லாமாவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 92 தொடர்ந்து நீடிக்கிறது. 33 குடும்பங்களைச் சேர்ந்த அவர்கள் 2 தற்காலிக மையங்களில் தங்கியுள்ளனர். இதனிடையே ஹுலுபேரா, கொலகங்சார், கிந்தா, கம்பார், மாலிம், பத்தங்படாங், ஹிலிர்பேரா ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் கொள்கை வியூக விவகாரங்களுக்கான ஆலோசகர் ஜஹீத் உர்ஹம் ரஹ்மான் இந்தியாவிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து நாடு திரும்பினார். குடிநுழைவு நடைமுறையின் போது அவரது பெயர் பாதுகாப்பு கண்காணிப்பு பட்டியலில் இடம்பெற்றிருந்ததை தொடர்ந்து அவர் புதுடெல்லி இந்திராகாந்தி பன்னாட்டு விமான நிலையத்தில் பல மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே ஜஹீர் உர் ரஹ்மான் நடத்தப்பட்ட விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வங்காளதேசம் இந்திய தூதரை விளக்கமளிக்க அழைத்துள்ளது. முன்னதாக இந்திய அதிகாரிகள் பின்னர் ஜஹீத் தனது பயணத்தை தொடர அனுமதித்த போதிலும் அவர் நாடு திரும்ப முடிவெடுத்ததாகவும் அந்நாடு தெரிவித்துள்ளது. 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளின்போது கடும் வெப்பம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை காலநிலை மாற்றம் அதிகரித்து வருவதாக கிளைமேட் சென்ட்ரல் தெரிவித்துள்ளது. 49 ஆட்டங்களில் செயல்திறனை பாதிக்கும் வரம்பான 28 பாகை செல்சியஸை தாண்டும் வெப்பநிலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக அந்த பகுப்பாய்வு கண்டறிந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மின்னலின் காற்றின் மொழியில் தொடர்ந்து இணைந்திருக்கும் எல்லா நேர்களுக்கும் மீண்டும் நன்றி. அதே சமயம் இப்பொழுதுதான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சரிங்க, இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான தலைப்பு. ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காட்பந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால முக்கியமான தலைப்பு. உலகக்கிண்ண காட்பந்து காய்ச்சல் இப்பொழுது கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க எந்த அணி, உங்க வீட்டுல எதிரும் புதிருமாக இரண்டு அணிகள் இருக்காங்களா, அதே வேளையில் உங்க நண்பர்களோட நீங்க வந்து எப்படி இந்த நட்பு தொடர்ந்துருக்கா? இந்த காட்பந்துனால பேசாத அல்லது முறிந்த நட்புகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. என்னன்னா சமூக வலைத்தளங்களை நிறைய பார்க்க முடியுது, சண்டைகள்லாம் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, அதெல்லாம் வேண்டாம். ஆனா இன்றைக்குள்ள கதைகள் எப்படி அப்படின்னு சொன்னா, நீங்க அழைத்து பேச போறீங்க இந்த உலகக்கிண்ண காட்பந்து போட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த அணிகளுக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும், அப்புறம் போட்டிகள் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நீங்க இந்த காட்பந்துனால உங்க நண்பர்கிட்ட பேசாம இருக்கீங்களா? ரொம்ப தீவிரமா இவங்க வந்து செயல்படுறாங்களே, இவ்வளவு தீவிரமா விடியோ உட்காந்து பாக்கணுமா? அப்புறம் சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடைகளுக்கு போயிடுவாங்க, ஏன்னா வீட்டுல வந்து விட மாட்டாங்க அப்படிங்கறதுனால கடைகளுக்கு போயிடுவாங்க. கடைகள்ல அங்க நீங்க வந்து உங்க நண்பர்களோடு அணி அணியாக திரண்டு அங்க நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய காட்பந்து, உங்களுக்கு பிடித்த அந்த காட்பந்து அணியின் விளையாட்டை. சரி, இப்பொழுது உங்களுடைய காட்பந்து காய்ச்சல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது தான் கேட்க போறோம். நீங்களும் அழைச்சு சொல்ல போறீங்க 03-2282-5737 அல்லது 4768 அழிச்சு சொல்லுங்க உங்களுடைய காட்பந்து காய்ச்சல் எப்படி இருக்கு, எந்த வகையில. நாளைக்கு மறுநாள் வேலைன்னாலும் ஒரு சிலர் பார்த்துட்டு கண்ணு முழிக்க முடியாம வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்க இல்லையா? அந்த கதைகளை கேட்க ஆசையா காத்துட்டு இருக்கோம், சொல்லுங்க.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

ஏ ரஹ்மான் கொண்டு வந்த பாடல் நம்ம கேட்டோம். தாயின் சிறப்பை உணர்த்திய ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தந்தை இருந்தனும், அதை மறந்துடாதீங்க. வீட்டில் ஏதாவது வாங்கி வைக்கணும் அப்படின்னாலும், உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் யோசிச்சிருங்க. என்னென்ன அவருக்கு தேவையான ஒன்று, ரொம்ப நாள் காத்துக்கிட்டே இருந்த ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த வாரத்தில் நீங்க வாங்கி கொடுத்துடலாம். அதே வழியில் ஏதாவது இன்ப அதிர்ச்சிகள் எல்லாமே நம்ம வந்து தயார் பண்ணுவோம் இல்லையா, அதையும் நீங்க இப்பொழுதுந்தே யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய பொழுது 10:30 காற்றின் மொழி நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் கொண்டு வரும் பாடல்.

நினைச்சிட்டே இருந்தா நிச்சயமா ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். சரிங்க, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தெரியுமா? முதலாம் தேதி ஜூலை மாதத்திலிருந்து இப்பொழுது நம்ம வந்து ஏடிஎம் சேவைகள்ல பணம் எடுக்கிறதோ அல்லது பணத்தை எடுக்கும்போது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு ரிங்கிட் வந்து வெட்டப்படும் இல்லையா, கட்டணமாக வெட்டப்படும். இனி ஜூலை 1ஆம் தேதி தொடக்கும் அந்த மாதிரி கட்டணம் வெட்டப்படாது. சில ஏடிஎம் நிலையங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பணப்பட்டுவாடா செய்யும் போது குறிப்பாக இப்போ ஒரு வங்கி அப்படின்னு சொன்னா அந்த வங்கி இல்லாமல் மற்ற வங்கிகளை நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஒரு ரிங்கிட் கட்டணமாக எடுக்கப்படும் இல்லைங்களா, அது வந்து 1ஆம் தேதி ஜூலையிலிருந்து இருக்காது, இலவசமாக நம்ம பயன்படுத்தலாம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல் இது வானொலியே.

வரைக்கும் இன்னஞ்சல் அனுப்பிடுங்க. யார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ உடனடியாக உங்களுக்கு ஒரு சிலரை ஞாபகத்துக்கு வரும். அடடா, இவங்கெல்லாம் பேசினா நல்லா இருக்குமே, இந்த பொண்ணு நல்லா பேசுவாங்களே, இந்த பையன் நல்லா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மறக்காம ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை 2:15 உங்களுடைய குரலும் ஒலிக்கக்கூடிய வாய்ப்பு காத்துட்ருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பகைமையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக எட்டப்பட்ட உடன்பாட்டையும் வரும் நாள்களில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்ற அறிவிப்பையும் பிரதமர் டதுஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வரவேற்றுள்ளார். மேலும் இந்த முன்னேற்றத்திற்கு வழிவகுத்த முயற்சிகளையும் குறிப்பாக பாகிஸ்தான் மேற்கொண்ட முனைப்புகளையும் பிரதமர் பாராட்டியுள்ளார். தலைநகர் புக்கிட் கியாரா நீண்ட வீடு குடியிருப்பாளர்களின் விவகாரத்திற்கு தீர்வு காணப்பட்டிருப்பது மக்களின் சிக்கல் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதில் அரசாங்கத்தின் கடப்பாட்டை பிரதிபலிப்பதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். சபாவிற்கான இடைக்கால சிறப்பு நிதி ஒதுக்கீடு 600 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 1.5 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டிருப்பது 1963 மலேசிய உடன்பாட்டின் கீழ் மாநிலத்தின் உரிமைகளை செயல்படுத்துவதை வலுப்படுத்துவதில் மத்திய அரசின் கடப்பாட்டை புலப்படுத்தியுள்ளது. சபாவின் நிதிநிலையை வலுப்படுத்தும் நோக்கில் மே 31 பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வெளியிட்ட அறிவிப்பை அமைந்துள்ளது என்று JRS தலைமைச் செயலாளர் டத்து அர்மீசன் முகமது அலி கூறினார். ஈரானுடன் எட்டப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து எண்ணெய் தாங்கி கப்பல்கள் ஓமானுக்கு அருகேயுள்ள கடல்வழி பாதை வழியாக ஹோர்மஸ் நீரினை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் நிரப்பப்பட்ட கப்பல்கள் உட்பட அனைத்து கப்பல்களும் ஹோர்மஸ் நீரிணையில் இருந்து மீண்டும் பாதுகாப்பாக வெளியேற தொடங்கியுள்ளது என டிரம்ப் தனது த்ருத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். செக் குடியரசு பொது ஊடகங்களின் கட்டமைப்பில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த புதிய மசோதா செக் குடியரசின் பொது ஊடகங்களின் கட்டமைப்பில் மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. மேற்காசிய மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரானும் அமெரிக்காவும் எட்டியுள்ள புரிந்துணர்வு உடன்பாட்டை இந்தியா, ஜப்பான், வங்காளதேசம் ஆகிய நாடுகள் வரவேற்றுள்ளன. இந்த ஒப்பந்தம் வட்டாரத்தின் அமைதியையும் நிலைத்தன்மையையும் மீட்டெடுக்க உதவும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

மலரும் நினைவுகள் நிகழ்ச்சி கேட்பதற்காக ஆர்வமாக நீங்களும் காத்துக்கொண்டே இருப்பீர்கள் என்பது எங்களுக்கும் தெரியும். பழைய பாடல்கள் என்றாலே இனிமை, நினைவுகள், இது எல்லாவற்றையும் மீட்டிக் கொடுப்பது தானே. தொடக்க பாடலை நாம கேட்கப் போகின்றோம். அன்பே வாத்திரைக்காக பாடலிடப்பெறுகின்றது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சில தத்துவ பாடல்களும் உங்களுக்காக இன்றைய தொகுப்பில் இடம்பெற காத்திருக்கின்றன. ஒவ்வொரு தத்துவத்திற்கு பின்னாலும் நம்முடைய வாழ்க்கையின் வரிகள் அமைந்திருக்கும் இல்லையா? அதனால ஒரு 4-5 பாடல்களை தொடக்க பாடல்களாக கேட்ட பிறகு டிக்டாக் பக்கம் நாம செல்வோம். நம்ம நேர்களுடைய விருப்ப பாடல்களையும் அங்கே கேட்போம்.

புதிய வனம் புதிய பூமி எல்லாமே நமக்காக தான் இருக்கின்றது இல்லையா. இயற்கை வளம் அத்தனையும் நமக்கானதுதான். நாம எப்படி அதை கொண்டாடுகின்றோம், எப்படி பார்க்கின்றோம் என்பதுதான். டி எம் சவுந்தரராஜன் கொண்டு வந்த பாடல் தொடக்க பாடலாக இடம்பெற்றது. சரி, அடுத்ததாக கண்ணை நம்பாதே அப்படிங்கிற பாடல் வரவிருக்கின்றது. பெருமளவு சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக எதை நாம் காண்கின்றோம் அதெல்லாம் உண்மையாகுமா அப்படின்னா, தீர விசாரித்து பார்த்தால் உண்மையாகவும் நமக்கு உண்மையாக இருப்பது மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இல்லைங்களா. சரி, பாடலை கேட்கலாம்.

டிஎம்எஸ் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். ஆக பாடல்கள், தத்துவ பாடல்கள் என்று சொன்னாலே அது டிஎம்எஸ்னுடைய குரலில் ஒலிக்கும் போது இன்னும் நமக்கு உற்சாகம் அதிகமாகத்தான் இருக்கின்றன. சரி, டிக்டாக் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பாடல்கள் ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் பாடலை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தொடக்கமாக டாக்டர் கதிரேசன் பேராக்கிலிருந்து செபஸ்டியா மல் சிரம்பான் இருந்து அனிதா ஸ்ரீ புருஷோத்தமன் பதலஞ்சயா தமிழ் செல்வி பந்திங் சிவம் இப்போவிலிருந்து சரஸ் அவங்களும் பாடலை கேட்டிருக்காங்க. கதிர் அவரும் சொல்லியிருக்காரு. மாலா கமுந்திங் பேரா ஒக்காரம்மா ஜோஹர்ல இருந்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள். எம் எஸ் சந்திரன் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர்ல இருந்து அவரும் பாடலை கேட்டிருக்காரு. ரஷ்வின் ராஜ் இன்னும் பட்டியல் நீளமாகவே போயிட்டுருக்கு, அதனால அடுத்து கௌரி பினாங்கிலிருந்து, மணிமேகலை பினாங்கிலிருந்து, டாக்டர் மணிமங்கை இப்போவிலிருந்து பாடலை கேட்கலாமா?

இந்த பாடலை கேட்கும் போது எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படிங்கிற அந்த வரியை தான் ரொம்ப முனைப்பா பார்ப்பாங்க. ஆனா அந்த பாடல இன்னொரு வரி இருக்கும், இது ரொம்ப ஆழமான வரியும் கூட, குறிப்பாக கணவன்மார்களுக்கு. இல்லாதான் இல்லாது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது அப்படின்னு, இல்லாதவனுடைய இல்வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை அதில் எங்கே நிம்மதி இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆழமான ஒரு வரியில் போகிற போக்கில் அந்த பாடலை வந்து கேட்டிருப்பீங்க. சரி, நேரம் இப்பொழுது 11:25. டிக்டாக் பக்கம் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் எல்லாமே டிஎம்எஸ்ஸுடைய பாடல்களாக இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அடுத்ததாக சுலோச்சனா விரும்பி கேட்ட பாடல். சுலோச்சனா வந்து தைப்பிங் பேராக்கில் இருந்து, நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள், இந்த பாடலை நான் விரும்பி கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்க. பிறந்த நாள் அப்படின்னு சொன்ன பிறகு பாடல ஒலிபரப்பாம இருந்தா எப்படி? எல்லாரும் ஈஸ்வரி கொண்டு வரக்கூடிய பாடல்

சுலோச்சனா விரும்பி கேட்ட பாடல் அந்த பாடல் ஸ்ரீ மோகனராஜு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஜெயலலிதா நடித்த முதல் திரைப்படம் இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்ஆர் ஈஸ்வரி அப்படின்னு சொன்னாலே துள்ளல் தானே இல்லையா? 11:30 இப்பொழுது நேரம். மலரும் நினைவுகளில் பழம் பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். ஆக படம் பழம் பாடல்கள் என்று சொல்லும்போது ஏம் ராஜா வராவிட்டால் எப்படி?

எம் ரஜா பி பானுமதி கொண்டு வந்த பாடல் நாம கேட்டோம். அடுத்ததாக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா கொண்டு வரக்கூடிய பாடல். இந்த பாடலை வந்து விரும்பாதோர் யாரும் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை சொன்ன பிறகு இங்க பெயர் பட்டியல்கள் அதிக நீளமாக வரும், நமக்கே வந்து நேரம் இல்லாமலே போயிடும். அதனால டிக்டாக்ல நேரலையில இருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா நேர்களுக்குமாக இந்த பாடல். அதே வழியில வாகனத்தில இருந்தும் வீட்டில இருந்தும் பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்களா? பாடல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது என்றால் அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் கருணையும் உங்கள் மீதே உண்டாவதாக. நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? வாழ்க்கை என்பதே இறைவனால் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட வரம். அதனால் நாம் அதனை எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நமக்கான வாழ்வையா, இல்லை மற்றவர்களுக்கான வாழ்வையா? மற்றவர்களுக்கான வாழ்வைத்தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆம், நாம் நமக்கு கிடைத்த வாழ்வை மற்றவர்களின் சொல்லுக்கு அடிமைப்படுத்தி நம் வாழ்வை துளைத்து யாரோ ஒருவரின் சொல்லுக்கு பயந்து மாற்றி அமைத்து மாயையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் அவன், ஏன் அவன் சொல்லுக்கு நாம் வாழ வேண்டும் என்று யாரும் சிந்திப்பதில்லை. அப்படி ஒருவன் சிந்தித்து வாழத் தொடங்கினால் அவனுக்கு கிடைக்கும் பட்டம் என்ன தெரியுமா? ஒழுக்கம் கெட்டவன், மரியாதை அற்றவன். ஏன் இப்படி ஒரு கட்டாயத்தில் நாம் வாழ வேண்டும்? யார் அவன் ஏன் நம்மை பற்றி பேசுகின்றான் என்று ஆராய்ந்து பார்த்தால் அவன் தன் வாழ்வை ஒழுங்காக வாழ தெரியாதவனாவான். ஏனெனில் அவன் வாழ்வை வாழும் நேரத்தில் அடுத்தவனை ஏளனம் செய்து வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கும் ஒரு அறிவற்றவன். அப்படி அறிவற்றவனின் சொல்லுக்காக நாமும் இருக்கக்கூடும். இதன் அனைத்திற்கும் கௌரவம் எனும் ஒரு சொல்தான் இவை அனைத்திற்கும் காரணம். ஆம், அவரைப் போல நாம் இல்லை. இந்த உடையை நாம் அணிந்தால் நம்மை அவர்கள் ஏளனமாக பார்ப்பார்கள். இப்படி அவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் சொல்லுவார்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வை நாமே அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்து விடுகின்றோம். அவர்களும் மற்றவர்களை பேசியே அவர்கள் வாழ்வை துளைத்து விடுகின்றனர். ஆக மொத்தத்தில் யாரும் அவரவர் வாழ்வை வாழ்வதில்லை. இதற்கு என்ன கரு என்று ஆராய்ந்தால் சில நிகழ்வுகளை இங்கே எடுத்துக்காட்டாக கூற நேர்ந்துள்ளது. ஆம், ஒரு பள்ளி வகுப்பில் படிக்கும் மாணவரிடம் அவர் தந்தை சொல்லும் அறிவுரைகள் என்ன தெரியுமா? தம்பி, நீ நன்றாக படித்தால்தான் உன் மாமாவை போன்று பொறியியல் படித்து கை நிறைய சம்பாதிக்க முடியும் என்றார். இங்கு அவர் செய்த மிகப்பெரிய தவறு இவனது மாமாவை எடுத்துக்காட்டாக கூறியதுதான். அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் பொறியியல் படித்து நல்ல நிலையில் உள்ளார் என்பது அவரின் அடையாளம். அதனை ஏன் நாம் அடைய வேண்டும்? அவருடைய அடையாளத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டார். அதை ஏன் நாம் எடுக்க வேண்டும்? நமக்கென்று ஒரு அடையாளத்தை நாம் உருவாக்க மறந்து விடுகின்றோம். அந்த தந்தை இவனது மாமாவை பற்றி சொல்லாமல், மகனே, நீ நன்றாக படித்தால்தான் உனக்கு பிடித்த துறையில் நீ சாதனை படைக்க முடியும் என்று சொல்லியிருந்தால் அந்த பையனின் மனதில் தனக்கான அடையாளத்தை தேட வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கும். அதை ஒருவரும் செய்வதில்லை. அதனால்தான் நம் பிள்ளைகளும் செம்மறி ஆடு போல் மற்றவர்கள் பின் சென்று தன் அடையாளத்தை தொலைத்து விடுகின்றனர். நமக்கென்று ஒரு பாதையை நாம் தான் அமைக்க வேண்டும். மற்றவர்கள் தம்மை பற்றி என்ன பேசுவார்கள் என்று எண்ணி வாழ்பவர்கள் என்றும் சாமானிய மக்கள்தான். மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன பேசினாலும் தன் காதுகளை அதற்கு கொடுக்காமல் தன் போக்கில் வாழ்பவர்கள் என்றும் சாதனையாளர்கள்தான். எனவே இறைவனும் இறைவனுடைய ரசூலும் வகுத்து தந்த வழிமுறையில் நாம் அவர்கள் சொல்வார்கள் இவர்கள் சொல்வார்கள் என்று பிறருக்காக வேண்டி வாழாமல் நாம் நமது வழியிலே நேரான வழியில் நல்ல முறையில் என்றும் இறை நம்பிக்கையோடு வாழ துவங்குகின்ற பொழுது நமது வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாக அமையும். வல்ல நாயன் அல்லாஹ் நமது வாழ்க்கையை வெற்றியான வாழ்க்கையாக அமைத்து தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கிம்.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
0: மலரும் நினைவுகளில் இனிமையான பாடல்கள் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நம்புகின்றோம். நல் உறக்கம் காணுங்கள். நாளைய பொழுது நல்ல பொழுதாக உங்களுக்கு அமையட்டும். ஒவ்வொரு விடியலும் நமக்காக விடுகின்றது. ஆக மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நொடியையும் நாம் கொண்டாடுவோம். அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம் மீண்டும் புதன்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பிற்பகல் 1 மணிக்கு சந்திப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். ஹாய் வணக்கம், நான் தேவகுரு. திங்கள் முதல் வெள்ளி வரை கரெக்டா வந்து ஒளிபரப்பாகுது இந்த மின்னல் எஃப்எம்ல. எல்லாமே நம்ம உள்ளூர் பாடல் தாங்க. சோ வேற என்ன, சந்தோஷமா இந்த ஒன் அவருக்கு கேட்டு மகிழுங்கள். லவ் யூ.

0: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு முகேந்திராவா பேசுறேன். சத்தியமா நான் சொல்ல ரெண்டி பார்வை. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: இருமீன்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான்
0: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டு மாநிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன் நினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: கர்நாடக இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: தளம். இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு என்ன வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

ஒரு நேயரின் குரல். இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 மணிக்கு.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பொம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: அறிவியலும் ஆன்மீகமும் டாக்டர் ஜெயபாலன்.
1: திருப்புகழில் கருவியல், மனித உயிரின் தோற்றத்தை பற்றிய நுணுக்கங்களை இன்றைய விஞ்ஞானம் கருவியல் அல்லது எம்பிரியாலஜி என்று வகைப்படுத்தியுள்ளது. சோதனை குழாய் குழந்தை, கருத்தரிப்பு சிகிச்சை, மரபணு ஆய்வு என்று அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது இந்த எம்பிரியாலஜி என்று சொல்லக்கூடிய கருவியல் தான். 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அருணகிரிநாதர் மனித உயிரின் தோற்றத்தை பற்றி தன்னுடைய திருப்புகழில் கூறியிருக்கின்றார். விந்து புலகித இன்பு சுருகிட சிந்தி கருவினில் இன்பச் சிறுதொளி விரித்த கமலமில் தரித்து ஒரு சுழி இரத்த குளிகையோடு உதித்த வளர்மதி என்று பொது திருப்புகழிலும், ஆணின் உயிரணுக்களை சுக்கிலம் என்றும் பெண்ணின் உயிரணுக்களை சுரோணிதம் என்றும் திருவருணை திருப்புகழிலும் அவர் கூறுகின்றார். இந்த இரண்டும் இணைந்த உருவாகும் மிகச்சிறிய உயிர்கருவை அவர் சிறுதுளி குளிகை என்று வர்ணிக்கின்றார். இன்றைய மருத்துவ அறிவியலில் இதையே கருவுறுதல் அல்லது ஃபெர்டிலைசேஷன் என்று கூறுகின்றோம். நுண்ணுயிர் நோக்கி மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கும் பொழுது, மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டது 17ஆம் நூற்றாண்டில் தான். கோடிக்கணக்கான உயிரணுக்களில் ஒன்று மட்டும் பெண் உயிரணுடன் இணைகின்றது. அந்த இணைப்பில் இருந்து ஒரு புதிய மனித வாழ்க்கை தொடங்குகின்றது. அருணகிரிநாதர் மேலும் ஒரு அழகான தாமரை இலையின் மேல் இருக்கும் நீர்த்துளி போல என்று வர்ணிக்கின்றார். இது சாதாரண கவிதை அல்ல. கருப்பையின் உள்ளே மிக நுண்மையான நிலையில் வளர துவங்கும் கருவின் அமைப்பை நினைத்து பார்த்தால் அந்த ஓமை எவ்வளவு பொருத்தமானது என்பது புரியும். இன்று விஞ்ஞானம் என்ன சொல்கின்றது? உயிரணுக்கள் இணைகின்றன, செல்கள் பிரிகின்றன, கரு உருவாகின்றது, இதயம் துடிக்க தொடங்குகின்றது, கைகள் கால்கள் கண்கள் மூளை என்று மனித உடல் உருவாகின்றது. இந்த நிலைகளை எல்லாம் அருணகிரிநாதர் மைக்ரோஸ்கோப் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் அவருடைய அனுபவத்தில் பாடலாக்கியுள்ளார். அறிவியல் உண்மையை ஆய்வு கூடத்தில் கண்டுபிடிக்கின்றது, ஆனால் மெய்ஞானம் அதையே ஆழ்ந்த சிந்தனையால் உணர்கின்றது. இரண்டின் பாதைகளும் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் அவை காட்டும் உண்மை பல நேரங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது. அதனால் தான் திருப்புகழ் என்பது வெறும் பக்தி பாடல் மட்டும் அல்ல, அது வாழ்க்கை உடலியல் மனவியல் என்று ஆன்மீக ஞானம் கலந்து நிற்கும் ஒரு அரிய களஞ்சியம். மனித உயிரின் தொடக்கத்தை பற்றிய இந்த பார்வை அருணகிரிநாதரின் கவிதை திறத்தையும் இயற்கையை உற்று நோக்கிய அவருடைய அறிவார்ந்த சிந்தனையையும் நமக்கு காட்டுகின்றது. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சந்திக்கும் இந்த புள்ளியில் நாம் வியப்புடன் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

வணக்கம். சலம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அமெரிக்காவும் ஈரானும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர எட்டியுள்ள உடன்பாட்டை வரவேற்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கூடிய விரைவில் புரிந்துணர்வு உடன்படிக்கை கையெழுத்திடப்படும் என இருதரப்பும் அறிவித்துள்ளன. இதனை அடைய அமைதி தூதராக செயல்பட்ட குறிப்பாக பாகிஸ்தானை அவர் பாராட்டியுள்ளார். இவ்விடை அமெரிக்கா, சீனா போன்ற வல்லரசு நாடுகள் உடனான நல்லுறவு, பன்னாட்டு நிலையில் தேசிய கொள்கை தொடர்பான சிக்கல்களில் நாட்டின் நிலைப்பாட்டை பாதிக்கவில்லை என பிரதமர் தெரிவித்தார். மலேசியா அனைத்து நாடுகளுடனும் நட்புறவு கொண்டிருந்தாலும் வணிகம், முதலீடு, சட்ட செயலாக்கம் தொடர்பான விவகாரங்களில் நாட்டின் முக்கியத்துவம் தொடர்ந்து தற்காக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். சபா வருவாயில் அம்மாநிலத்துக்கே திரும்ப தரப்படும் சிறப்பு நிதி 600 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 1.5 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. 1963 மலேசிய உடன்பாட்டில் அம்மாநிலத்தின் உரிமையை உறுதிப்படுத்தும் கூட்டரசு அரசாங்கத்தின் கடப்பாட்டை நிரூபித்துள்ளது. இவ்வாறு சபா மக்கள் கூட்டணி GRS தலைமைச் செயலாளர் ரத்து அர்மிசன் முமர் அலி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரினை வரும் வெள்ளிக்கிழமை முதல் முழுமையாக திறக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். அது தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை விரைவில் பொதுவில் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் பொறுப்பு ஈரானுக்கு உள்ளது. எனவே அந்த தடத்தில் வரிக்கு மாற்றாக கப்பல் போக்குவரத்து தொடர்பான சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பஹை தெரிவித்தார். 2026 ஃபீஃபா உலக கிண்ணம். பின்னிரவு நடைபெற்ற ஹெச் குழு தொடக்க ஆட்டத்தில் புதிய வரவு கேப் வரி ஐரோப்பிய வாகையாளர் ஸ்பெயினுடன் கோலின்றி சமம் கண்டதன் மூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் ஜி குழு தொடக்க ஆட்டத்தில் பெல்ஜியத்துடன் 1 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டதை அடுத்து உலகக்கிண்ண வரலாற்றில் தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற எகிப்தின் எண்ணம் ஈடேறவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 3 நிமிடங்கள். இடம்பெறுவது தீன்சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي.

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன்.

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அருமையான நேயர்களே, அருள்மழை பொழியும் நேரமது. உடலும் உள்ளமும் குளிர்ந்து மன மகிழ்ச்சியாக நம்முடைய காலை நேரத்தை துவக்கம் செய்கின்ற நேரம் இது. அல்ஹம்துலில்லா, இந்த உலகம் நமக்கு வாழவும் அதிலே சுகம் காணவும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அருமை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுப்பார்கள், இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் மத்தியிலே இருக்கின்ற உதாரணம். மறு உலகத்துடைய சுகமான வாழ்க்கைக்கு மாற்றமாக இங்கே பார்த்தால், கடலிலே இருக்கின்ற தண்ணீரில் நம்முடைய விரலை நனைத்து எடுத்தால் எவ்வளவு ஈரம் நம்முடைய விரலில் படுமோ அந்த அளவுதான் நாம் இன்பமாய் சுகமாய் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை என்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது மறுகுல வாழ்க்கை எவ்வளவு வியாபித்து அதிகமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் என்பதை இதிலிருந்து நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம். இந்த உலக வாழ்க்கை என்பது மிக குறைந்த இன்பங்களும் மிக குறைவான சுகம்தான். சில மணி துளிகள் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மற்ற நேரங்கள் அனைத்துமே நம்முடைய சிந்தனையும் கவலையும் அதிகம் அதிகம் நம்மை ஆட்கொண்டிருக்கும். வேலை நிமித்தமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவையாக இருக்கலாம், அல்லது நண்பர்களை சார்ந்தவையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய அண்டை வீட்டாரை சார்ந்ததாக இருக்கலாம். இப்படி எத்துறையில் பார்த்தாலும் கவலையும் கஷ்டமும் அது பற்றி சிந்தனையும் தான் நம்முடைய உள்ளத்தில் உலண்டு கொண்டே இருப்பதை ஒவ்வொருவரும் அறிய முடியும். இவைகளுக்கு மத்தியில் ஒரு சில மணி துளிகள் மட்டுமே நமக்கு இன்பத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் மறு உலக வாழ்க்கை என்பது இதிலிருந்து முழுக்க முழுக்க மாறுபட்டவை என்பதை அருமை நபிகளார் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள்.

அன்பானவர்களே, நம்முடைய அமலும் செயலும் சிந்தனையும் நல்லவையாக இருக்குமானால், அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற நல்ல காரியங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தினால் மறுகுலக வாழ்க்கை சிறப்புற்று இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் அருமை நபிகளார் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகம் மற்றவைகள் எல்லாத்தை விட அல்லாஹுடைய சிந்தனையில் இருப்பதுதான் உயர்ந்தது. இந்த உலகத்திலே அது சூழ இருப்பவையும் சிறந்தது. அல்லது அறிஞர்களாக இருப்பதோ அல்லது அந்த அறிஞர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக இருப்பதோ, இவைகள்தான் சிறந்தது என்று சொல்வார்கள். ஒன்று கற்றிருக்க வேண்டும் அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது அல்லாஹை சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நற்காரியங்களில் நம்முடைய நேரத்தை செலவழித்தால் அதில் அமைதியும் கிடைக்கும், நல்வாழ்வும் கிட்டும். இதன் மூலமாக இந்த உலகத்திலே நமக்கு ஏற்பட போகின்ற குழப்பங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற உயரிய

அன்பானவர்களே, நாம் எந்நேரமும் இந்த உலகத்தை பற்றி சிந்தித்தாலும் அது நல்லவையாக சிந்திக்க வேண்டும். தீய காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஒருபொழுதும் சிந்திக்க கூடாது. உதாரணமாக, இருவர்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டார்கள், பிரச்சனை உருவாகி இருக்கிறது. நாம் அங்கே சென்றால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழியை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதிலிருந்து நிவர்த்தி ஆவதற்குண்டான வழியை காட்டி கொடுக்க வேண்டுமே தவிர, இன்னும் அவர்களுக்கு பிரச்சனையையும் சிக்கலையும் உண்டு பண்ணுகின்ற வழியை ஒருபொழுதும் காட்டக்கூடாது. அமைதிப்படுத்த வேண்டுமே தவிர, ஆத்திரமூட்டி இன்னும் சாதாரண பேச்சிலிருந்து அடிதடி போய் அதைவிடும் தாண்டுகின்ற அளவிற்கு நம்முடைய ஆலோசனை அமைந்துவிடக் கூடாது. பிரச்சனை உருவாக்குபவர்களாக நம்முடைய செயலும் நம்முடைய ஆலோசனையும் ஒருபொழுதும் அமைந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்திலே நாம் ஒன்றை எடுத்துக் கொள்வோம். அதனால் உலகத்திலே வாழ்கிற காலங்களில் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு சிறந்தவையே என்ன வேண்டும், நற்காரியங்களை நம்முடைய சிந்தனை ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்நாட்களிலே எடுக்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இன்றிருந்து நாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எண்ணமும் செயலையும் கையில் எடுப்போம். வல்ல இறைவன் அதற்கு உதவி புரிவான்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, இன்று இரவு மணி 9:15 மாற்றமில்லா ஏற்றமில்லை. நாளை காலை மணி 6:03 ஹிஜ்ரத் சிறப்பு தீன்சுவை கானங்கள், மாலை மணி 4:30 சிறப்பு நாடகம் ஆகிய மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு தெய்வீகன் புவனாவோடு. இந்த செவ்வாய்க்கிழமையை இனிதே வரவேற்க தயாராகுங்கள்.
1: சரி, வணக்கம் மின்னல். நிறைய விஷயங்களை கொண்டு வர போதுங்க இன்னைக்கு. அதே நேரத்துல நல்ல பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
0: அது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் கொடுக்கறதுக்காக நாங்க காத்துட்டே இருக்கோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சிட்டீங்களா? காலையிலே சீக்கிரமா எழுந்திருக்கிறவங்க இருக்காங்களே, வாழ்க்கையில எல்லாத்தையும் சீக்கிரமா சாதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: சீக்கிரமா எழுந்து இந்நேரம் சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்ங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்க போகுது.
0: நிச்சயமா, ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய இடத்தை விட ஒரு புதிய எண்ணத்தை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம யாரு அப்படின்னு புரிய வைக்கிறது தான் இந்த புதிய புதிய பயணங்கள் அப்படின்றாங்க. அதனால நீங்க போற சாலையை காட்டிலும் இன்னைக்கு வேற ஒரு சாலையை எடுத்து முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையின் தேடல் அர்த்தம் எல்லாம் புரியும். ஆனா ஒன்னு இருக்கு, நெரிசல் அதிகமா இருந்துச்சுன்னா எங்களை தேடாதீங்க.
1: அதனால நேரம் இருக்கும் போது வேற பாத்து
0: நாளைக்கு பொது விடுமுறை, நாளைக்கு முயற்சி பண்ணுங்க. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 2ஆம் நாள் 2026, ஜூன் 16 செவ்வாய்க்கிழமையில் சந்திக்கின்றோம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: இன்றைக்கு வந்து நான் பிளாங்க் செய்வது, பிளாங்க்ன்னு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் வயிற்று பகுதிக்கு வந்து மிகவும் நல்லது. பிளாங்க் வந்து எப்படி செய்யுதுன்னா, நீங்கள் வந்து முதல் கீழே வந்து படுத்துக்கணும், கீழே படுத்துக்கலாம், இல்லை மெத்தையில் கூட நீங்கள் படுத்துக்கிட்டு செய்யலாம். முழங்காலை வந்து கால் வீரர்களோட இறுக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து எழுந்து எழுந்து உட்கார வேண்டும், படுத்து படுத்து எந்திரிக்க வேண்டும். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் 20 முதல் 30 வினாடிகள் செய்யலாம். எப்போதும் நான் சொல்கிற மாதிரி தான் வந்து 3 செட்டுக்கு நீங்கள் பண்ணணும். இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் காலையில் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா காலையில் தான் வந்து நீங்கள் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அப்போதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து எல்லாருமே பண்ணலாம், வயசு குறவானவங்கலேருந்து இளமையானவர்களுக்கும் எல்லாருமே இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட நான் நாளைக்கு இன்னொரு ஃபிட்னஸ் டிப்ஸோட வரேன். நன்றி, வணக்கம்.

0: மணிப்பு 6:40 மலேசிய நண்பன்ல இருந்து வரலாம். மலேசிய ஊடக மன்றத்தின் தலைவராக முன்னாள் நீதிபதி நளினி பத்மநாபன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாதில் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கின்றது.
1: சரி, மக்கள் ஓசில முதல் பக்கத்துல என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னா, புகிட் கேரா ரூமா பஞ்சாங் பகுதி மக்களின் 44 ஆண்டுகால வீட்டு பிரச்சனைக்கு தகுதியுடைய குடும்பங்களுக்கு தலா 2 மாற்று வீடுகளை முற்றிலும் இலவசமாக வழங்கும் வரலாற்று மிக்க சிறப்பு திட்டத்தின் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை வந்து நம்ம பிரதமர் வந்து கலந்து கொண்டிருக்கிறாரு.
0: சரிங்க, அடுத்தது கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி இதுல என்னன்னா, நாடு தற்போது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எல் நினோ பருவநிலைக்கு எதிராக நாட்டு மக்கள் எல்லோருமே விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஜாயிர் ஹமீதி சொல்லியிருக்கிறாரு. கடுமையான வெப்பமும் வறட்சி நிலையையும் இது ஏற்படுத்தும் என்பதால் இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கிறது.
1: சரி, அதனை அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஜூலை முதல் ஒரு ரிங்கிட் கட்டணம் இல்ல. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலேசியாவில் உள்ள அனைத்து வங்கிகளின் வாடிக்கையாளர்களும் ஜூலை 1 தானியங்கி பட்டியோட இயந்திரங்கள் ATM விவேக மறுசுழற்சி இயந்திரங்கள் SRM சொல்றாங்க இல்லையா, இன்டர் பேங்க் இடையேயான எந்த ஒரு ரிங்கிட் கட்டணமும் செலுத்த வேண்டாம்.
0: இவை கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்திகள். அப்பப்ப மற்றதெல்லாம் பகிர்ந்துக்கிறோம், நீங்களும் பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. உலக கிண்ண காட்பந்து போட்டி என்ன நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆட்டம் போயிட்டு இருக்கு. அந்த ஆட்டம் பற்றிய விவரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதற்கிடையில வந்து அதிகாலையில் நடந்த ஆட்டம் கவனத்தை ஈர்த்தது. சியேட்டல் அரங்கில் நடைபெற்ற ஆட்டம் பெல்ஜியம் இஜிப்ட் வந்து சந்திச்சாங்க 1-1 அப்படின்னு ஆட்டம் சமநிலையில முடிஞ்சிருக்குது. ஓன் கோல் வேற போட்டுட்டாங்களா, அதுதான் வந்து எல்லாரும் அதை பற்றி பகிர்ந்துட்டு இருக்காங்க. மேல் விவரங்கள் 7 பிறகு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு.
1: அப்புறம் வந்து ஸ்பெயின் கேபோ வெர்டே இவங்க வந்து குரூப் H, இவங்க என்ன வந்திருக்காங்கன்னா, இவங்களும் சுழியம் சுழியம் அப்படின்ற வந்து சமநிலையில அடைஞ்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, இப்ப வந்து சவுதி அரேபியா உருகுவே வந்து போய்கிட்டு இருக்காங்க.
0: ஆமா, இது வந்து குரூப் H கான ஆட்டம். மேல் விவரங்களுக்கு மின்னலோட தொடர்ந்து இணைந்திரங்கள். நீங்க இப்ப எங்களுக்கு கூப்பிட போறீங்க.
1: சரி, என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த காலையில எழுந்தோனி சில பேர் பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க சமூக வலைதளங்கள் எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க.
0: ஆமா,
1: சில பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் நேரம் எந்திரிச்சுமா கிளம்பணுமா வேலைக்கு போனோமா இருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க எந்த விதங்க, காலையில எந்திரிச்சோனே சமூக வலைதளங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புற ஆளா, இல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் பாப்பேன் அப்படின்னு
0: நினைக்கிறீங்க? சில பேருக்கு நீங்க மெசேஜ் எல்லாம் அனுப்புனீங்கன்னா பட்டு ரிப்ளை வரும். சில பேருக்கு இன்னைக்கு அனுப்புனீங்கன்னா 1 ரிப்ளை வரும்.
1: ஏன் கேக்குறீங்க தேவி?
0: அதுக்குள்ளேயே வர மாட்டாங்க. அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசுவோம் வாங்க. இப்போ சிட்டுடைய பாட்டு வந்துகிட்டே இருக்கு, தாயே தாயே அப்படின்னு எல்லா அம்மாக்களுக்கும் இந்த பாடம்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். மீனவன் ஒருத்தன் தினமும் கடலில் மீன் பிடித்து விற்று கிடைக்கிற பணத்தில் குடும்பத்தை நடத்திட்டு வந்தான். எப்போதும் சிறு சிறு கோபமாகவே இருப்பான். ஒரு நாள் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை சந்தித்தான். அவனுடைய குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுகிட்ட போது அவன் மிகவும் வறுமையில் வாழ்கிறது தெரிந்தது. ஆனால் அந்த நண்பன் முகம் நிறைய சிரிப்புடனும் சந்தோஷத்துடனும் இருந்தான். அதை பார்த்த மீனவனுக்கு ஒரு குழப்பம் வந்தது. நம்ம விட வசதி குறைவாக இருந்தாலும் இவன் முகத்துல மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷம் தெரியுது என்று யோசிக்க ஆரம்பித்தான். அந்த நினைவுகள் அவனை விடவில்லை. இரவெல்லாம் அதை நினைத்து அவனுக்கு தூங்கவே முடியவில்லை. சில நாட்களுக்கு பின் அவனுடைய கிராமத்துக்கு ஒரு துறவி வந்தார். மீனவன் அவரை சந்தித்து தன் சந்தேகத்தை கேட்டான். அப்போது துறவி சிரித்துக் கொண்டே சொன்னார், உன்னுடைய வருமானம் குறைவாக இருக்கிறது என்று நினைக்கிற அதே நேரத்துல உனக்கு வரும் பிரச்சனைகளை நீ அதிகமா சிந்திக்கிறாய். இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இல்லாத மனிதன் யாரும் இல்லை. ஆனால் பிரச்சனைகளை மட்டும் நினைத்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையின் அழகையும் சிறப்பையும் நீ மறந்து விடுவாய். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை புன்னகையோடு எதிர்கொண்டு கடந்து செல்ல கற்றுக்கொள். துறவியின் வார்த்தைகள் மீனவன் மனதை தொட்டது. அவன் தன் தவறை புரிந்து கொண்டான். அந்த நாள் முதல் அவன் சிறு சிறு சந்தோஷங்களையும் ரசிக்க ஆரம்பித்தான். புன்னகையோடு வாழ முயற்சி செய்தான். பிரச்சனைகள் ஆயிரம் வரலாம், ஆனால் தினமும் புன்னகைக்க மட்டும் மறந்துடாதீங்க. சந்தோஷம் பணத்தில் மட்டும் இல்லை, நம் மனசு எதை எப்படி பார்க்கிறதோ அதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. வாழ்க்கையை சுமையாக பார்க்காமல் ஒரு பயணமாக பார்த்தால்தான் மனசு இலகுவாகும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: ஒன்றுமே இருக்கணும், கல்வியும் வேணும், செல்வமும் வேணும், உயிரமும் வேணும். டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல் மணி 6:51 ஆயிருச்சு.
1: சரி, இப்ப சுட சுட ஒரு தகவல்ங்க. சவுதி அரேபியா உருகுயோடைய ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கல உலக கிண்ண காட்பந்து போட்டியில, இப்பதான் வந்து சவுதி அரேபியா ஒரு கோலை புகுத்தி இருக்கிறாங்க.
0: ஆமா, உலக கிண்ண காட்பந்து போட்டியில பெரும்பாலும் சமநிலையில முடியற மாதிரியே ஒரு எண்ணமா இருக்கு. இதுல பாப்போம் அடுத்த உருகுவேக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. எது இருந்தாலும் அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம். 7 செய்திகளில் இது பற்றிய விவரங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் உங்ககிட்ட நாங்க,
1: அதாவது காலையில எழுந்த உடனேயே சமூக வலைதளங்கள்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாக்குற ஆளா இல்ல? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லங்க, முதல்ல வேலைக்கு கிளம்பணும், அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பாப்பேன் அப்படின்னு சொல்றீங்களா?
0: தினேஷ் வந்து இருக்கிறாரு.
2: வேலையெல்லாம் முடிச்சிட்டு எப்ப ஓய்வு கிடைக்குதோ அப்ப பாப்பேன்.
0: என்ன போட்டிருக்காங்க
1: வெளியவே வருவாங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
0: தூங்கும் போது எப்படி?
2: தூங்கும் போது வந்து டாக்டர் வந்து டாக்டருக்கு ஒரு முக்கிய உதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன் டைம் வந்து குறைச்சிக்கிறேன்.
1: ஓ, நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, போங்க.
0: நல்ல நல்ல செய்யலப்பா, ரொம்ப நன்றி தினேஷ். இது உலக அளவுல நடத்தப்பட்ட ஆய்விலேயே அப்பா அம்மா சொல்றாங்களாம், ஆனா பிள்ளைங்க பக்கத்துல உட்காந்துட்டு அவங்களுமே கை தொலைபேசியில தான் இருக்காங்களாம்.
1: பிள்ளைங்க வந்து கைபேசி இல்லாம இருக்க மாட்டேங்குதுங்கன்னு சில பெற்றோர்கள் புகார் பண்றாங்க. ஆனா பெற்றோர்கள் என்ன பண்ணீங்க?
0: இல்ல, பிள்ளைங்க புகார் பண்ண போறாங்க, எங்க அப்பா அம்மா கை தொலைபேசி இல்லாமலே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. எதை எப்படியோங்க முதல்ல அதுலயே இருக்கிறத விட்டுட்டு காலையில எழுந்திருச்சு ஒரு 1.5 மணி நேரமாவது தொடாம இருங்கன்றாங்க. வேலை காரணமா நீங்க எடுத்து பாக்கலாம், ஆனா அதுலயே உட்காந்துடாதீங்க.
1: காலையில எழுந்திருச்சு வேலையில இருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கிறதுன்னு பாப்போம்.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் FM.
1: மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.

0: அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தை மலேசியா வரவேற்கிறது. எரிபொருள் விநியோக உத்தரவாதம் பிரதமரின் ரஷ்யாவுக்கான பயணத்தில் முக்கிய கவனம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அமெரிக்காவும் ஈரானும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர எட்டியுள்ள உடன்பாட்டை வரவேற்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கூடிய விரைவில் புரிந்துணர்வு உடன்படிக்கை கையெழுத்திடப்படும் என இருதரப்பும் அறிவித்துள்ளன. இதனை அடைய அமைதி தூதராக செயல்பட்ட குறிப்பாக பாகிஸ்தானை அவர் பாராட்டியுள்ளார். பன்னாட்டு கப்பல் போக்குவரத்துக்கு ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என கூறிய அவர், உலக ஆற்றல் விநியோகத்துக்கும் வணிக உத்தரவாதத்துக்கும் அந்த பகுதி அச்சாணியாக விளங்குகிறது என்றார். சம்பந்தப்பட்ட தரப்பை விரைந்து செயல்படும்படி வலியுறுத்திய பிரதமர், இந்த ஒப்பந்தம் நீடித்த அமைதிக்கு வித்திடுவதை உறுதிப்படுத்தும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வேளை நாட்டிற்கான எண்ணெய் டீசல் விநியோக உத்தரவாதத்தை பெறும் முயற்சியில் பிரதமர் இன்று ரஷ்ய கசானுக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொள்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உடனான சந்திப்பில் இந்த விவகாரம் முக்கிய கவனம் பெறும். மலேசியர்கள் எவ்வித நெருக்கடியும் இல்லாமல் எரிபொருள் விநியோகத்தை பெற இணக்கம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். அமெரிக்கா, சீனா போன்ற வல்லரசு நாடுகள் உடனான நல்லுறவு பன்னாட்டு நிலையில் தேசிய கொள்கை தொடர்பான சிக்கல்களில் நாட்டின் நிலைப்பாட்டை பாதிக்கவில்லை என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். மலேசியா அனைத்து நாடுகளுடனும் நட்புறவு கொண்டிருந்தாலும் வணிகம், முதலீடு, சட்ட செயலாக்கம் தொடர்பான விவகாரங்களில் நாட்டின் முக்கியத்துவம் தொடர்ந்து தற்காக்கப்பட்டுள்ளது. மேலும் பன்னாட்டு அரங்கில் மலேசியாவின் நிலை மேம்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட உலகின் முதன்மை தலைவர்களின் கவனத்தை மலேசியா வெற்றிகரமாக ஈர்த்துள்ளது அதற்கு சான்று பகர்கிறது என்றார் அவர். நாட்டு தலைவர்களுடனான நல்ல உறவு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதோடு மலேசியாவுக்கான வாய்ப்பை விரிவுபடுத்தும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே அந்நிய முதலீடு, செயற்கை நுண்ணறிவு AI, குவையம், குவாந்தம் தொழில்நுட்பம் ஆகியவை மூலம் நாட்டின் முன்னேற்றத்தை உந்தச் செய்யும் முயற்சிகளை அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும், அரசியல் மோதல்கள் கிடையாது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியுள்ளார். AI துறையையும் தரவு மையத்தையும் அடிப்படையாக கொண்ட முதலீடுகளை ஈர்க்கும் அரசாங்கத்தின் முயற்சியில் அந்த அணுகுமுறை வெளிப்படுகிறது. அத்துடன் அண்மையில் ஜப்பானுக்கான தமது பயணத்தில் குவாந்தம் தொழில்நுட்பத்தை ஆராயும் வாய்ப்பு கிடைத்ததாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். வருங்கால தலைமுறையினருக்காக மலேசியாவை போட்டித்தன்மை மிக்க நாடாக மாற்றும் திறனை இந்த நடவடிக்கை கொண்டுள்ளது என்றார் அவர். இவ்வேளை ஜொஹூர் மக்கள் உயர் நெறியும் பகுத்தறிவும் உடைய தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என நம்பிக்கை கூட்டணி தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் நினைவூட்டியுள்ளார். அந்த தலைவர் அதிகாரத்துக்கு வந்தவுடன் ஆணவமில்லாமல் இருக்க வேண்டும், வறிய நிலையிலுள்ள மக்களின் நலன் தொடர்ந்து தற்காக்கப்படுவதை உறுதிப்படுத்த இது முக்கியம் என அவர் அறிவுறுத்தினார். மேலும் மாநிலத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தலைவரை தேர்வு செய்வது முக்கிய கூறாக பார்க்கப்படுகிறது. மக்களின் ஆதரவை பெறுவதற்காக இன உணர்வுகளை தூண்டும் சில தரப்பு பதவிக்கு வந்தவுடன் மக்களுக்கான கடமையை ஆற்ற தவறுகின்றனர் என அவர் கூறினார். சபா வருவாயில் அம்மாநிலத்துக்கே திரும்ப தரப்படும் சிறப்பு நிதி 600 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 1.5 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. 1963 மலேசிய உடன்பாட்டில் அம்மாநிலத்தின் உரிமையை உறுதிப்படுத்தும் கூட்டரசு அரசாங்கத்தின் கடப்பாட்டை நிரூபித்துள்ளது. இவ்வாறு சபா மக்கள் கூட்டணி GRS தலைமைச் செயலாளர் டாக்டர் அர்மிசன் முகமது அலி தெரிவித்துள்ளார். சபாவின் நிதி நிலையை வலுப்படுத்துவதில் இது முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். எல் நினோ பருவநிலை அடுத்த ஆண்டு தொடக்கம் வரை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதனை எதிர்கொள்வதற்காக கூட்டரசு மாநில நிலையிலான அரசாங்க நிறுவனங்கள் தயாராகுகின்றன. தேசிய புகை மூட்டம் வறட்சி கால குறியீடு செயற்குழுவின் இவ்வாண்டுக்கான முதல் சந்திப்பில் அவற்றின் அணுகுமுறைகள் படைக்கப்பட்டதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும், அத்துடன் வடக்கத்தை காட்டிலும் வெப்பம் அதிகமாக இருக்கும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my ஐ இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: மேற்காசியாவில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே காணப்பட்ட இணக்கத்தை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை வரும் வெள்ளிக்கிழமை முதல் முழுமையாக திறக்கப்படும். அந்த முக்கியத்துவம் வாய்ந்த கப்பல் தடம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு அந்த ஒப்பந்தம் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை விரைவில் பொதுவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். அதேவேளை தற்போதைக்கு ஈரான் மீதான பொருளாதார தடைகளில் இருந்து எந்தவிதமான தளர்வும் இந்த உடன்பாட்டில் இடம்பெறவில்லை என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தினார். இதனிடையே அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு உடன்பாட்டின்படி ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் பொறுப்பு ஈரானுக்கு உள்ளது. எனவே அந்த திட்டத்தில் வரிக்கு மாற்றாக கப்பல் போக்குவரத்து தொடர்பான சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகையை தெரிவித்தார். கப்பல் போக்குவரத்துக்கு வரி விதிக்கும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை. மாறாக அந்த பாதையில் செல்லும் கப்பல்களுக்கு ஒமானுடன் இணைந்து வழங்கப்படும் சேவைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காப்புறுதி ஆகியவற்றிற்காக கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். 4 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பேச்சுக்காக இந்த வாரம் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சநிலை கூட்டத்திலோ அமெரிக்காவிலோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்க தயாராக இருப்பதாக யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கி கூறியுள்ளார். ஏனெனில் அதிபர் ட்ரம்ப்பும் பிரெஞ்சு சக மேக்ரோனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது சந்திப்பு நடத்துவதற்கு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்று தான் கருதுவதாக ஜெலென்ஸ்கி குறிப்பிட்டார். இதுகுறித்து ட்ரம்ப்புடன் தொலைபேசியில் உரையாடியதாகவும் அவர் தெரிவித்தார். யுக்ரைனின் அணுமின் நிலையங்களுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பிரிட்டன் வழங்கும் என்றும் ரஷ்யா மீது புதிய தடைகளை விதிக்கும் என்றும் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்தார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்களை கண்டித்த பிரிட்டன் வரவிருக்கும் குளிர்காலத்தில் யுக்ரைனுக்கு ஆற்றல் அளிப்பதன் மூலம் தனது ஆதரவை வெளிப்படுத்தும் என்று டவுனிங் ஸ்ட்ரீட் கூறியது. இந்த ஆற்றல் உடன்படிக்கை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு யுக்ரைனுக்கு மின்சாரத்தை உறுதி செய்யும் என்றும் அது மேலும் தெரிவித்தது. 2026 ஃபிஃபா உலகக்கிண்ணம். பின்னிரவு நடைபெற்ற ஹெச் குழு தொடக்க ஆட்டத்தில் புதிய வரவு கேப் வெரி ஐரோப்பிய வாகையாளர் ஸ்பெயினுடன் கோல் இன்றி சமம் கண்டதன் மூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முடிவு உலகக்கிண்ணத்தில் முதல் முறையாக பங்கேற்கும் கேப் வெரி இம்முறை பட்டத்தை தட்டிச் செல்லும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படும் அணிகளுள் ஒன்றின் வெற்றியை தடுத்துள்ளது. ஆட்டத்தின் பெரும் பகுதியை ஸ்பெயின் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போதிலும் அனுபவமிக்க கோல் காவலர் ஒசின்கா தலைமையிலான எதிர் அணியின் அரணை ஊடுருவ தவறியது. மறுபுறம் ஜி குழு தொடக்க ஆட்டத்தில் பெல்ஜியத்துடன் 1 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டதை அடுத்து உலகக்கிண்ண வரலாற்றில் தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற எகிப்தின் எண்ணம் ஈடேறவில்லை. இந்த முடிவு எகிப்து முதல் வெற்றியை தவறவிட்டுள்ளது, அதேவேளை பெல்ஜியம் நல்வாய்ப்பாக முதல் தோல்வியை தவிர்த்துள்ளது என்பதை குறிக்கிறது. ஜி குழுவில் இடம்பெற்றுள்ள மேலும் 2 அணிகளான ஈரானும் நியூசிலாந்தும் லாஸ் ஏஞ்சலஸில் சந்திக்க உள்ளன. அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தை மலேசியா வரவேற்கிறது. எரிபொருள் விநியோக உத்தரவாதம் பிரதமரின் ரஷ்யாவுக்கான பயணத்தில் முக்கிய கவனம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 2014 ஆண்டு இன்றைய நாளில் தேசிய ஆடவர் ஒற்றையர் பூப்பந்து வீரர் டத்தோ லீ சோங்வே ஜப்பான் டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் ஜிம்னேசியமில் நடைபெற்ற ஜப்பான் பொது பூப்பந்து போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வாகை சூடினார். ஹாங்காங்கின் ஹூ யுனானை 21-14, 21-12 என்ற புள்ளி கணக்கில் அவர் வெற்றி கொண்டார். இந்த போட்டித் தொடரில் மலேசிய நிகராளியாக டத்தோ லீ சோங்வே மட்டுமே கலந்து கொண்டார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சீனாவின் லீ ஜூரை தைவானின் டை ஜூயிங்கை வீழ்த்தி வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றினார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my.

0: இதுவும் கடந்து போகும். எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இன்றைய நாள் நல்ல நாளா இருக்கும், நமக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில போங்க. மணி இப்போ 7:17. வணக்கம், மின்னல் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.
1: சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் காலையில. என்ன அப்படின்னா, இப்ப குழந்தைகள் பத்தி தாங்க. இடங்களுக்கு போனா அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஓடுவாங்க, ஓடியாருவாங்க, சிரிப்பாங்க, கத்துவாங்க. இது குழந்தைகளுக்கான இயல்புதான். ஆனா சில இடங்கள்ல நம்மளால அதை சகிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். இப்ப கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு எல்லாருமே சந்தோஷமா போறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல ரொம்ப பாரமான மனசோட ஒரு நிம்மதியை தேடி இல்ல அழுகவே போவாங்க. சில பேர் மருத்துவமனையில ஏதோ ஒரு யோசனையில இருப்பாங்க, அந்த இடத்துல குழந்தைகள் கத்திட்டு இருப்பாங்க. ஆனா சில நேரத்துல ரெண்டு விஷயம் நமக்கு யோசிக்க தோணும். உண்மையிலுமே குழந்தைகள் தானே அப்படின்னு விட்டுட்டு போயிடலாமா, இல்ல ஏன் பெற்றோர்கள் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கும்.
0: ஏன் புவனா அப்படி நினைக்கிறீங்க? குழந்தைகளுடைய இயல்பு என்ன? இல்லங்க, குழந்தைகளுடைய இயல்பு என்ன?
1: இல்ல நான் கேக்குறேன்,
0: இல்ல நான் அங்க பேசவே இல்ல பாருங்களேன். ஏன்னா சரி, உங்க மனசுல என்னதான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு. ஆனா அந்த குழந்தைகளுடைய இயல்பு வந்து அவங்க விளையாடுறது, சத்தம் போடுறது, துள்ளி குதிக்கிறது அப்படிதானே. அப்போ அதை ஏன் ஏத்துக்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு பார்வையும் எனக்கு வந்து இங்க ஏற்படுது.
1: ஆமா, இது உங்களுடைய பார்வை. அங்க நேர்கள்ட்ட நம்ம என்ன கேட்க போறோம்னா, இந்த மாதிரி பொது இடங்கள்ல குழந்தைகள் வந்து சேட்டைகள் பண்றது, கத்துறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், இது எல்லா இடங்களையும் பொருந்தும். இப்போ தியேட்டரா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் இதை வந்து குழந்தைகள் தானே அப்படின்ட்டு நீங்க உங்க மனசுல விட்டுட்டு போயிருவீங்களா, இல்ல இந்த பெற்றோர்கள் என்னங்க நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க வெளியிடத்துல அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? அழைச்சு எங்க கிட்ட சொல்லுங்க, உண்மையை சொல்லணும்.
0: இதுல நீங்க எந்த பக்கம் அப்படின்றத கூப்பிட்டு பேசுங்க எங்க கிட்ட. குழந்தைகள் சில நேரத்துல நமக்கு பாரங்களாக என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைப்போம். இன்னொரு பக்கம் குழந்தையாச்சு இப்படிதானே இருக்கும் அப்படின்னு நினைப்போம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8.
0: அப்ப உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும்.
1: நான் ஒண்ணுமே சொல்லல.

0: பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுநருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். இந்த வார எபிசோடில் மலேசியர்களுக்காக வழங்கப்படும் மிகப்பெரிய இலவச கற்றல் முயற்சிகளில் ஒன்றான நேஷனல் ட்ரைனிங் வீக் 2026 பற்றி தான் நான் பகிர்ந்துக்க போறேன். இது மனிதவள அமைச்சகத்தின் கீழ் HRD COP முன்னெடுக்கும் ஒரு தேசிய முயற்சி. வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்ற கலாச்சாரத்தை உருவாக்கி மலேசியர்களின் திறன்களை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம். நேஷனல் ட்ரைனிங் வீக்ல வந்து ஆயிரக்கணக்கான இலவச பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதில் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் திறன்கள், தொழில் முனைவர் மேம்பாடு, தொடர்பு திறன், தலைமைத்துவம், நிதி அறிவு, தொழில்நுட்ப திறன்கள், வாடிக்கையாளர் சேவை, தனி நபர் மேம்பாடு போன்ற பல துறைகளும் இடம்பெறுகின்றன. முக்கியமா இந்த முயற்சி வந்து யாருக்காக பாத்தீங்கன்னா, மாணவர்கள், பள்ளி முடித்தவர்கள், வேலை தேடுபவர்கள், வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், தொழில் முனைவர்கள், வீட்டு திருமதிகள், ஓய்வு பெற்றவர்கள் என அனைத்து மலேசியர்களுக்காகவுமே இது வந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. வயது வரம்பும் இல்ல, யாரு வேணாலும் இத கத்துக்கலாம். இதுல வந்து முக்கியமா எல்லா பயிற்சியுமே வந்து நேரடியாக நடைபெறுது. சில பயிற்சிகள் வீட்டில இருந்தே இணையம் வழியாவும் நீங்க வந்து கத்துக்கலாம். இதனால நாட்டில் நீங்க எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இதை பயன்படுத்த முடியும். பெரும்பாலான பயிற்சிகளுக்கு வந்து பயிற்சி சான்றிதழும் கொடுக்கறாங்க. அதனால வந்து புதிய திறன்களை நீங்க கற்றுக்கிறதோட இல்லாம உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மற்றும் தொழில் வளர்ச்சிக்கும் இது உதவியா கண்டிப்பா இருக்கும். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா, இந்த நேஷனல் ட்ரைனிங் வீக் என்பது சும்மா ஒரு சாதாரண பயிற்சி வாரமா இல்லாம மலேசியர்களுக்காக அவங்களோட திறன், அறிவு மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு தேசிய கற்றல் திருவிழா. இதை பத்தி உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.nationaltrainingweek.gov.my என்ற அகப்பக்கத்துல நீங்க போய் பார்க்கலாம். இது வந்து July 20-26 ஃபுல் வீக்குமே வந்து நடைபெறதுனால இந்த இலவச பயிற்சி வாய்ப்புகளை முழுமையா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. புவனா சுப்பிரமணியம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-7-2-9-1-9. வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் நமக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். சில இடத்துக்கு கொண்டு வருவாங்க, அவங்களுடைய செயல்கள் நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம்.
1: குழந்தைகள் தானே அப்படின்னு விட்டுருவீங்களா? பெற்றோர்கள் இன்னும் சொல்லி கொடுத்திருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கா?
0: சின்ன பிள்ளைங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் கோபப்படுற மாதிரி நந்தா வந்திருக்காரு. கேட்கலாம் நண்பர்கிட்ட.
2: சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்க, சாப்பிடற இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் பிரைவசியா இடம் எதிர்பார்ப்போம். அப்ப அக்கௌண்ட் இருக்கிற அந்த மாதிரி இருந்தேன். இப்ப அந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க குழந்தைங்க கத்துறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டா தான் இருக்கும். இது எனக்கே நடந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல சொன்னார்ல, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கிறப்ப நான் இப்ப திரும்பி குழந்தைய மறைக்க மாட்டேன். இந்த குழந்தைய கூட்டம் தான் யூஸ். இப்ப நானே கண்ணால பாத்தது. இப்ப நம்ம சைனீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பாத்திருக்கேன் குழந்தைங்க அவங்க சிந்தாம அவங்களே உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி அப்பதான் என்ன அர்த்தம்னா, இது வந்து அவங்க டீச் பண்ணிருக்காங்க. நினைக்கிறாரு
0: கொஞ்சம் பெற்றோர்கள் மேலதான் எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னாரு.
1: ஆமா, சில நேரங்களை நான் பாத்திருக்கேன், இந்த குழந்தைகள் பண்ற சேட்டையினால கணவன் மனைவிக்குள்ளாரியே பிரச்சனை வருது. ஏன்னா யார் குழந்தை, ஏன்னா அவங்களாலையும் சமாளிக்க முடியல. அவங்களும் வெளியே போகணும், கோயிலுக்கு போகணும், சாப்பிடணும் அப்படிலாம் நினைப்பாங்க. குழந்தைகளை சில நேரங்கள் அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அவங்களுக்குள்ளாரே பிரச்சனை வர்றது கூட சாப்பிடுற இடங்கள்லயோ கோயில்கள்லயோ பாத்திருக்கோம். அதனால
0: உங்க கண்களுக்கு இதெல்லாம் படுது.
1: தனியா இருக்கிறதே நல்லதுன்னு.
3: ஐயோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை. நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: இப்படிதாங்க கையாளுவாங்க. வெறித்தனம் வெறித்தனமா கோவலா படுவாங்க சில பெற்றோர்கள். அவங்கள தாண்டி அங்க இருக்கக்கூடிய சுற்றத்தார் இன்னும் கோபம் அடையக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கும்.
1: சரி, இதற்கு இடையில நேர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க, குழந்தைகள் தானே அவங்க இயல்பு அது அப்படின்னு விட்டுருவீங்களா?
0: பொது இடங்கள்ல ரொம்ப சேட்டெல்லாம் பண்றாங்கல்ல, கத்துறாங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு இது எப்படி அசௌகரியத்தை ஏற்படுத்துதா அப்படின்றதுதான். நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க கேளுங்க.
2: வணக்கம் தேவிகன், வாவ் வாட் எ வண்டர்ஃபுல் ஸ்டோரி.
0: பெருசா பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ?
2: ஆமா தேவிகன்,
1: உங்க மனசு என்ன சொல்லுதுங்க சொல்லுங்க.
2: அந்த நேரத்துல வரும் பாருங்க, யார் தம்பி நீ மாட்டேன்னு வச்சுக்க
0: நீங்க வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ள அழுத்திங்க தானே?
2: திரும்பி ஒரு பார்வை பாக்குறாங்க, அந்த பார்வையில ஆயிரம் கேள்வி இருக்கு. முடியுது இவங்க வந்துட்டு அப்படித்தாக்கா பண்ணுவான். இல்ல தெய்வீகன், அது வந்துட்டு ஒரு டிசிப்ளின், அது வந்து நம்ம வந்துட்டு முறையா நம்ம பிள்ளைங்களுக்கு அது சொன்னோமா அவங்களுக்கு தெரியும்.
0: கண்டிப்பா தெரியும், என்ன
1: பண்ணுங்க நீங்க
0: எனக்கு
1: இருந்த கடுப்புக்கு
2: எனக்கு யார் சாமி நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். படார்னு உடச்சு பேசிட்டேன்.
1: சரி, அப்ப நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பு முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் நினைக்கிறேன்.
2: நன்றி,
0: நன்றி கூட்டத்துக்கு.
2: ரொம்ப நன்றி தேவி.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா
1: உற்சாகம்.
0: உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
2: அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல் புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01 9 0 7 2 9 1 9.
3: மடானி உங்களுக்காக.
4: இளையோர் நாடாளுமன்றம், நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளையோரின் பங்களிப்பு. 18 வயதிலிருந்து 30 வயது வரையிலானவர்கள் பங்கேற்கலாம். மேல் விவரங்களுக்கு pbmy.parliament.gov.my.
3: மடானி உங்களுக்காக.
5: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
6: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: போக்குவரத்து தகவல்.
1: பினாங்கில் இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், 5.6 கிலோமீட்டர், குறிப்பாக பினாங்கு பாலத்துல விபத்தின் காரணமாக வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. அதே நேரத்துல கார் ஒன்று பழுதடைந்திருந்தது. இப்போது அந்த பகுதியில வாகனங்கள் ரொம்பவுமே மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
2: சரி, IDCC ஷாலாம்ல இருந்து பத்துதிக செல்லக்கூடிய சாலையில அரை மணி நேரத்துக்கு மேல தாமதமாகும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்க ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
1: சரி, யோங்பேங் இருக்கு இல்லையா, ஐரி தம்பரக்கூடிய பாதை, ஜோஹர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், 99 கிலோமீட்டர்ல விபத்தின் காரணமாக வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் சுமூகமாக இருக்கு அப்படின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
2: 452.2 கிலோமீட்டர் ரவாங்ல இருந்து சுங்கை புலோ செல்லக்கூடிய சாலையில இடதுபுற சாலையில ஒரு கனரக வாகனம் அடங்கிய விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுனால அங்க கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க.
1: போக்குவரத்து நிலவரங்களை இன்னும் தெரிந்து கொள்ள மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் என்னோடு வா.

0: கோவிந்த் ராஜுடைய உள்ளூர் பாடல் என்னோடு வா அப்படின்ற பாடல தான் கேட்டுட்டு வந்தோம். இப்போ மணி 7:47. வீட்டுல இருக்கக்கூடிய சுட்டிஸ் குட்டிஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன தர்மம் நினைப்பாங்க, எங்களை பள்ளி கொடுத்து கடுப்பிட்டுகளை பத்தி பேசிட்டு இருக்கீங்களான்னு.
1: அதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்தா அதற்கான சரியான தேர்ந்தவர்களை தீர்வுகளை நம்ம கொடுக்கணும். அந்த வகையில அருணா நாராயணசாமி இவங்களை சந்திக்க போறோம். இவங்க அடிப்படையில வந்து குழந்தைகளுக்கான மனோவியல் கற்று தேர்ந்தவங்க, அதே நேரத்துல இப்போ மனோவியல் விரிவுரையாளரா இருக்கிறாங்க.
0: வாங்க அவங்கள்ட்ட கேட்போம் எப்படிதான் இந்த குழந்தைகளை கையாள்வது. பொது இடங்கள்ல நம்ம குறையெல்லாம் பிள்ளைங்க மேலே திணிக்கிறது இல்ல, இருக்கிற சூழல் இருக்குல்ல. அப்ப சொன்னாங்க இல்லையா முதல்ல பேசினவங்களா, அதை தாண்டி நம்ம எல்லா தரப்பினருமே இதுல வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்ற கூறுகளை பற்றி பேச காத்துட்டு இருக்காங்க. கேட்கலாம் அருணா கிட்ட.
2: இதுல வந்து நம்ம ரெண்டு விதமாவும் நம்ம இந்த விஷயத்த பாக்கணும். பொதுமக்கள் கிட்ட எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. பொதுமக்கள்கிட்ட வந்து முதலாவதாக அவங்க கிட்ட ஒரு புரிதலும் ஒரு பொறுமையும் தேவைப்படுது இந்த விஷயத்துல. நீங்க இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் கொண்டோமினியம்ல இருக்காங்க, அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. சோ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து வெளியே ஓடி ஆடுறதுக்கான இடம் இல்ல. சோ பொது இடங்களுக்கு வரப்ப அவங்க சம்டைம்ஸ் வந்து எக்ஸைட்டட் ஆயிடுவாங்க. சோ அதனால கூட அவங்க ஓடி ஆடுறது கத்துறது இந்த மாதிரி நிலவரங்களை நம்மளால பார்க்க முடியுது. சோ அதுல வந்து ஒரு புரிதல் தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கு அதுல வீட்டுல வந்து அதுக்கான ஒரு இடம் இல்ல, அதுக்கான ஒரு சூழ்நிலை இல்ல. ஆனா அதே நேரத்துல பெற்றோர்கள் வந்து இது குழந்தைகள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு விட்டுற கூடாது. ஏன்னா பெற்றோர்கள் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னா குழந்தைகளை வந்து கற்றுக் கொடுத்து வழி நடத்துற இடத்துல இருக்கீங்க. அதே நேரத்துல குழந்தைகள் வந்து உங்களை பார்த்து கத்துக்கிற இடத்துல இருக்காங்க. சோ இதுல வந்து பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. பெற்றோர்கள் நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் வந்து நம்ம சொல்றத மட்டும் கேட்டு வளர்றது இல்ல, அவங்க வந்து நம்ம செய்யற செயலையும் நல்லா உன்னிப்பா கவனிப்பாங்க. சில நேரம் நம்ம கூட பாத்துருக்க மாட்டோம், ஆனா அவங்க வந்து நம்ம செய்யற எல்லா நுணுக்கமான விஷயங்களை கூட கவனிச்சு வச்சிருப்பாங்க. இதை நம்ம உளவியல் ரீதியில சைக்காலஜில எப்படி சொல்றோம்னா அதை வந்து அப்சர்வேஷனல் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தைகள் வந்து முத வந்து நீங்க செய்யற ஒரு செயலை வந்து பாப்பாங்க. இப்ப ஒரு அப்பா ஒரு அம்மா கிட்ட எப்படி பேசுறாங்க, சத்தம் போட்டு குரலை உயர்த்தி பேசுறாங்களா, அதுக்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்க, கவனிப்பாங்க, உன்னிப்பா கவனிச்சுட்டு அடுத்து யோசிச்சு பாப்பாங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மூணாவது வந்து ரீப்ரொடக்ஷன், அதை செஞ்சு ஒரு தடவை பாப்பாங்க. மேபி அவங்க தம்பி தங்கச்சி கிட்ட கத்தி பாப்பாங்க, இல்ல வந்து வெளி இடத்துல கத்தி பாப்பாங்க, சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது சொல்றாங்களா, இல்ல பெற்றோர் நம்மள அதை வந்து சரிப்படுத்துறாங்களா. அப்படி பண்ணலன்னா அடுத்த தடவை இன்னும் அதிகமா கத்தி பாப்பாங்க. சோ இதுதான் அப்சர்வேஷனல் லேர்னிங், பார்வையிட்டு ஒரு விஷயத்த வந்து அவங்க கத்துக்கிறாங்க. சோ இந்த இடத்துல வந்து பெற்றோர்கள் தான் வந்து குழந்தைகளுக்கு எல்லைகளையும் அவங்களுக்கு வழிகாட்டுதலையும் கற்பிக்கணும். குழந்தைகளை தண்டிக்கிறத விட அவங்களுக்கு எப்படி வந்து எதிர்பார்ப்புகளை வந்து விளக்கணும், எந்த இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும், இடம் பொருள் ஏவல் இருக்குல்ல. சோ ஒரு பள்ளிக்கு போனா எப்படி நடந்துக்கணும், ஒரு கோயிலுக்கு போனா எப்படி அமைதியை கடைபிடிக்கணும். சோ நம்ம எதிர்பார்ப்புகளை முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா அந்த குழந்தைகளுக்கு தெரியும். ஆனா இது வந்து கண்டிப்பா ஒரே நாள்ல நடக்காது. நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டி போய் இன்னைக்கே வந்து அவங்க இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. அது வந்து நீங்க செய்ய செய்யதான் நடக்கும். ஒரு ஒரு முறையும் நீங்க அவங்களுக்கு வந்து வழி காட்டணும்.
0: ரெண்டு இடத்துல பாக்கலாம் அருணா, பிள்ளைங்க பயங்கரமா அடி வாங்குறது. ஒண்ணு சாப்பாட்டு கடை, இன்னொன்னு பேரங்காடிகள். சாப்பாடு வர்றதுக்குள்ள சேட்டைய பண்ணிருவாங்க, வெள்ளு வெள்ளுன்னு வச்சு வெளுத்து எடுத்துருவாங்க.
2: ஆமா நீங்க பாருங்க, நீங்க சொல்றது ஒரு நல்ல ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா நம்ம கண்டிப்பா பாக்குறோம் இது எதனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க.
0: சாப்பாடு வரணும்ன்ற ஒரு இதுல இருக்கும், இல்ல ஏதாவது பொருள் வாங்கணும்ன்ற ஒரு சூழல் இருக்கிற இடத்துல என்னுடைய வேலையை வந்து தொந்தரவு பண்றியே அப்படின்னு தான்.
2: என்ன பெற்றோர்கள் ஏன் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: அவங்களால சமாளிக்க முடியல, அவங்களுக்கு கோவம் வருது.
2: இதுக்கு முன்னுக்கு கூட்டிட்டு போயிருக்க மாட்டீங்க, இல்ல இதுக்கு முன்னுக்கு கூட்டிட்டு போன இடத்துல அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டீங்க. சொல்லிருக்க

0: போன் யூஸ் பண்றாங்க, அவங்க சோசியல் மீடியா அந்த இடத்துல போயிட்டு லைவ் எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அதே குழந்தைகள் பாக்குறாங்களே. சில நேரத்துல எனக்கு வந்து அந்த வீடியோல இருக்க வேண்டாம், ஆனா நீங்க எடுத்த லைஃப்ல நான் வந்திருக்கேன். சோ பெரியவர்களா இருக்கிறவங்களையும் வந்து நீங்க வந்து ஒரு உதாரணமா இல்லையா அந்த இடத்துல. சோ இதெல்லாம் தான் நீங்க ஒரு பொது இடத்துல எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றது வந்து நீங்க சின்ன வயசுலயே நான் உங்களுக்கு காட்டணும். முத பெற்றோர்கள் ஒரு முன் உதாரணமா இருங்க. கோயிலுக்கு போனீங்களா, போன சைலன்ட்ல வைங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், முதல்ல கோயிலுக்கு வெளியே கால் கழுவுறதுல இருந்து உள்ள போய் எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்ற வரைக்கும் நீங்க ஒரு முன் உதாரணமா இருங்க.
1: நல்ல விஷயம் சொன்னீங்க அருணா, அதாவது நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை முத நீங்க கடைபிடிங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க.
2: நன்றி அருணா.
0: மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மின்னல்
2: மனுவியல் விரிவுரையாளர் அருணா நாராயணசாமி இந்த விவரங்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க.

0: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்வு. அதனால கோவலாம் படக்கூடாது, பிள்ளைங்களா சேட்டெல்லாம் பண்ணா. நீங்க தானே அவங்க கூட சொல்லுது, அவங்க ரொம்ப தெளிவா அவங்க பேரே சொல்லாம போயிட்டாங்க தெரியுமா.
1: முதல் கோல் வந்து சவுதி அரேபியா புகுத்தினாங்க.
0: சரி,
1: இப்போ 80வது 7 நிமிஷத்துக்கு முன்னாடி 80வது நிமிஷத்துல வந்து உருகுவே வந்து அவங்களுடைய கோலை புகுத்திருக்காங்க. இப்ப ரெண்டு குழுவும் வந்து பாத்தீங்கன்னா 1-1 அப்படின்ற கோல் கணக்கு
0: சொல்லல, சமநிலையில தான் பெரும்பாலான
1: ஆட்டங்கள். 2 நிமிஷம் தான் இருக்கு ஆட்டம், கூடுதல் நேரம் குடுக்கறாங்களா இல்லையான்னு தெரியல, அதுவும் டிரால முடியுமா அப்படின்னு நான் தெரியல.
0: சரிங்க, இதற்கிடையில இன்றைக்கு 9 மணிக்கு இன்னொரு ஆட்டம் வந்து இருக்கு. அதுல வந்துட்டு ஈரான் நியூசிலாந்து அணியை வந்து சந்திக்கிறாங்க. இது ஜி குழுவுக்கான முதல் ஆட்டமாக இருக்க போகுது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த உலக கிண்ண கால்பந்து போட்டியில என்னுடைய கவனத்தை ஈர்த்த ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க இந்தியால இருக்காங்க, போனா ஜெர்சி எல்லாம் பயங்கரமா விக்கிறாங்க.
1: ஜெர்சி விக்கிறதுலயே
0: நீங்க பாருங்க அவங்களுடைய அந்த விற்கக்கூடிய விற்பனை யுக்தி எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னு.
1: எனக்கு என்ன தரும் கேமரா வீடியோ எடுத்தவங்க சொல்லி கொடுத்துருக்க வேண்டாம்
0: சொல்லு, அப்படி நினைக்கிறேன்
1: நினைச்சேன்.
0: நானா இருந்தா அவங்க என்ன தரம் சொல்லி கொடுத்துருப்பேன். அக்கா நீங்க விக்கிறதுக்கு முன்னாடி கூகுளுக்கு போனீங்கன்னா நீங்க அந்த பேரை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுக்கும். அதுல தட்டி நீங்க சொல்லிடலாம்,
1: கேமரால வீடியோ எடுத்தவருக்கு தெரிஞ்சிருக்கணுமே.
0: அதுதான், ஆனாலும் பரவாயில்ல போனா, இதுவே அவங்களுடைய ஒரு வியாபார யுக்தியா
1: சொல்லியிருந்தா இங்க இந்த நாட்டுல மலேசியா பேசிருப்போமா.
0: பல்லாயிரக்கணக்கான போய் தேடி அந்த அக்கா கிட்ட ஜெர்சி வாங்குறாங்கன்னா நீங்க பாருங்க, ஒருவேளை இது முடிஞ்சிட்டு CR7 மெஸ்ஸி கூட அவங்க தேடி போலாம்.
1: கவனத்தை
0: சரிங்க, 8 மணிக்கு பிறகு உங்களுக்காக தலைப்பும் வந்துட்டு இருக்கு கால்பந்து போட்டி பற்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பன்னாட்டு நிலையிலான விவகாரங்கள் தொடர்பாக நாட்டின் கொள்கைகளை தற்காத்துக் கொள்வதில் சீனா, அமெரிக்கா போன்ற உலக வல்லரசுகள் உடனான நட்புறவு மலேசியாவின் நிலைப்பாட்டை ஒருபோதும் பாதித்ததில்லை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மலேசியா எல்லா நாடுகளுடனும் நட்புறவு கொள்கையை கடைபிடிக்கிறது என்றார் அவர். நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளிலும் கிளினிக்குகளிலும் இலக்கவியல் இணைப்பு வசதி 650 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டின் மூலம் மேம்படுத்தப்படும் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபடில் தெரிவித்தார். இந்த முனைப்பு தேசிய இலக்கவியல் சுகாதார சூழல் அமைப்பு திட்டம் பெர்சடா மூலம் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். இவ்வேளை பெர்சடா முனைப்பு சுகாதார சேவையை வலுப்படுத்தும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக 63 விழுக்காட்டினர் சிகிச்சை பெறுவதற்கான நேரம் 30 நிமிடங்களுக்கும் குறைவாக இருக்கும் என்று அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது கூறினாா்.